நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது.

என்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 22 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 28 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13 தேதி வியாழக்கிழமை. இனி தேவ மனோகரி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: தேவ மனோகரி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறளமுதம் செய்நன்றி அறிதல் 11 அதிகாரம் 3 குறட்பா.

இன்ன பயன் கிடைக்கும் என்று கருதாது ஒருவர் செய்த நன்மையின் பெருமையை ஆராய்ந்தால் அது கடலை விட பெரியதாகும்.

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்து உதட்டில் புன்னகை மலர, இன்று நாம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள் தரும் நிகழ்ச்சிகளின் நிரல் இதோ. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கு மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உளவே தலை, இதில் கால்நடை நமக்கு தோழனுமா. 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர், இதில் விண்வெளியும் இயற்பியலும் இரு கண்கள்.

விக்ரம் சாராபாய் குறித்த தொகுப்போடு வரும் டெக் பைட். சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், திருச்சி இயன்முறை மருத்துவர் எஸ் அருள்மணி அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு மனம்பெரும்பும் புத்தம் புது பாடல்களோடு இதயராகும். 8:30க்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50க்கு சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு. தஞ்சாவூர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் சிவ விக்னேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 10 மணிக்கு உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30க்கு இருபட பாடல்கள். இளமை ஊஞ்சலாடுகிறது பகலில் ஓர் இரவு திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோர்மின் உங்களோடு நாங்க. நண்பகல் 12:10க்கு மங்கையர் உலகம். வீட்டு வேலைகளில் குழந்தைகளின் பங்களிப்பு. 1 மணிக்கு காவிய கானங்களோடு வளம்பெறும் மதுரை கீதம். 1:45க்கு மாநில செய்திகள். பிற்பகல் 2:15க்கு வேளாண் அரங்கம். மரவள்ளியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் மேலாண்மை முறைகள். சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 2:30க்கு மண்ணின் மனம். இதில் கே ஜெயலட்சுமி குழுவினர் வழங்கும் கும்மிப்பாட்டு வளம்பெறும். மூன்று மணிக்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசைத்தூரல். மாலை 4 மணிக்கு சந்திஸ்டு சோல்ஜர்ஸ். 5 மணிக்கு இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன் மாலை. 6 மணிக்கு ஆரவாரம். 6:15க்கு உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் சீரின் அவர்கள். 6:30க்கு மாநில செய்திகள். 7:00 முதல் அலைவரிசில் காலை 10:45 ஓடி விளையாடு. ரோல்பால் வீராங்கனை ஜி சுதர்ஷினி அவர்களோடு ஒரு சந்திப்பு. 7:25க்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நாச்சாங்காலில் கொடுவா மீன் வளர்ப்பு. நாகப்பட்டினம் டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் முகமது பைசுல்லா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 8:00 இரவு இசை இனிமை. 9:15 இசைந்து வரும் இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 9:00 அரங்கிசை. அர்ச்சனா பரத்வாஜ், ஆர்த்தி பரத்வாஜ் ஆகியோரின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். டாக்டர் பூர்ண வைத்தியநாதன் அவர்கள் வயலின், திருச்சேரை பி கௌஷிக் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமா கிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. முற்பகல் 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் பிரீத்தி நந்தகுமார் அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. இரவு 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திமடல் இடம்பெறும். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை வழங்கும் கிஷான் வாணி. 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 9:15 ஸ்பாட்லைட். 9:30 நாடகமலர். மகனே மகனே நாடகம் எழுதியவர் சேலம் சங்கீத ரத்னம் அவர்கள். 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். இவையாவும் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ச்சியாயிருங்கள். இனி கேட்கலாம்

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழகத்தில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக

0: வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கோலத்துடன் இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 10 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுவதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் +2 துணைத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தவர்கள் இன்று பிற்பகல் முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வில்லிவாக்கம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட 94 மற்றும் 95வது வட்டங்களில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாளையம்புத்தூர் ஊராட்சியில் மத்திய பட்டு வாரியம் சார்பில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. ரஷ்யாவின் நோவோரோசியஸ்க் துறைமுகத்தின் மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 முக்கிய தானிய ஏற்றுமதி முனையங்கள் சேதமடைந்தன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. உலக அலைச்சறுக்கு போட்டி மாமல்லபுரத்தில் நேற்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி வருவது பாரதி பண்.

இருட்டில் காட்டுப்பாதையை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. அங்கிருந்த ஒரு ஞானி அந்த விவசாயிக்கு உதவியாக ஒரு லாந்தர் விளக்கை கொடுத்தார். இங்கிருந்து நகரம் எத்தனை மைல் என்று கேட்டார் விவசாயி. 10 மைல்கள் என்றார் ஞானி. 10 மைல்களா? இந்த லாந்தர் விளக்கு 10 அடிக்கு கூட பாதை காட்டாதே என்று புலம்பினார் விவசாயி. புறப்பட்டு போங்கள்

0: தொடங்குகிறது. நாம் எதிர்கொள்ளப் போவது எதுவாகவும் இருக்கட்டும், மனத்தில் கலக்கமும் வேண்டாம், மயக்கமும் வேண்டாம். அரிய பிரச்சினைக்குரிய தீர்வு சிறிய அணுகுமுறையில்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களை உற்று நோக்குங்கள். துணிச்சல், திட்டமிடல், விடாமுயற்சி, கடின உழைப்பு, இறைபக்தி முதலிய படிகளில்தான் அவர்கள் ஏறி ஏற்றம் கண்டிருப்பார்கள். அமெரிக்காவை கண்டுபிடித்த கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்காக புறப்பட்டு போகவில்லை. பல ஆண்டுகள் முயற்சிக்கு பிறகு அரசர் ஒருவர் கொடுத்த கப்பலில் புறப்பட்டார். மேற்கே நிலப்பரப்பு ஒன்று உண்டு என்ற உள்ளுணர்வு கொலம்பஸை உந்தி தள்ளியது. தமது சகாக்களுடன் மேற்கு நோக்கி கடற்பயணம் மேற்கொண்டார். துணிச்சலான அவருடைய முயற்சியால் பல தடைகளை தாண்டினார். கடைசியில் உணவு கையிருப்பும் தீர்ந்தது. ஊரில் மனைவி மக்களுடன் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம், எங்களை கூட்டி வந்து நடுக்கடலில் தள்ளிவிட்டீரே என்று எல்லாரும் கொலம்பஸை திட்டி தீர்த்தனர். இருந்தாலும் துணிவே துணை என்றிருந்தார் கொலம்பஸ். மறுநாள் காலை விடிந்தபோது நீர்க்காகங்கள் சில பறப்பதை பார்த்தார். சற்று நேர பயணத்திற்கு பின் தொலைவில் மரங்கள் நிறைந்த ஒரு நிலப்பரப்பு தென்பட்டது. அது ஒரு தீவு என்றுதான் கொலம்பஸ் முதலில் நினைத்தார். இறங்கி நடந்தபோது அங்கே வாழ்பவர்கள் செவ்விந்தியர்கள் என அறிந்தார். துணிச்சலும் அபாயத்தை எதிர்கொள்ளும் ஆற்றலும் விடாமுயற்சியும் இல்லாமல் இருந்திருந்தால் கொலம்பஸ் உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்க முடியாது. சாதகங்களை பாதகங்களாக ஆக்குபவர்கள் சாதாரண மனிதர்கள், பாதகங்களை சாதகங்களாக மாற்றுபவர்கள் துணிச்சல்காரர்கள், உலக வரலாற்றில் உலா வருபவர்கள். அழகான பூந்தோட்டத்தில் பட்டுப்பூச்சி கூடு ஒன்று இருந்தது. அந்த கூட்டில் சிறு துவாரம். கூட்டின் உள்ளே இருந்த புழு வெளியே வர தன் துணிச்சலை காட்டியது. கூட்டை விட்டு வெளியேறி அழகான வண்ணத்து பூச்சியாக உருமாறி சிறகடித்து பறந்தது. பட்டாம்பூச்சி தன் உடலை வருத்தித்தான் பூச்சிக்கூட்டிலிருந்து வெளிவர வேண்டும் என்பது இயற்கையின் நியதி. துணிச்சலுடன் கூட்டை விட்டு பட்டாம்பூச்சி வெளியேறியதால் அதன் உடல் பகுதியில் இருக்கும் திரவங்கள் இறக்கைகளில் பாய்கின்றன. இதனால் சிறகுகள் விரிகின்றன, பறக்கும் வலிமையை பெறுகின்றன. வேதனைகளை அனுபவித்தால்தான் புழு வடிவத்தில் இருந்து பட்டாம்பூச்சியாக மாற முடியும், கூட்டில் இருந்து சிறகடித்து ஆனந்தமாக பறக்க முடியும். துணிச்சல் இருந்தால்தான் வாழ்வில் வெற்றி பாய்ச்சல் இருக்கும். எண்ணி துணிக கருமம் என்ற வள்ளுவத்தை எப்போதும் நினைவில் கொண்டால் என்றும் வெற்றிதான், எப்போதும் மகிழ்ச்சிதான்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி. ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

புதியதாய் பிறந்த இந்த நாள் வெற்றிகரமான புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை இந்நிசையால் வரவேற்க வருகிறது ஆனந்த ராகம். முதல் பாடல் எஸ் ஜானகி பாடியது.

துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருக இறைவனை இனிசையால் வரவேற்று கொண்டிருக்கிறது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இது ஆனந்தராக நேர்களே. தஞ்சாவூர் மாவட்டம் அருள்மிகு திரௌ

அம்மன் தீமிதி திருவிழாவில் இன்று கர்ணமோட்சம். திருவையாறு அருள்மிகு தர்மசம்வர்த்தினி அம்பாள் கோவில் ஆடிப்புற விழாவில் இன்று 9ஆம் நாள் ரதாரோகணம் திருத்தேர். ஆனந்தராகத்தின் நிறைவாக டி கே கலா பாடிய பாடல் கேட்கலாம்.

0: இறைமனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். இனி
1: உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி மாதம் 28 நாள் வியாழக்கிழமை. இப்போது
2: RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரு
3: RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று
1: கால்நடை நமக்கு தோழனம்மா. நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகளை எடுத்துரைக்கிறார் இந்நிலையத்தின் முதன்மையர் முனைவர் எம் செல்வராஜ் அவர்கள்.
5: எங்களுடைய நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் நாமக்கல் டவுனிலிருந்து மோகனூர் செல்லும் சாலையில் லத்துவாடி என்ற கிராமத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கு இருக்கின்ற கோழி பண்ணையாளர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. இது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னையினுடைய 2வது

0: உப்பு கல்லூரியாக இங்கு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியினுடைய வளாகத்தில் இயங்குகின்ற கால்நடை மருத்துவமனையில் அனைத்து வசதிகளும் உள்ளன. 24 மணி நேரமும் வருடத்தினுடைய எல்லா நாட்களும் எங்களுடைய கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு கொண்டு வருகிறது. கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய மிகச் சிறப்பு என்னவென்றால், எங்களுடைய ஸ்கேன் வசதி, எண்டாஸ்கோபி வசதி மற்றும் சிடி ஸ்கேன் வசதி, எக்ஸ்ரே வசதி, இசிஜி போன்ற அனைத்து வசதிகளையும் பெற்றுள்ள ஒரு மருத்துவமனையாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நாமக்கல் மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள 10-12 மாவட்டங்களிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற கால்நடைகள் அனைத்தும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பண்ணை வளாகத்தில் உள்ள அனைத்து பிராணிகளையும் கொண்டு மாணவர்களுக்கு மட்டுமல்லாத விவசாயிகளுக்கும் செய்முறை பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. ஹெரிங் போன் மில்க் பார்லர் என்பதை கொண்டு பால் கறத்தல் பற்றிய செய்முறை விளக்கம் அளிக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் எங்கள் கல்லூரி வளாகத்திலேயே தீவன தரக்கட்டுப்பாட்டு மையம் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இதில் தீவனங்களை உயர்நிலை பகுப்பாய்வு செய்து அந்த தர நிர்ணயம் செய்து அவர்களுக்கு சான்றிதழ் அளிக்கப்படுகிறது. கோழியின நோய் ஆய்வகமும் எங்கள் கல்லூரி வளாகத்தில் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இதில் நாட்டுக்கோழிகளுக்கு ஏற்படுகின்ற நோய்களை உடனே கொண்டு வந்தால் அதை பரிசோதனை செய்து அதில் ஏற்பட்டிருக்கின்ற நோயை கண்டறிந்து தக்க ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகிறது. வேளாண் அறிவியல் நிலையமும் எங்களுடைய கல்லூரியை ஒட்டி செயல்பட்டு கொண்டு வருது. அதுவும் நாமக்கல் மாவட்ட விவசாயிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை அளித்து கொண்டு வருகிறது. இது மட்டுமில்லாமல் விவசாயிகளுக்கு தேவையான ஃபாடர் ஸ்லிப்ஸு, விதைகள் இவையெல்லாம் எங்களுடைய கால்நடை பண்ணை வளாகத்திலிருந்து விவசாயிகளுக்கு விற்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் எங்கள் கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து ஆரியூர் என்ற தத்தெடுக்கப்பட்ட கிராமத்திற்கு மாணவர்கள் சென்று அங்கேயே மாடுகளுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டு வருகிறார்கள். எங்களுடைய கல்லூரி மருத்துவமனையில் 24 மணி நேரம் மாடுகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. எனவே விவசாயிகள், உங்களுடைய மாடுகள் கன்றியின முடியாது போனாலோ, கன்றியின்ற பின்னால் நஞ்சு கொடி தங்கிவிட்டாலோ, கருப்பப்பை வெளிவந்தாலோ, அல்லது கருப்பப்பை முறுக்கம் ஏற்பட்டு கன்றியினதில் பிரச்சனை ஏற்பட்டாலோ, அல்லது பாம்பு கடித்து விட்டாலோ, அல்லது ஏதாவது ஒரு நச்சுத்தன்மை ஏற்பட்டு விட்டாலோ, உடனே நீங்கள் எங்களுடைய கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தால் உங்களுடைய மாடுகளையும் ஆடுகளையும் காப்பாற்றி பொருளாதார இழப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். அது மட்டுமில்லை, எங்களுடைய கல்லூரி வளாகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற விரிவாக்கத்துறை அனைத்து வகையான ஆய்வகத்தில் செய்யப்படுகின்ற ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் அத்தனையும் விவசாயிகளுடைய வீடுகளுக்கே சென்று பயனடையும்படி அந்த துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டாலும் விரிவாக்கத்துறையுடைய பேராசிரியர் மற்றும் தலைவரை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். இது அத்தனையும் எங்களுடைய கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய வெப்சைட் என்று சொல்லக்கூடிய இணையதள வழியில் எங்களுடைய முகவரியில் அத்தனையும் இருக்கிறது. எனவே விவசாயிகளோ அல்லது கோழிப்பண்ணையாளர்களோ அல்லது பன்றி வளர்ப்போரோ ஆடு வளர்ப்போரோ எத்தகைய பிரச்சனை ஏற்பட்டாலும் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோ அல்லது நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியோ நீங்கள் தொடர்பு கொண்டீர்களேயானால் உங்களுக்கு தக்க ஆலோசனைகள் வழங்கப்படும். எனவே நீங்கள் அனைவரும் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை துறைகளுடைய பயன்பாடுகளையும், மருத்துவமனையுடைய பயன்பாட்டையும், பண்ணை வளாகத்தினுடைய பயன்பாட்டையும் எங்களை தொடர்பு கொண்டு பெற முடியும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அலைபேசி எண் 944-3000-8610. என்னுடைய அலைபேசி எண் 944-3000-8610. இந்த அலைபேசிக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் தொடங்கப்பட்டதன் நோக்கம் அதன் செயல்பாடுகளை விளக்கினார் இந்நிலையத்தின் முதன்மையர் முனைவர் எம் செல்வராஜ் அவர்கள்.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை
1: கால்நடை நமக்கு தோழனமா கேட்டீர்கள்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
3: மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும். மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
4: ஆரோக்கியமான மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
5: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
1: நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடப்பு காரிஃப் பருவத்தில் நெற்பயிர் காப்பீடு செய்ய நாளை கடைசி நாளாகும். எனவே விவசாயிகள் குறுவை நெற்பயிருக்கான காப்பீடு தொகை 786 ரூபாயை பொது சேவை மையங்களில் செலுத்தி பயிர் காப்பீடு செய்து கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி வேளாண்மை இணை இயக்குநர் அறிவிக்கின்றார்.
2: புதுக்கோட்டை மாவட்டத்தில் இயங்கும் அரசு மீன்குஞ்சு வளர்ப்பு பண்ணைகளில் அரசு நிர்ணயித்த விலையில் கட்லா, ரோஹு, மிர்கால் வகை மீன்குஞ்சுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. மீன் வளர்ப்பில் விருப்பமுள்ள விவசாயிகள், பொதுமக்கள் அரசு பண்ணைகளை நேரிலோ அல்லது தொலைபேசி

0: இலோ தொடர்பு கொண்டு பயனடையலாம். தொடர்புக்கு மண்வளம் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் அலுவலகம், நிஜாம் காலனி, புதுக்கோட்டை. தொலைபேசி எண்கள் 8248970355, மற்றொரு எண் 9751616866. தொலைபேசி எண்கள் மீண்டும் 8248970355, மற்றொரு எண் 9751616866. இவ்வாறு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார்.
1: அந்தியூரில் பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வரும் வரலாற்று சிறப்புமிக்க அந்தியூர் மாட்டு சந்தை இந்த ஆண்டும் நம்மை வரவேற்கிறது. 2.5 லட்சத்திற்கும் அதிகமான கால்நடை வளர்ப்பவர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் கூடும் கொங்கு மண்டலத்தின் இந்த கால்நடை திருவிழா இம்மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் பாரம்பரியமிக்க காங்கேயம், ஆலம்பாடி, பர்கூர் போன்ற அரிய வகை கால்நடைகளை காணலாம். தேவைக்கேற்ப கால்நடைகளை வாங்கி பயனடையுங்கள். கால்நடைகளை விற்க விரும்புவோர் இதில் விற்றும் பயனடையலாம். இவ்வாறு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை ஆலோசனை. மாவட்டத்தின் சில இடங்களில் நாளை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், குறைந்தபட்ச வெப்பநிலையானது 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும். வானிலைக்கேற்ற கால்நடைகளுக்கான ஆலோசனைகள். தற்போது நிலவும் பருவ சூழலில் மாடுகளில் சப்பை நோய் தாக்குதலுக்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்நோய் காற்றின் ஈரப்பதம் கூடுதலாக உள்ள பகுதிகளில் உள்ள மாடுகளை பெரும்பாலும் பாதிக்கிறது. இது ஒரு மழைக்கால நோயாகும். நல்ல ஆரோக்கியமான திடமான இளம் மாடுகளை 6 மாத வயது முதல் 3 ஆண்டு வயது வரை அதிகம் பாதிக்கிறது. தொடை அல்லது முன்கால் சப்பையிலோ அல்லது கழுத்து போன்ற சதை பிடிப்புள்ள பகுதிகளிலோ வெப்பம் மிகுதியாகவும் வலியோடு கூடியதும் கடினமான தன்மையுள்ள பெருத்த வீக்கம் காணப்படும். தோலின் நிறம் கருப்பாக இருக்கும். இதன் காரணமாக மாடுகள் நடக்க முடியாமல் நுண்டும். நோய் அறிகுறிகள் தென்பட்டவுடன் மாட்டை பிரித்து தனியாக ஒதுக்குப்புறமாக வைத்து கண்காணிக்க வேண்டும். நோய் கண்ட 24 மணி நேரத்தில் மருத்துவரின் உதவியுடன் உடனடியாக மருத்துவம் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் மாடுகளை இழக்க நேரிடும். ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்திற்கு முன்பே அருகிலுள்ள கால்நடை மருத்துவமனையினை அணுகி தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் மரவள்ளியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் மேலாண்மை முறைகளை பகிர்ந்து கொள்கிறார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் நாற்றங்காலில் கொடுவாமீன் வளர்ப்பு. நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் முகமது ஃபைசுல்லா அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்
3: வணக்கம் மாநில செய்திகள். வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. நீலகிரி தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே இதனை தெரிவித்தார். மாநில அரசுடன் இணைந்து பழங்குடியினரின் குடியிருப்பு பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பழங்குடியினர் மேம்பாட்டு

0: மையங்கள் மூலம் தமிழகத்தில் பழங்குடியினர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேசிய பழங்குடியினர் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன்களும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உயர்கல்விக்கான உதவித்தொகைகள், ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகைகள் போன்றவையும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக திரு துர்காதாஸ் ஒய்கே கூறினார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மாநிலத்தில் புதிய ரயில் பாதை அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கரூர் திண்டுக்கல் மற்றும் திருச்சி கரூர் இடையே இரட்டை ரயில் பாதை திட்டங்களுக்கான ஆய்வுகள் நிறைவு பெற்று திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஈரோடு கரூர் இரட்டை ரயில் பாதை திட்டத்திற்கு அண்மையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர், காட்பாடி வேலூர் விழுப்புரம் இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கான கள ஆய்வுகள் நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அரக்கோணம் காட்பாடி ஈரோடு இடையே மூன்றாவது மற்றும் நான்காவது ரயில் பாதை அமைப்பதற்கான இறுதி ஆய்வுகள் நிறைவடைந்து திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இதுவரை 1900 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். தற்போது மாநிலம் முழுவதும் 961 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை பணிகள் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் நெடுஞ்சாலை பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சென்னை பெங்களூரு விரைவுச் சாலை, சென்னை துறைமுகம் மதுரவாயில் உயர்மட்ட சாலை உள்ளிட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். தருமபுரி சேலம் இடையே தொப்பூர் கணவாய் பகுதியில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் 45% நிறைவடைந்துள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி சுட்டிக்காட்டினார். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் பல்வேறு திட்டங்களின் மூலம் 7659 வீடுகள் அல்லது மனைகள் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இம்மாதம் 21ஆம் தேதி முதல் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் விற்பனைக்கு தயாராக உள்ள 854 வணிக கடைகளுக்கு மின் ஏலத்திற்கான விண்ணப்பங்களை இம்மாதம் 25ஆம் தேதி முதல் பதிவேற்றம் செய்யலாம் என்றும் மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவதற்கு கடனுதவி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் கடன் பெற்று சிறுதானியங்கள், உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனம் நடத்தி வருவதாக தேனியைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என்னோட பேர் வந்து வெங்கடேஷ் குன்றக். நான் வந்து சுக்காங்கல்பட்டி தேனி மாவட்டம். கேவிகேல ஒரு ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணேன். அவங்க வந்து எனக்கு வந்து இந்த ஸ்கீமை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உணவு சார்ந்த தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அவங்க கைடன்ஸில் எனக்கு வந்து பிஎம்இஜிபி லோனை பற்றி தெரிய வந்தது. அப்ளை பண்ணேன் லோனுக்கு. ஸோ எனக்கு வந்து 10 லட்சம் ரூபா லோனை வந்து சாங்க்ஷன் ஆச்சு. சிறுதானியங்கள் வச்சுட்டு ஹெல்தி ஸ்நாக்ஸ் பண்ணுறோம், மால்ட்ஸு, ஹெல்தி லட்டுஸு, நம்ம வீட்டு முறைப்படி சுத்தமான ஆரோக்கியமாக நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி சின்ன சின்ன நிறுவனங்கள் தொழில் தொடங்குறதுக்கு பிஎம்இஜிபி, பிஎம்எஃப்எம்இ போன்ற அந்த லோன் எல்லாமே வந்துட்டு எங்களை மாதிரி ஒரு புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. ஸோ இதன் மூலம் நாங்களும் சரி, இங்கே கிராமப்புற மக்கள் அவங்களுக்கும் சிறப்பான ஒரு வேலைவாய்ப்பை கொடுக்க முடியுது.
0: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் ஆடிப்புறம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவின் 7ஆம் நாளான நேற்று ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண கோலத்தில் காட்சியளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் 108 வைணவ ஸ்தலங்களில் முக்கியமான ஒன்றாகும். இங்கு ஆண்டுதோறும்

0: ஆண்டால் பிறந்த நட்சத்திரமான ஆடிப்பூரம் நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படும் ஆடிப்பூர திருவிழா புகழ்பெற்றதாகும். கடந்த 6ஆம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கிய இத்திருவிழாவின் ஒவ்வொரு நாள் இரவும் ஸ்ரீ ரங்கமன்னார் ஸ்ரீ ஆண்டாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திரு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். இந்நிலையில் விழாவின் 7ஆம் திருநாளான நேற்றிரவு ஆண்டாள் மற்றும் ரங்கமன்னார் கோவிலில் இருந்து புறப்பட்டு மாடவீதியல் வழியாக கிருஷ்ணன் கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் இரவு நேரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண கோலத்தில் இருக்க அவளது மடியில் ரங்கமன்னார் சயன திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நாளை காலை 8:45 நடைபெற உள்ளது. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தாக்கமலக்கண்ணன்.
1: தமிழகத்தில் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் நோவோரோசியஸ்க் துறைமுகத்தின் மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 முக்கிய தானிய ஏற்றுமதி முனையங்கள் சேதமடைந்தது. காங்கோ நாட்டில் பரவி வரும் எபோலா வைரஸ் நோய் தொற்றால் இதுவரை 2000 மேற்பட்டோர் உயிரிழந்ததாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்துடன் இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார். ஹரியானாவில் மாநில அளவிலான HIV தொற்று விழிப்புணர்வு முகாமை அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி பஞ்ச்குலாவில் தொடங்கி வைத்தார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 10 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுவதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. CBSE 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் +2 துணைத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தவர்கள் இன்று பிற்பகல் முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் ஊராட்சியில் மத்திய பட்டு வாரியம் சார்பில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு அரசுத் துறைகளின் சார்பில் 316 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திருமதி சரண்யா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டம் நாயக்கனூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 112 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னையில் வெள்ளிவாக்கம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட 94 மற்றும் 95வது வட்டங்களில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேப்பாக் அணி 16.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவை, நெல்லை அணியையும் திருப்பூர், திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. நீலகிரி, தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: இதயம் வருடும் இன்னிசை இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் வர்ணபுரி சேலம். கான்டாக்ட் 9444007555.
5: August 13
6: மர்ம புனைவுகளுக்கு பெயர் போன ஆல்ஃபிரட் ஹிச்காக்கின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1899. படத்துக்கு முக்கியம் 3 விஷயங்கள். திரைக்கதை, திரைக்கதை, திரைக்கதை எனும் இவரது படங்கள் பயமுறுத்தாது குற்றத்தையும் குற்றவாளியின் மனநிலையையும் ஆராய்கின்றன. சைக்கோ, த பேர்ட்ஸ், வெற்றிகோ போன்ற திரைப்படங்கள் ஆல்ஃபிரட் ஹிச்காக்கின் புகழ் பேசும். இறுதி நாள் வரை ஏகாதிபத்திய எதிர்ப்பை நெஞ்சில் நெருப்பாக எரிய வைத்து கியூபாவை தன்னிறைவு பெற்ற நாடாக உயர்த்தி காட்டிய கியூபாவின் முன்னாள் அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோவின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1926. பள்ளிக்காலங்களில் படிப்பை விட விளையாட்டில் அதிக கவனம் செலுத்திய இவர் ஹவானா பல்கலைக்கழகத்தில் படித்தபோது தனது பேச்சுத்திறனை வளர்த்துக் கொண்டதோடு அரசியலிலும் ஈடுபடத் தொடங்கினார். சுகாதாரம், மருத்துவத்துறையில் கியூபாவை சர்வதேச நாடு

நிகழ்வுகள் கொண்டாடும்படி அத்துறையில் பல மாற்றங்களை கொண்டு வந்தார். பிரபல மிருதங்க கலைஞர் தானு கிருஷ்ணமூர்த்தி என்கிற டி கே மூர்த்தி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1922 பத்து வயது முதல் மேடை கச்சேரிகளை தனது குரு வைத்தியநாத ஐயருடன் இணைந்து செய்ய தொடங்கியவர். 15,000 மேற்பட்ட கச்சேரிகளில் மிருதங்கம் வாசித்த பெருமை பெற்றவர். சங்கீத கலாநிதி உள்ளிட்ட ஏராளமான பட்டங்களையும் பாராட்டுகளையும் பெற்றவர் மிருதங்க வித்வான் டி கே மூர்த்தி. இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை பிகாஜி ருஸ்தம் காமா நினைவு தினம் இன்று. ஆண்டு 1936 இந்திய விடுதலைக்காக அயல் நாடுகளில் புரட்சி இயக்கத்தை தொடங்கி நடத்தியவர். 1937 அக்டோபர் 26 பிகாஜி காமா உருவாக்கிய இந்திய தேசிய கொடியை புனேவில் வீர சாவர்கர் பறக்கவிட்டார். இன்றளவும் அக்கொடி மராத்தா கேசரி நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. நடிகையும் நடனக் கலைஞரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய வைஜெயந்தி மாலா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1936 சிறந்த பரதக்கலைஞரான இவர் 1949 வாழ்க்கை திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர். ஹிந்தி திரையுலகில் முதல் பெண் சூப்பர் ஸ்டாராக அறியப்பட்டவர்.

ஓட்டோம்பே ஐசிபாத் போன்ற பல அருமையான நாட்டிய ஆல்பங்களையும் வெளியிட்டுள்ளார் வைஜெயந்திமாலா. இன்று உலக உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு தினம். உடல் உறுப்புகளை தானமளிக்கும் செயலால் மனிதர்கள் தான் இறந்த பின்பும் கொடையளித்து உயிருக்கு போராடுபவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கின்றனர். ஒருவரது உடலிலிருந்து 25 வகையான உடல் உறுப்புகளையும் திசுக்களையும் எடுத்து தேவையானவர்களுக்கு பொருத்தலாம். ஆண்டுதோறும் நம் நாட்டில் உடல் உறுப்புகளுக்கான தேவை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நமது சகோதர சகோதரிகளான சக இந்தியர்களுக்கு நாம் நம் உடல் உறுப்புகளை தானமளிக்க விழிப்புணர்வு கொண்டு உதவ முன்வருவோம். பழம்பெரும் நடிகையும் பின்னணி பாடகியுமான எஸ் வரலட்சுமி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1927 சேவா சதனம் திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமான இவரின் வீரபாண்டிய கட்டபொம்மன், சவாலே சமாளி போன்ற இவர் நடித்த திரைப்படங்கள் குறிப்பிடத்தக்கவை. தான் நடித்த அனைத்து திரைப்படங்களிலும் பாடல்களையும் பாடி நடித்த பெருமை பெற்றவர்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கிய நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல. ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNJ மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், வர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.

தனிச்சு நின்னாலும் கூர்மையான முள்ளா நிக்கணுங்க. ஏறி மிதிக்கிறவங்களும் தயங்கணும், பிடிச்சு உடைக்க நினைக்கிறவங்களும் நடுங்கணும். ஆக மொத்தத்துல நமக்கு

இருக்கக்கூடிய தனித்துவத்தை முதல்ல நாம உணரணும். நமக்குள்ள இருப்பது தனித்துவம், அதை உணர்வதே வெற்றியின் தத்துவம்னு சொல்லி திருச்சி FM Rainbow 102.1 மலர்கிறது காலை மலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட். அகிலத்தின் ரகசியங்களை ஆராய இயற்பியல் ஒரு கண்ணுனா, மனித குலத்தின் எல்லையற்ற கனவுகளை சிறகடிக்க வைக்கும் விண்வெளி மற்றொரு கண்ணுங்க. இந்த இரண்டு கண்களையும் இந்தியாவிற்கு வழங்கி நம் தேசத்தை நட்சத்திரங்களின் எல்லை வரை உயர்த்திய ஒரு மாபெரும்

ஆளுமை பத்தி தாங்க இன்றைய நிகழ்ச்சி. விண்வெளியும் இயற்பியலும் இரு கண்கள், விக்ரம் சாராபாய் குறித்த தொகுப்பு. வானத்தை பார்த்து கனவு காண்பவர்கள் நிறைய பேருங்க. ஆனா அந்த கனவையே நனவாக்கி ஒரு நாட்டையே விண்வெளியை நோக்கி பயணிக்க செய்யறவங்க ரொம்பவே கம்மியான பேரு. அந்த சிலர்ல இந்தியாவோட பெயரை முதன்மையா சொல்ல வச்ச மாபெரும் விஞ்ஞானி தாங்க நம்ம டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்கள். 1919 ஆகஸ்ட் மாதம் 12 குஜராத்தோட அகமதாபாத்ல பிறந்திருக்காங்க விக்ரம் சாராபாய். அதாவது நேத்தைக்கு தாங்க விக்ரம் சாராபாய் அவர்களோட பிறந்த நாள். அகமதாபாத்ல பள்ளி கல்வியை முடிச்ச அவரு பின்னாடி இங்கிலாந்தின் புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல இயற்கை அறிவியல பயின்றிருக்காங்க. 2 காரணமாக இந்தியா திரும்பிய அவர் பெங்களூர்ல உள்ள இந்திய அறிவியல் கழகத்துல காஸ்மிக் கதிர்கள் குறித்த ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கேம்பிரிட்ஜ் சென்று தனது முனைவர் பட்டத்தை பெற்றிருக்காங்க. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற அதே ஆண்டுல வெறும் சில அறைகள் கொண்ட ஒரு கட்டிடத்துல அகமதாபாத்ல பிசிக்கல் ரிசர்ச் லெபரேட்டரிய நிறுவினார். ஒரு நாட்டின் எதிர்காலம் ஆய்வகங்களில் உருவாகிறது என்பதை அவர் மிக தெளிவாக உணர்ந்திருக்காரு. 1962 இந்திய தேசிய விண்வெளி ஆராய்ச்சி குழுவான இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் உருவாக்குவதில் அவர் முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்தவர் தாங்க விக்ரம் சாராபாய் அவர்கள். நினைச்சிருந்தா வெளிநாட்டுல போய் ஜாலியா செட்டில் ஆயிருக்கலாம், இல்ல தொழிலதிபரா கல்லா கட்டி இருக்கலாம். ஆனா அவர் தேர்ந்தெடுத்த பாதை அறிவியல். அவர் சொன்ன ஒரு சூப்பரான விஷயம் தெரியுமா, நாம நிலவுக்கு போகணுங்கிறது ஆடம்பரத்துக்காக இல்ல, இந்தியாவோட கடைக்கோடி மனிதனுக்கும் அறிவியலோட பலன் போய் சேரணும் அப்படின்னு. எவ்வளவு பெரிய பார்வை பாத்தீங்களா. அவரோட அந்த ஒற்றை கனவு தான் இன்னைக்கு நாம மொபைல் போன் பேசுறதுல இருந்து மழை வருமா வராதான்னு வெதர் ரிப்போர்ட் பாக்குறது வரைக்கும் சாத்தியமாயிருக்கு. கேரளால தும்பா அப்படின்னு ஒரு குட்டி கிராமங்க, அங்க ஒரு தேவாலயம் இருந்திருக்கு. சாராபாய் நேரா போய் அங்க இருந்த பிஷப் கிட்ட கேட்டிருக்காரு இந்த இடத்த விண்வெளி ஆராய்ச்சிக்கு தாங்கன்னு. அந்த பிஷப்பு சாராபாயோட தொலைநோக்கு பார்வைய புரிஞ்சுகிட்டு சரின்னு சொல்லிருக்காங்க. ஆரம்பத்துல அங்க வசதியே இல்லையாங்க. ராக்கெட் உதிரி பாகங்களை எதுல எடுத்துட்டு போனாங்க தெரியுமா, சைக்கிள்லயும் மாட்டு வண்டியிலயும் தாங்க. நம்ம சாராபாய் அசைஞ்சு கொடுக்கவே இல்லைங்க. வண்டி எதுவா இருந்தா என்ன, இலக்கு ஒண்ணுதானே, சோதனைகள் பல வந்தால் என்ன, சாதனை நிச்சயம் தானே அப்படின்னு கெத்தா கெத்து காட்டினாரு. தும்பாவில் பூமத்திய ரேகைக்கு அருகாமையில தும்பா எக்விடோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் அமைக்கும் பணியை தொடங்கினாரு. சரி, ஏன் இந்த தும்பா பகுதி தேர்வு செய்யப்பட்டிருக்குன்னா பூமத்திய ரேகைக்கு அருகில இருக்கிறதா இதோட முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா 1963 நவம்பர் 21 தும்பாவில இருந்து இந்தியாவோட முதல் சவுண்டிங் ராக்கெட் ஏவப்பட்டிருக்கு. இதன் மூலமா இந்தியாவோட விண்வெளி பயணம் நடைமுறையில தொடங்கி இருக்குங்க.

0: இந்த ஆரம்பகட்ட விண்வெளி ஆராய்ச்சியை ஒரு நிரந்தரமான தேசிய அமைப்பாக மாற்றுவதற்காக 1969 இன்ஸ்கோ பார்க்கு பதில இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ உருவாக்கப்பட்டிருக்கு. இந்தியாவோட விண்வெளி திட்டத்திற்கான அடித்தளத்தை அமைத்து அதுக்கு தேவையான நிறுவன அமைப்பை உருவாக்கி அதை இஸ்ரோ என்ற தேசிய விண்வெளி அமைப்பாக வளர்த்தவர் நம்ம விக்ரம் சாராபாய் அவர்கள். தேவாலயத்தில் தொடங்கி சைக்கிள்களில் பாகங்களை சுமந்து இந்திய விண்வெளி பயணத்தின் ஒவ்வொரு அணுவிலும் விக்ரம் சாராபாயின் தொலைநோக்கு பார்வை நிறைந்திருக்கிறது. அவர் அமைத்துக் கொடுத்த அந்த வலுவான அடித்தளம் இன்று இஸ்ரோவை உலக விண்வெளி அரங்கின் சிம்ம சொப்பனமாக மாற்றியிருக்கிறது. அணு ஆற்றலை அழிவுக்கு பயன்படுத்தாம மின்சார உற்பத்தியாக்கி நாட்டின் வளர்ச்சிக்கு வழிவகுத்த தொலைநோக்கு சிந்தனையாளருங்க. தமிழ்நாட்டின் கல்பாக்கம் அணுமின் நிலையம் முதல் உள்நாட்டு தொழில்நுட்ப நிறுவனங்கள் வரை உருவாக முதன்மை அடித்தளம் அமைத்தவருங்க. அமைதியான வழியில் அணுசக்தி அதுவே இந்தியாவின் அசைக்க முடியாத வெற்றி சக்தின்னு உலகரங்கில நிரூபித்து காட்டிய நம் இந்திய விஞ்ஞானி விக்ரம் சாராபாய் அவர்கள் என்று சொல்லி மீண்டும் வருமோ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி அலை வரிசைகளில் டெக் பைட் நிகழ்ச்சியில் விண்வெளியும் இயற்பியலும் இரு கண்கள் விக்ரம் சாராபாய் குறித்த தொகுப்பு.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தில்

0: கார்டின் மதிப்பெண் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.

உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமா வச்சுக்க என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்ற மருத்துவ நேரத்தை தினமும் காலையில 7:35 மறக்காம கேளுங்க. இன்னைக்கு முதியோர்களுக்கு இயன்முறை மருத்துவத்துல இருக்கிற ஆலோசனைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் காலையில 7:35 மருத்துவ நேரத்துல. இப்போ இருந்த இடத்துல இருந்தே நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கலாம் வாங்க.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இச்சட்ட திருத்த மசோதாவை முன்மொழிந்தார். நாட்டின் சுரங்கத்துறையை மேலும் பயனுள்ளதாகவும் முதலீட்டுக்கு உகந்ததாகவும் அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் மாற்றுவதற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. முன்னதாக மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்ட இம்மசோதாவிற்கு மாநிலங்களவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இம்மசோதா மூலம் அரசியல் சாசனத்தின் முதலாவது பட்டியலில் கேரளா என்ற பெயருக்கு மாற்றாக கேரளம் என்று பெயர் மாற்றம் செய்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. இம்மசோதா குறித்து விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய், கேரளா என்ற பெயரை கேரளம் என்று மாற்றுவதற்கு மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்து கேரள சட்டப்பேரவையில் 2024 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். மலையாளத்தில் அம்மாநிலத்தின் பெயர் கேரளம் என்றும் ஆனால் அரசியல் சாசனத்தில் கேரளா என்று இடம்பெற்றுள்ளதால் இந்த பெயர் மாற்றம் குறித்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாக திரு நித்யானந்த ராய் குறிப்பிட்டாா்.

0: தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இதுவரை 1900 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். தற்போது மாநிலம் முழுவதும் 961 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை பணிகள் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் நெடுஞ்சாலை பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சென்னை பெங்களூரு விரைவுச் சாலை, சென்னை துறைமுகம் மதுரவாயில் உயர்மட்ட சாலை உள்ளிட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். தருமபுரி சேலம் இடையே தொப்பூர் கணவாய் பகுதியில் சாலை மேம்பாட்டு பணிகள் 45% நிறைவடைந்துள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். தேசிய கல்வி உதவி திட்டத்தை நடப்பு கல்வியாண்டு முதல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பது குறித்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கல்வித்துறை உயரதிகாரிகளுடன் விவாதித்தார். நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட இத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே இதனை தெரிவித்தார். மாநில அரசுடன் இணைந்து பழங்குடியினரின் குடியிருப்பு பகுதிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பழங்குடியினர் மேம்பாட்டு மையங்கள் மூலம் தமிழகத்தில் பழங்குடியினர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேசிய பழங்குடியின் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன்களும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உயர்கல்விக்கான உதவித்தொகைகள், ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகைகள் போன்றவையும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக திரு துர்காதாஸ் உய்கே கூறினார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்தை சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து இருவரும் விவாதித்தனர். இருநாட்டு கடற்படை இடையே பயிற்சி பரிமாற்றங்கள், தகவல் பரிமாற்றங்கள், திறன் மேம்பாட்டு முயற்சிகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் கடற்படை தெரிவித்துள்ளது. மொரீஷியஸ் காவல்துறை மற்றும் கடலோர காவற்படைக்கு இந்திய கடற்படையின் சார்பில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் என்று அட்மிரல் சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரிடம் உறுதியளித்ததாகவும் கடற்படை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக கடற்படை மற்றும் விமானப்படையின் இசை நிகழ்ச்சி கேரளாவில் இன்று நடைபெறுகிறது. திருவனந்தபுரம், கண்ணூர், கொச்சி ஆகிய இடங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இசை மூலம் தேசிய ஒற்றுமையை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டு இது நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த இசை நிகழ்ச்சிகள் இன்று மாலை 6 மணிக்கு தொடங்கும் என்று அவர் மேலும் கூறுகிறார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தேர்வு முடிவுகளை மாணவர்கள் www.results.digilocker.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவில் மாநில அளவிலான HIV தொற்று விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி பஞ்ச்குலாவில் தொடங்கி வைத்தார். இப்பிரச்சாரம் அக்டோபர் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாட்டின் பாதுகாப்பான 15 மாவட்டங்கள் பட்டியலில் ஹரியானாவின் குருக்ஷேத்ரா மற்றும் கைத்தல் மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். HIV தொற்றுக்கு எதிரான நடவடிக்கையை உரிய விழிப்புணர்வு, சரியான தகவல் ஆகியவற்றின் மூலம் மட்டுமே மேற்கொள்ள முடியும் என்று ஹரியானா முதலமைச்சர் கூறினார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 10 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுகிறது. மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் ஒன் செயலியில் 4 கோடியே 76 லட்சத்திற்கும் அதிகமான பதிவிறக்கங்கள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினாா்.

0: பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30 மேற்பட்டோர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இதுகுறித்து பலூச்சிஸ்தான் குடியரசு குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தான் ராணுவமும் விமானப்படையும் இணைந்து சூரப் மாவட்டத்தின் குத்தர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் குண்டு வீசியதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் உயிரிழப்புகளும் பொதுமக்களின் சொத்துகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள மக்களும் அதிகாரிகளும் தடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தை அடுத்து பலூச்சிஸ்தான் மக்களின் உயிர்களையும் அடிப்படை உரிமைகளையும் பாதுகாக்க சர்வதேச சமூகம் தலையிட வேண்டும் என்று பலூச்சிஸ்தான் குடியரசு குழு கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக ஒடிஷா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது. கர்நாடகா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், குஜராத், கேரளம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் பொலிவியாவின் ஏரியாஸ் ஜெபாலிஸ் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேப்பாக் அணி 16.4 ஓவரில் 5 இழப்பிற்கு 186 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவை நெல்லை அணியையும் திருப்பூர் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. உலக அலைச்சறுக்கு போட்டி தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் நேற்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30 உயிரிழந்தனர். ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: கேட்கும் நேரம் சொர்க்கம். அதே நாளும் உங்களுக்கு வழங்குவது 102.1 ரெயின்போ எஃப்எம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

கேட்டுக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே, நம்ம திருச்சிராப்பள்ளி தமிழ்ச் சங்கத்துல வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை மணி 6:05 படிப்போம் பகிர்வோம் அமைப்போட 12 ஆண்டு விழா மற்றும் விருது வழங்கும் விழா நடக்க இருக்கிறதா சொல்லிருக்கிறாங்க. அரியலூர் மாவட்டத்துல அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள்ல நேரடி சேர்க்கைக்காக கொடுத்த கால அவகாசம் நாளையோட முடிவடைய இருக்கு. சின்ன நினைவூட்டல் தான். யாரெல்லாம் இன்னும் அப்ளை பண்ணலையோ அப்ளை பண்ணிருங்க.

0: மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கிராம ஊராட்சிகளையும் சுதந்திர தினத்தை அன்னைக்கு நாளை மறுநாள் கிராம சபை கூட்டம் நடக்க இருக்குதுங்க. அதனால பொதுமக்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சுக்கிறாங்க. கரூர் மாவட்டத்தில் மட்டும் இல்லங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலையும் சுதந்திர தினத்தை அன்னைக்கு கிராம சபை கூட்டம் நடக்கும். அதனால பொதுமக்கள் உங்களுடைய கோரிக்கைகளையும் சரி பாராட்டுகளையும் சரி நேர்ல போய் தெரிவிச்சுட்டு வாங்க. கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: இந்த காலை நேரத்துல நீங்க பரபரப்பா இருக்கிறது தெரியுதுங்க. நீங்க வேலையை செஞ்சுகிட்டே உங்க ஆரோக்கியத்தை காக்கறதுக்காக இப்ப கேளுங்க காலை மலர்ல வர மருத்துவ நேரத்தை. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி இயன்முறை மருத்துவர் எஸ் அருள்மணி அவர்கள். வணக்கம் டாக்டர். முதியவர்களுக்கு இயன்முறை மருத்துவரா உங்க ஆலோசனை என்ன டாக்டர்?
4: வீட்டில் உள்ள முதியோர்கள் நம்மளுடைய வீட்டில் வந்து நடக்கிற போதோ அல்லது கழிவறைகளை உபயோகப்படுத்திட்டு நனைந்த கால்களோடு வெளியே வரப்போ ஸ்லிப் ஆகி நீங்க விளர சூழ்நிலை ஏற்படலாம். அதில் வந்து தலையில் அடிப்படைவதனால ரத்த முறைதல் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகின்ற சூழ்நிலை உருவாகலாம். அல்லது வந்து இடுப்பு எலும்பு அல்லது உங்களுடைய ஷோல்டர் ஜாயின் என்படுகிற தோள்பட்டை எலும்பு ஓவர் ஸ்ட்ரெச்டு பொசிஷன்ல விளரப்போ உங்களுடைய மணிக்கட்டு மூட்டுகள் நழுவுதல், அது மணிக்கட்டு மூட்டுல வந்து எலும்பு முறிவு ஏற்படலாம். உங்களுடைய தோள்பட்டை எலும்புல எலும்பு முறிவு ஏற்படலாம். அதே சமயம் உங்களுடைய இடுப்பு எலும்பு முறிவதனாலும் உங்களுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வீட்டில் இருக்க முதியோர்கள் நடப்பதற்கு இலகுவாக பயன்படுத்துவதற்கு ஏற்றபடி உங்களுடைய தளம் வந்து ரொம்ப பாலிஷ்டா இல்லாம கொஞ்சம் அவங்க ஈஸியா அவங்க நடக்கிறதுக்கு கிரிப் வர மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். முக்கியமாக கழிவறைகளில் இருக்கிற டைல்ஸ் வந்து மிகவும் ஸ்மூத்தாக ரொம்ப பளபளப்பாக இல்லாமல் அது சுரசுரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கும்போது அவர்கள் ஈர கால்களுடன் நடப்பதை தவிர்க்க வேண்டும். விழும்பொழுது அவங்களுடைய தலையின் பின்பகுதி அடிபடாமல் முடிந்த அளவு பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே சமயம் கை கீழே விழறப்ப இடுப்புல டைரக்டா வந்து உங்களுடைய எலும்பு பகுதியோ மூட்டு பகுதியோ தரையில் விழாமல் உங்களுடைய கைகளை உடம்போடு சேர்ந்து ஒட்டி கொண்டு விழற சூழ்நிலை ஏற்பட்டால் கவனத்தோடு அதை அணுகலாம். இந்த மாதிரி உங்க வீட்டில் முதியவர்கள் விழுந்துட்டாங்கன்னா உடனடியாக அவர்கள் ஒரு எலும்பு முறிவு மருத்துவரையோ அல்லது நரம்பியல் நிபுணரையோ பார்த்து அதற்குரிய சிகிச்சையை அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் முக்கியமாக ஒரு இயன்முறை மருத்துவரின் பங்கு மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. அவர்கள் முதியவர்களுக்கு ஏற்படுகின்ற எலும்பில் அடிப்பட்டு அதனால ஏற்பட வலியோ வீக்கமோ இருந்தால் எந்த பக்க விளைவுகள் இன்றி இயன்முறை மருத்துவத்தில் முழுமையான சிகிச்சை அளிக்கப்படும். அதே சமயம் அவர்களுக்கு குணமானதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஜாயிண்டுகளுக்கு வந்து இறுக்கத்தன்மை குறைந்து அது இயல்பாக இயங்குவதற்கு அவர்கள் பயிற்சி முறைகளை உங்களுக்கு சொல்லி தருவார்கள். அதை நாம் கடைபிடித்து அந்த பயிற்சி முறைகளை ஒழுங்காக நம்ம பயன்படுத்தும் பொழுது தினமும் வந்து நம்ம வாக்கிங் போற ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுடைய இடுப்பு எலும்பு, முழங்கால் மூட்டுகள், ஆங்கிள் ஜாயிண்ட் எனப்படுகின்ற பாதம், கணுக்கால் மூட்டுகளை பயிற்சிகளை அவர்கள் உங்களுக்கு சொல்லி தருவார்கள். அதை நீங்கள் தகுந்தபடி நீங்கள் பயன்படுத்தி நீங்க தினமும் வந்து நடந்து அந்த மொபிலைசேஷன் எனப்படுகின்ற அந்த ஜாயின்ஸை இலகுவாக நீங்க பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்மளுடைய முதியவர்கள் அவர்களுடைய உணவு பழக்கத்தில் நிறைய கால்சியம் சத்து உள்ள உணவுகள், வைட்டமின் டி எனப்படும் கால்சியம் சத்தை உடலில் கிரகிக்கக்கூடிய வைட்டமின் டியை வந்து உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதே சமயம் வைட்டமின் டி நமக்கு சூரிய ஒளியிலிருந்து முழுமையாக கிடைக்கிறது. வாக்கிங் போறப்ப ஏர்லி மார்னிங் நடப்பதை கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் சூரிய வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து 20 நிமிஷத்திலிருந்து ஒரு 30 நிமிஷம் காலையிலும், அதே மாதிரி மாலையில் சூரிய உதயம் முடிந்து சூரியன் அஸ்தமனம் ஆகும் பொழுதும் சூரிய ஒளி தன் உடலில் படுமாறு அவர்கள் வாக்கிங் செய்வதை தினமும் கடைபிடிக்க வேண்டும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நடக்கும்போது நம்மளுடைய இதயம் வந்து 2 வகையான பகுதியில வேலை செய்யுது. அனைவரும் உணர்ந்த இதயம் நம்மளுடைய நெஞ்சுக்கூட்டில் இருக்கிற சென்ட்ரல் பார்ட்ல இருக்க இதயம், அடுத்த இதயம் பெரிஃபரல் ஹார்ட் என்று சொல்லப்படுகின்ற காஃப் மசில்ஸ் எனப்படுகின்ற கெண்டைக்கால் தசைகள் உங்களுடைய குதிங்கால் எலும்பில் அட்டாச்மெண்ட் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு பெரிஃபரல் ஹார்ட் என்று சொல்லப்படுவார்கள். உடலில் உள்ள கெட்ட ரத்தத்தை பம்ப் செய்து இதயத்திற்கு அனுப்பக்கூடிய அந்த தசைகளை வந்து நீங்க நடைப்பயிற்சியின் மூலம் இதயத்திறனை மேம்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். முதியவர்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 20-30 நிமிடம் நடக்க வேண்டும். இதை நீங்கள் சரிவர கடைபிடித்து உணவில் கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளையும் புரோட்டீன் சத்து நிறைந்த உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய மூட்டுகள் தேய்மானமாகாமல் தசைகள் வந்து பலனோடு இருந்து உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் செய்வதற்கு இது உதவும்.

0: நாளைய மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி இயன்முறை மருத்துவர் எஸ் அருள்மணி அவர்கள்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,

காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இந்த உலகத்துல அன்பு ஒன்றே நிரந்தரம், வீட்லயும் வெளியிலயும் வேண்டாங்க. கலவரம் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். காய்கனி விலை நிலவரம், தக்காளி 1 கிலோ 24 ரூபாய், கத்தரிக்காய் 50, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் கொத்தவரங்காய் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 1 கிலோ 80 ரூபாய், பெரிய வெங்காயம் 44, பச்சை மிளகாய் 1 கிலோ 60 ரூபாய், மொச்சைக்காய் சுரைக்காய் 30 ரூபாய், சௌ சௌ 40, புடலங்காய் 50, பீர்க்கங்காய் 1 கிலோ 60 ரூபாய், முள்ளங்கி நூல்கோல் ஒவ்வொன்றும் 1 கிலோ 40 ரூபாய், கருணைக்கிழங்கு 100 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60, சேனிக்கிழங்கு 50, உருளைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய், கேரட் 99 ரூபாய், முட்டைக்கோஸ் 34, பீட்ரூட் 54, பச்சை பட்டாணி 1 கிலோ 180 ரூபாய், காலிஃபிளவர் பூ 1 ரூபாய், எலும்பச்சை பழம் 5 ரூபாய், கொய்யா 100 ரூபாய், பூசணிக்காய் 22, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 1 கிலோ 280 ரூபாய், ஆரஞ்சு 150, மாதுளை 180, திராட்சை 120 ரூபாய்க்கு விற்பனையாகுது. அப்படியே தங்கம் வெள்ளியோட விலையவும் தெரிஞ்சுக்கலாம். திருச்சியில 1 கிராம் ஆபரண தங்கம் 14,200 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 260 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. திருச்சியில 1 கிராம் ஆபரண தங்கம் 14,200 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 260 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. நேர்களே, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பு, தஞ்சாவூர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் சிவ விக்னேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்க 246-102-1 அறிமுக நேர்களுக்காகவே 240-102-1 இந்த எண்கள் காத்துட்டு இருக்கு. திருச்சியின் முன்னிப்புக்கு 4-3-1 உங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை 938-546-102-1 அப்படிங்கிற இந்த கட்சுவேன்லையும் கேட்கலாம். அடுத்து வரக்கூடிய இதே ராகம் நிகழ்ச்சியில இதே கட்சுவேனுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச புத்த புது பாடல்களையும் அனுப்புங்க. கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சி என் விளம்பரதாரர்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

மலர் கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே. திருச்சி மாவட்டம் வையம்பட்டி துணைமின் நிலையத்துல பராமரிப்பு பணிகள் நடக்க இருக்கனால இங்கிருந்து மின்சார விநியோகம் பெறக்கூடிய பகுதிகளில் காலையில 9:45 முதல் சாயங்காலம் 4 வரைக்கும் மின்சார விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமா சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு பயிர்கடன் பெற அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. பயிர்கடன் பெற சங்கங்களை நேரில் அணுகியோ இல்லனா பொது சேவை மையங்கள் மூலமாவோ விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர். கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: அடுத்த இதே ராகம் நிகழ்ச்சியில என்ன புது பாட்டு கேட்கலான்னு உங்களுடைய மனநிலை யோசிச்சுட்டு இருக்க இந்த நேரத்துல வானிலை தகவல் தெரிஞ்சுக்கலாம். நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்கள ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிருக்காங்க. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்துல ஒரு சில இடங்கள்லயும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலோடு கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடலோட சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும் சொல்லியிருக்கிறாங்க. செய்திகளோடும் இதுமான பாடல்களோடும் மனம் வீசி செல்கிறது காலை மலர். நிறைவான பாடல் வருது மெகந்தி சர்க்கஸ் படத்திலிருந்து.

0: நேரம் இப்பொழுது சரியாக 8 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் அனைத்து கேள்விகளுக்கும் மக்களவையில் பதிலளிக்க தயாராக இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவருக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் இது தொடர்பாக எதிர்க்கட்சிகளுடன் பேசி விவாதத்திற்கான நேரத்தை ஒதுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைகிறது. நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதையொட்டி இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி இயக்க விழிப்புணர்வு பேரணியை மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று இல்லந்தோறும் தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யலாம். நாமக்கல் தலைமை அஞ்சலகத்தில் பொதுமக்கள் மூவர்ண கொடியுடன் செல்ஃபி எடுக்கும் வகையில் அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளதாக அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திருமதி இந்திரா தெரிவிக்கிறார்.
2: ஒரு பகுதியாக இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஏற்றும் நிகழ்வு இந்தியா முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் அஞ்சல் கோட்டத்தின் சார்பாக ஒரு பேரணியானது நடைபெற்றது. மக்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களில் மூவர்ண கொடியை ஏற்றி சுதந்திர தின நிகழ்வுகளை சந்தோஷமாக கொண்டாடும் விதத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய கொடி விற்பனையும் நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு தலைமை அஞ்சலகங்கள் மற்றும் இங்குள்ள 53 துணை அஞ்சலகங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் கொடியேற்றிய பிறகு கொடியின் முன் நின்று ஒரு செல்ஃபி புகைப்படம் எடுத்து அதனை ஹர்கர் திரங்கா போர்ட்டலில் பதிவேற்றம் செய்து கொள்ளும் கேட்டுக்கொள்கிறோம்.
1: தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். 1,06,998 பேர் வேலைவாய்ப்பை பெறும் வகையில் 67,452 கோடி ரூபாய் முதலீட்டில் 97 புரி

புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இதில் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் MBBS BDS படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. சிறப்பு பிரிவினருக்கு நேரடியாகவும் பொது பிரிவினருக்கு இணைய வழியாகவும் இக்கலந்தாய்வு நடைபெறும். இதனிடையே 12 வகுப்பு துணைத் தேர்வு விடைத்தாள் நகலை மாணாக்கர் இன்று பிற்பகல் முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். திருச்சி மாவட்டத்தில் உள்ள 404 கிராம ஊராட்சிகளிலும் நாளை மறுநாள் சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோவிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலுக்கு வஸ்திரம் பகுமானம் வழங்கும் நிகழ்ச்சி ஆடிப்பூர தினத்தை ஒட்டி இன்று நடைபெறுகிறது. நைஜீரியாவில் நடைபெறும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா 8 தங்கம், 7 வெள்ளி, 14 வெண்கலம் என 29 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 8:04 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. புது பாட்டு, புதுசா பிறந்த ஒரு இசை, உணர்வுகளோடு கலந்த அலைவரிசை, முதல் முறை கேட்கும் போதே மனசை வருடி அடுத்தடுத்து கேட்க தூண்டக்கூடிய ஒரு இனிமை, அதுல இருக்கக்கூடிய புது வரிகள், புது தாளம், புது பாவம் காதுக்குள்ள நுழைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா மனசுக்குள்ள இடம் பிடிக்கும். இந்த இசையின் இனிமையே தனிதான். சில பாடல்கள் கேட்க உடனேயே பிடிச்சிடும், சில பாடல்கள் கேட்க கேட்க தான் பிடிக்கும், இன்னும் சில பாடல்களும் நம்ம வாழ்க்கையில ஒரு நினைவாவே மாறிடும். நிகழ்நாளை புத்துணர்வில் திளைக்க செய்யும் இனிமையான புதிய திரை இசை பாடல்களை விருப்பமா வாட்ஸ்அப் செயலி வழியே நீங்க அனுப்ப உங்களோட இணைந்து காதுகளுக்கு இசை விருந்தாகவும் மனசுக்கு ஒரு சின்ன சந்தோஷமாகவும் எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்கலாம். இதய ராகம் நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க அனுப்புறதுக்கு தொட்டு வர வேண்டிய எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி என்ன நோட் பண்ணிக்கோங்க, 938-546-102-1.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு,
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
1: நிகழ்ச்சியோட முதல் பாடலாக மாமன்னன் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் அமைந்த இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. மதுரையிலிருந்து ஸ்ரீகாந்த், சோபா ஸ்ரீகாந்த் இவங்களோட சேர்ந்து சாய் நந்தினி, ராஜு ஆகியோர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
6: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
7: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: தொடர்ந்து கேட்கலாம் இதே ராகத்தில் புதிய பாடல்கள். அதற்கு முன் ஆங்கிலத்தில் செய்திகள் சில நொடிகளில்.

0: Cricket Board, ACB, have confirmed that Afghanistan will host India for a three-match T20 international series at the Arun Jaitley Cricket Stadium in Delhi from 13th to 17th of next month. The series is part of Afghanistan's Future Tours program and will be played in India, where Afghanistan has hosted its home fixtures in recent years. And now for a look at today's newspapers, it's over to Saira Mujtaba.
1: Thank you, Sarabjit. Most newspapers today open with details of proceedings in Parliament. Parliament passes NCDC, Kerala bills, Lok Sabha clears mines, minerals bill. FCRA bill sent to JPC amid opposition din. Is the lead in the Asian age? Shah ready to debate student protest, notes the Tribune. Speaking at the release of former President Ramnath Kovind's autobiography, PM hails Kovind's journey from humble beginnings to the presidency, says the statesman. The Indian Express on its editorial page under the caption, "The Next Step to the Moon," talks about India-US partnership in space cooperation. The two space agencies, ISRO and NASA, have never worked so closely together. With NASA asking ISRO to join its moon-based program, an ambitious project to establish a permanent research station on the moon, where astronauts can live, work and carry out experiments for extended periods of time. And finally, catching the Gen Z mode, Delhi police goes kuchu kuchu to warn against deadly mancha, mentions the Pioneer. And with that, it's back to you, Sarabjit.
0: Thank you, Sarah. And now before we end the bulletin, the headlines once again. Foreign Contribution Regulation Amendment Bill referred to Joint Parliamentary Committee for further scrutiny. Calcutta High Court cancels all OBC certificates issued under revised rules introduced by previous Trinamool Congress government in West Bengal. Punjab Pharmacy Officers' Recruitment stayed by High Court over allegations of organized cheating. IMD predicts heavy rainfall in Odisha and Gangetic West Bengal due to formation of low pressure area over North Bay of Bengal. More than 30 civilians, including women and children, killed in Pakistani airstrikes in Surab district of Balochistan. And in cricket, BCCI confirms India versus Afghanistan T20 international series in September. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் இப்பொழுது 8:30 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை நீ கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம். இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வழங்கிக் கொண்டிருப்பது
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 to 15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம். அலைய வேண்டாம் வேறிடம். TNC

0: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
1: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
2: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் நினைந்த

0: தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இதே ராகத்துல தன்னோட விருப்ப பாடல செம திரைப்படத்துல இருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. ஐயலூர் வைரம்பிள்ளைப்பட்டி சரவணன் அழகுமணி. கேட்கலாமா இந்த பாடலை?

0: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் இஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இதே ராகத்தில் அடுத்த பாடலாக தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கேட்டிருக்காரு பழனி கொழுங்கொண்டான் ராமகிருஷ்ணன். இவரோடு இணைந்து அனந்தபுரத்திலிருந்து கீதா, மாதேஷ், தன்வர்ஷ், சூரியலதா, ரித்யாவும் கேட்டிருக்காங்க. இந்த பாடலை ஏஆர் ரஹ்மான் இசையில்லாமல் இந்த பாடலை கேட்கலாமா?

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: பரபரப்பான காலை வேளையில் கலகலப்பாக மாற்றிக்கொண்டிருக்கிறது திருச்சி, சேலம், மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம். நேயர்களே, உங்கள் நினைவிற்கு காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்புல தஞ்சாவூர் கண் மருத்துவர் நிபுணர் டாக்டர் எஸ் சிவ விக்னேஷ் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறான். கண் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-102-1, மற்றொரு எண் 240-102-1. ரெண்டு எண்ணுமே கிடைக்கலாம், கவலைப்படாதீங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி என்ன நோட் பண்ணிக்கோங்க, 938-546-102-1. இதே ராகத்தின் அடுத்த பாடல கேட்டிருக்காங்க நம்மளுடைய பெரம்பலூர்லேருந்து ராபின்சன் ரூபா, ரித்தின், ரெனிடா ஜோசப், சத்தி, ஜூலி, பாக்கியராஜ் தமிழ் மற்றும் யுஜின் இவங்களோட சேர்ந்து மணிப்பூரி பாலன், தான்யா, நவீன் பெரம்பலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இவங்க கேட்டிருக்கூடிய பாடல் டெடி திரைப்படத்துலேருந்து இந்த பாடல்.

0: நேரம் இப்பொழுது 8:50.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
4: ஒரு சராசரி மனிதனுடைய இயல்பு என்ன? இன்பம் வந்தால் துள்ளி குதிப்பான், துன்பம் வந்தால் சோர்ந்து போய் ஒரு மூலையில் உட்காந்துருவான். இவன் தான் சராசரி மனிதன். ஆனால் ஒருத்தன் இன்பம் வந்தால் அதுக்காக மகிழ்ச்சி அடையறதில்ல, துன்பம் வந்தால் அதுக்காக சோர்ந்து போகிறதில்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார். அவரை தேடிட்டு ஒரு பெரியவர் வந்தார். ஐயா, ஞானத்தில் சிறந்த ஞானம் எது அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு அந்த ஞானி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இன்பத்தினால் மகிழ்ச்சி அடையாமலும் துன்பத்தினால சோர்வடையாமலும் இருக்கிறது தான் அந்த ஞானம், பெரிய ஞானம் அப்படின்னாராம். சரி சுவாமி, அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிருக்காரு இவர். அதை நான் ஒரு கழுதைகிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம் அவர். இவருக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரியாக முழிச்சிருக்கிறார். இதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். நீங்கள் நாளைக்கு காலையில் நம்முடைய ஆசிரமத்துக்கு வாங்க, புரிய வைக்கிறேன்னாராம். சரின்னு இவர் போயிட்டார். மறுநாள் காலையில் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். ஞானி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சார். வாங்க வந்து இப்படி உட்காருங்க, கொஞ்சம் நேரத்தில் இந்த வழியாக ஒரு கழுதை போகும், அதை கவனித்து பாருங்கன்னாராம். இவருக்கு இன்னமும் ஒன்றும் புரியாமல் போச்சு, ஒரே குழப்பம். இருந்தாலும் அந்த ஞானி சொன்னது மாதிரியே உட்காந்துருக்கிறார். கொஞ்சம் நேரத்தில் இந்த வழியாக ஒரு கழுதை போச்சு, அது முதுக நிறைய அழுக்கு மூட்டைகள், அதை சுமந்துக்கிட்டு போகுது. ஒரு செலவை தொழிலாளி அதை ஓட்டிகிட்டு போகிறார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆறு இருக்குது, அங்கே போய் துணியெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு சாயந்தரமாக திரும்பி இந்த வழியாகவே வருவாங்க. ஞானி சொன்னது மாதிரியே இந்த பெரியவர் அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டு போகிற அந்த கழுதையை கவனித்தார். கழுதை போயிட்டுது. அதுக்கப்புறம் ஞானியை திரும்பி பார்த்தார். இப்போ அந்த ஞானி சொன்னார், சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருக்கணும்னார். அதே மாதிரி இவர் இருந்தார். சாயந்தரமாக அந்த ஞானி சொன்னார், ஐயா இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த கழுதை இந்த வழியாக திரும்பி வரும், அதையும் கவனித்து பாருங்கன்னார். இவரும் கவனித்து பார்க்குறார். கழுதை வந்தது. அது முதுகில் செலவு செய்யப்பட்ட துணி மூட்டை.

0: அது பாட்டுக்கு சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. பெரியவருக்கு ஒன்றும் புரியல, பொறுமை இழந்துட்டார். சரி சுவாமி, இந்த கழுதைக்கும் உங்கள் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னார். இப்போ அந்த ஞானி விளக்கினார், ஐயா இந்த கழுதை இதே மாதிரி தினமும் காலையில் அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு ஆற்றுக்கு போகுது, மாலையில் வெண்மையான சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு திரும்பி ஊருக்கு போகுது. காலையில் இது போகும்பொழுது முதுகில் அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு போகிறோமேங்கிற வருத்தமும் அதுக்கு கிடையாது, சாயந்தரம் திரும்பி வரும்பொழுது சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு வர்றோமேங்கிற மகிழ்ச்சியும் அதுக்கு இல்லை. இதை பார்த்து தான் நான் அது மாதிரி ஞானத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம். அதனால் யார் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விட எதை கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு சினிமா பார்க்குறோம், ஒரு அருவி கொட்டுறது மாதிரி காட்சி வருது, தண்ணீர் வழியுது, படம் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா அந்த திரை என்ன நனைஞ்சு போயிருக்கும். ஒரு தீப்பிடிச்சி எரியிற காட்சியை சினிமாவில் பார்க்குறீங்க, காட்சி முடிஞ்சதும் அந்த வெண் திரையே கருகி போயிருக்கும். படத்தில் வர்ற தண்ணீரும் நெருப்பும் அந்த திரையை பாதிக்கிறது இல்லை. நாம் அந்த திரை மாதிரி இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா, அந்த பக்குவம் வந்துவிட்டதுன்னா இன்பமும் துன்பமும் நம்ம வந்து எதுவும் செய்யாது. ஒரு சினிமாவை பார்க்குற வரைக்கும் சிரிக்கலாம், அழலாம், பார்த்துட்டு வெளியில் வரும்பொழுது அழுதுகிட்டே வரக்கூடாது. ஒருத்தர் வந்தார் அப்படி, படம் முடிஞ்சு வெளியில் வரும்பொழுது அருவி மாதிரி கண்ணீர் சிந்திக்கிட்டே வரார். ஏன் சார் படம் அவ்வளவு சோகமா அப்படின்னு கேட்டார் இன்னொருத்தர். இல்லை சார், கூட்டம் ரொம்ப குறைச்சல் சார், மொத்தம் படம் பார்க்க வந்தவங்களே 15 பேர் தான் சார் அப்படின்னார் கண்ணீரை துடைச்சிக்கிட்டே. அதுக்கு நீங்கள் ஏன் சார் அழறிங்கன்னு கேட்டார் அவர். இந்த படத்தோட தயாரிப்பாளரே நான் தான் சார் அப்படின்னாராம் இவர்.
1: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17-August 17. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,500 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: இதே ராகத்தின் நிறைவு பாடலா டெடி திரைப்பட பாடல தன்னோட விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க மணிப்புரி பாலன் இவரோட சேர்ந்து. சோலைமலர் தஞ்சாவூர்லேருந்து, துறையூர் திருச்சியிலிருந்து மாரடி MA ரமேஷ் ஆகியோர். கேட்கலாமா இந்த பாட்டை விடுதலை திரைப்படத்திலேருந்து இந்த பாடல்?

0: நேர்களே, இதுவரைக்கும் கேட்டு ரசித்தோம் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் வழங்கிய இதே ராகத்தில் புதிய பாடல்கள். இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கியது
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களே, தொடர்ந்து வர இருக்கு வசந்த அழைப்புல தஞ்சாவூர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் சிவ விக்னேஷ் அவர்கள் நேரலையில பங்கேற்கிறாங்க. உங்களுக்கான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-102-1 மற்றொரு எண் 240-102-1 எண்ணுமே கிடைக்கலாம், கவலைப்படாதீங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி எண் 938-546-102-1. நேரம் இப்ப சரியா 9 மணி, கேட்கலாம் இனி.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிஸ்மி காலின்ஸ். சவாலான சூழல்களை சாதகமாக மாற்றும் மன உறுதி, விடாமுயற்சி, துணிச்சல் கொண்டவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோற்கடிக்கப்படுவதில்லை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தொடர் முயற்சி மற்றும் தளராத உறுதியின் மூலம் ஒருவர் வெற்றியை அடைய முடியும் என்று தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் இன்று தெரிவித்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைகிறது. கனிம உரிமைகள் மீது மாநில அரசுகள் கூடுதல் வரி விதிப்பதற்கு கட்டுப்பாடு விதிக்க வகை செய்யும் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா 2026 மாநிலங்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இம்மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேறியது. தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இதில் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் வீட்டு வசதி வாரியத்தின் பல்வேறு திட்டங்கள் மூலம் விற்பனைக்கு உள்ள 7,659 வீடு மற்றும் மனைகள் வாங்க இணையதளத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு பின்னர் விண்ணப்பிக்கலாம் என்று அரசு அறிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் மின்வாரிய அலுவலகத்தில் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இவர்கள் மன்னார் கடற்கரை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே லாரியும் காரும் மோதிக்கொண்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் படுகாயமடைந்தனர். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவில் ஆவணி மூலத் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆவணி மூல திருவிழாவின் தொடக்க நாளான இன்று அதிகாலையில் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் அலங்கார தீபாராதனைகளும் நடைபெற்றன. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கோவில் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று முதல் தொடங்கும் இத்திருவிழா தொடர்ந்து 11 நாட்கள் நடைபெற உள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்வான சாப விமோசனம் அளிக்கும் ஐதீக நிகழ்ச்சி 9ஆம் திருநாளான வரும் 21ஆம் தேதி இரவு 9 மணிக்கு நடைபெறுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
2: கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன், சீனாவின் வாங் இணை, ஜப்பான் இணை

0: நேர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடரட்டும் முயற்சி. நீங்க கேட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 102.1 திருச்சி. இனி நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி வசந்த் அழைப்பு. இன்னைக்கு நிகழ்ச்சியில தஞ்சாவூர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் சிவ விக்னேஷ் அவர்கள் நேரலையில நம்ம கூட பேச தயாரா இருக்காங்க. வாங்க நேர்களை நீங்களும் பேச 246-102-1 அறிமுக நேர்களுக்காகவே 240-102-1 இந்த எண்கள் காத்துட்டு இருக்கு. திருச்சியின் முன்னெடுப்புக்கு 4-3-1 நேரலையில வந்து நேரத்தை செலவிட முடியாதவ உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் 938-546-102-1 அப்படிங்கிற இந்த கட்சிவேன்ல கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் முருகானந்தம் தியாகராஜன்.
2: காலை வணக்கம் நேர்களே. இன்று உலக உறுப்பு தான தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. அதனை ஒட்டி நம்முடைய நிலையத்துக்கு வந்திருக்காங்க தஞ்சாவூர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் சிவ விக்னேஷ் அவர்கள். ஐயாவை வரவேற்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் முருகானந்தம் ஐயா. ஐயா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி.
2: கண்டிப்பாக மகிழ்ச்சிங்க ஐயா. இப்போ உலக உறுப்பு தான தினத்தில் வந்து நம்ம வந்து கண் தானம்ங்கிறது நம்ம பார்க்கணுங்க ஐயா. கண் தானத்தை பற்றி நீங்கள் சொல்ல வர்றது
3: முதல்ல ஃபஸ்ட்டு இன்னைக்கு 3 August இந்தியாவில் வந்து நம்ம உறுப்பு தான விழா கொண்டாடுறோம். ஆனால் அதை வந்து இப்போ திருப்பி அவங்க வந்து மாற்றி இப்போ நம்ம 13ஆம் தேதி அப்படின்னு மாற்றிருக்கோம். இப்போது வேர்ல்டு வைடு நம்ம பண்ணுறது தான் வந்து உலக உறுப்பு தான விழா 13.
2: ஓகே.
3: ஆனால் இந்தியாவில் வந்து 3 August முடிஞ்சிருச்சு.
2: ஓகே.
3: இதை 3 August நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1994 வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டோனர் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி 3 August வச்சுருந்தோம். இப்போது 13 வேர்ல்டு வைடு பண்ணுறது உறுப்பு தான விழா நடக்குது.
2: சரி.
3: இப்போ இதில் நம்மளோட ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட கண்தான இது வந்து ஐ டொனேஷன் ஃபோர்ட்நைட் நமக்கு நடக்கிறது வந்து 3 August கடைசி வாரமும் செப்டம்பர் 1st கடைபிடிப்போம். மொத்தம் 14 கடைபிடிப்போம். இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்காக பண்ணுறது தான். இது எவ்ரி இயர் நம்ம இதை கடைபிடிச்சிட்டு வரோம். நம்ம இந்த வருஷமும் நம்ம கடைபிடிக்கிறோம். அது சம்மந்தமாக நம்ம இந்த தடவை பார்ப்போம். நம்ம
2: சரி இந்த கண் தானம்ங்கிறது முழுமையான கண்ணா இல்லாட்டி கண்ணுடைய பகுதியாக வந்து தானம் கொடுக்கப்படுகிறதா?
3: முதல்ல வந்து இந்த எல்லாருக்கும் உள்ள புரிதல் வந்து கண் தானம்னா கண் மொத்த கண்ணையும் நம்ம எடுத்து என்டையர் ஐயுமே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. முதல்ல அது தவறு. நம்ம இதில் வந்து உறுப்புகள் பல டிஷ்யூஸ் இருக்குது. முதல்ல இருக்கிற கருவிலின்னு ஒரு டிஷ்யூ இருக்குது. அதுக்கப்புறம் நரம்பு மண்டலம் கண் லென்ஸு இந்தமாதிரி நிறைய இருக்கிறதுல நம்மளோட கருவிலியை மட்டும்தான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். நம்ம ஈவந்தோ ஒரு உறுப்பு தானம் பண்ணுறவங்கள்ட்ட என்டையர் கண்ணை தான் நம்ம எடுக்கிறோமே தவிர ஆனால் அதில் உள்ள டிஷ்யூ வந்து கார்னியல் டிஷ்யூ மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நரம்பு மண்டலத்துக்கு வந்து அந்த சக்தி கிடையாது. திருப்பியும் அதை வந்து உயிர்ப்பித்து நம்மளை கொடுக்க முடியும். ரீசண்டாக வந்து ஒரு ஐ டிரான்ஸ்பிளான்ட் வந்து
2: பண்ணியிருக்கிறாங்க.
3: அதை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஃபேஸோட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஒரு எலக்ட்ரிக் ஷாக்னால் நடந்த ஒரு விஷயத்துக்காக பண்ணி ட்ரை பண்ணாங்க. பட் ஐ ஸ்ட்ரக்சர் அப்படியே மெயின்டைன் ஆக முடியுது. ஆனால் அந்த நர்வ் வந்து ஸ்டெம் செல் கொடுத்தா கூட அதனால் திருப்பி அதனால் பார்வையை கொடுக்க முடியல. ஸோ விஷன் ரீகெயின் ஆகலை. பட் ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. பட் நம்ம கருவிலியை மட்டும்தான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும்.
2: ஒரு கருவிழி அதாவது ஒரு கண்ணை வந்து நம்ம தானம் பண்ணலன்னா எத்தனை பேருக்கு அதை கொடுக்க முடியும் மேம்? எத்தனை பேருக்கு அதை வந்து நம்ம கொடுத்து உயிர்ப்பிக்க முடியும்?
3: இப்போ அந்த கருவிழின்னு பார்த்தோம்

0: பண்ணால் அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு தின் பிளாஸ்டிக் மாதிரி நம்ம கருப்பு இதில் இருக்கிறது தான் வந்து வெள்ளையாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்.
1: சரி,
0: இந்த டிஷ்யூ வந்து மொத்தம் வந்து 6 லேயராக இருக்குது. முன்னே ப்ரீவியஸாக வந்து 5 லேயர்னு சொன்னாங்க, இப்போ அதுக்கப்புறம் டுவாஸ் லேயர்னு நடுவில் இன்னொரு ஒரு லேயர் கண்டுபிடிக்கிறதுனால மொத்தம் 6 லேயர் இருக்குது. இப்போது ஒரு முன்னே வந்து நம்ம ஒரு டிஷ்யூ ஒரு கண்ணுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ரெண்டு கண்ணு தான் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு கண்ணை ஒரு கருவிலையும் ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போது நம்மளால் லேயர்டு டிரான்ஸ்பிளான்ட், இப்போ நான் சொன்னேன்ல டிஷ்யூ, இதில் முன்பகுதியை ஒருத்தவங்களுக்கும் பின்பகுதியை ஒருத்தவங்களுக்கும் கொடுக்க முடியும். ஸோ பின்பகுதியில் இருக்கிறது வந்து எண்டோத்திலியம் டிஸ்மன் மெம்பரின்னு சொல்லக்கூடிய லேயர், இதை தனியாக எடுத்து ஒருத்தவங்களுக்கு பொருத்த முடியும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற லேயரை எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு பொருத்த முடியும். ஸோ ஒரு கருவிலிருந்து ரெண்டு பேருக்கு நம்ம பார்வையை கொடுக்க முடியும். ஸோ அப்போது ஒருத்தவங்க தானம் கொடுத்தாங்கன்னா 4 பேர் வரைக்கும் நம்மளால் பார்வையை கொடுக்க முடியும். ஸோ முன்னே தான் ரெண்டு பேர் இருந்தது, ஒரு கண்ணு ஃபுல்லாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். இப்போ லேயர்டு டிரான்ஸ்பிளான் நிறையா வந்துருச்சு. டால்க்குன்னு சொல்லக்கூடியது, டிமக், டிசெக், இதெல்லாமே வந்து லேயர், பிடெக், இதெல்லாமே லேயர் டிரான்ஸ்பிளான். ஸோ தின் லேயர் 10 மைக்ரான் 100 மைக்ரான் லெவலில் அளவுக்கு நம்ம டிரான்ஸ்பிளான் பண்ண முடியும்.
1: சரிங்க, இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்த சத்து குறைபாடுனால பார்வை இழப்புங்கிறது ஏற்படுதா?
0: கண்டிப்பாக. இப்போது நம்ம பார்வை இழப்பு பிளைண்ட்னஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ப்ரிவென்டபிள் பிளைண்ட்னஸ்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று க்யூரபிள் ட்ரீட்டபிள் பிளைண்ட்னஸ்னு இருக்குது. இப்போது ப்ரிவென்டபிள் பிளைண்ட்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ரிஃப்ராக்டிவ் எரர், நம்ம கண்ணாடி போடுறது, இதெல்லாம் வந்து நம்ம சரி செய்யக்கூடிய பிரச்சனைகள். ப்ரிவென்டபிள் பிளைண்ட்னஸ் அப்படின்றது இதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது, நம்ம தடுக்க தான் முடியணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாகோமா, கண் நீர் அழுத்த நோய், இதெல்லாம் வந்து ப்ரிவென்டபிள். இது வந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரீட் பண்ண தான் முடியுமே தவிர ரிவர்ஸ் பண்ண முடியாது. அதேமாதிரி டயபெட்டிக் ரெட்டினோபதி, இது வர்றதை வந்து ப்ரிவென்ட் தான் பண்ணணுமே தவிர இதை சரி செய்ய முடியாது. ஸோ இதெல்லாம் ப்ரிவென்டபிள் பிளைண்ட்னஸ். இப்போ க்யூரபிள் பிளைண்ட்னஸ், இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா முக்கியமானது கருவிழி சம்மந்தப்பட்டதில் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற அந்த லேயர் வந்து வெண்பட அது ஃபுல்லாக வந்து மறைக்கிறது, ஒபேசிட்டின்னு சொல்லுவோம். அதில் பூ விழுந்துருச்சுன்னு பழைய இதில் சொல்லுவாங்க, அம்மை போட்டுருச்சு பூ விழுந்துருச்சு, அதை அப்படியே விட்டுருவாங்க சில நேரங்களில். இதெல்லாம் என்னென்னா இந்த கருவிழியை மட்டும் மாற்றினாங்கன்னா இவங்க பார்வை கிடைக்கும், அதை தெரியாமல் அறியாமனால விட்டுடுறாங்க. ஸோ அதனாலேயே நிறையா பேருக்கு இது வந்து க்யூர் பண்ண முடியும்னு தெரியாமையே விட்டு போய் நிறையா குழந்தைகள் பார்த்துருக்கோம். இப்போது ஒரு பிளைண்ட்னஸ் ஸ்கூலில் போய் எடுத்து பார்க்குறோம், சர்வே எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா அங்கே இவங்களுக்கு எங்கேயாவது வந்து இந்த பிளைண்ட்னஸ்க்கான காரணம் வெறும் கார்னியா மட்டும் இருக்கான்னு எடுத்தோம்னா அங்கங்கே 1-2 பேர் இருக்கிறாங்க கம்பல்சரி. அவங்களுக்கு இதை சரி செய்ய முடியும்னே தெரியாமையே அவங்க அப்படியே இருந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து க்யூரபிள் பிளைண்ட்னஸ், இதை வந்து நம்மளால் சரி செய்ய முடியும். ரிஃப்ராக்டிவ் எரரு, கேட்ராக்டு, இந்த கார்னியா பிளைண்ட்னஸும் கிட்டத்தட்ட அதேமாரி தான். இதை நம்ம கருவிழியை மட்டும் மாற்றணும் அப்படின்னா அவங்களால பண்ண முடியும். அப்போ அந்த கருவிழி பிளைண்ட்னஸ்க்கான காரணங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல.
1: ஆமாம்,
0: அந்த கருவிழியோட காரணங்களில் பல காரணங்கள் இருக்குது. இதில் ஒரு சில காரணங்கள் நம்ம பார்ப்போம். முதல்ல வந்துட்டு கண்ணில் ஏதாவது டஸ்ட்டு படுது, உடனே அதை நம்ம சரி செய்யாமல் விட்டுறோம். அப்போது அது கண்ணில் ஒரு இன்ஃபெக்ஷனாக மாறிடுது. அந்த இன்ஃபெக்ஷன் கண்ணில் வந்து பெருசாகும்போது ட்ராப்ஸ் போட வேண்டியது. முக்கியமாக பார்த்தோன்னா இந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் டைரெக்டாக போய் கண்ணில் வந்து டாக்டர்கிட்ட பரிந்துரைக்காமல் போய் வாங்கிட்டு வந்து போடுறது, அதில் சம்டைம்ஸ் ஸ்டீராய்டுன்ற அந்த மருந்து இருக்கும், அது தெரியாமல் அவங்க சேர்த்து போடும்போது அந்த கண் இன்ஃபெக்ஷன் அதிகமாகிடலாம். அப்புறம் ரெண்டாவது நாட்டு வைத்தியம்னு சொல்லிட்டு கண்ணில் போயிட்டு மண் எடுக்கிறோம், அதை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே கம்பி விட்டு அதெல்லாம் எடுக்கும் போது கண் ரொம்ப புண்ணாயிடும். ஸோ இந்த புண் வரும்போது இதை சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணாத போது அதை இன்னும் அவங்களுக்கு வந்து புண் அதிகமாகிடும். ஸோ அந்த கருவிழி வந்து என்டையர் இருந்தால் பெர்ஃபரேட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நம்ம மாற்ற வேண்டிய சூழ்நிலை. ஸோ இன்ஃபெக்ஷன் ஒரு காரணம். ரெண்டாவது அவங்க பிறக்கும் போதே சில பேருக்கு வந்து டிஸ்ட்ரோஃபின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இந்த எண்டோத்திலியம்னு சொன்னேன்ல பின்னாடி ஒரு லேயர், அது வந்து பிறக்கும் போதே சில பேருக்கு ஜெனட்டிக்காக வந்து சொல்லுவாங்க ஃபியூக்ஸ் டிஸ்ட்ரோஃபின்னு சொல்லுவாங்க. ரெண்டு கண்ணிலையுமே வந்து அந்த பிரச்சனைகள் இருக்கும், அது வயது ஆக ஆக போகும்போது குறையும். இப்போ இந்த எண்டோத்திலியம்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுலேருந்தே இதில் செல்ஸ் இருக்கும், எண்டோத்திலியல் செல்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு 4000-6000 இருக்கும். வளர 5 வயசுக்கு வளரும் போது ஒரு 3000 செல்ஸ் வரையும் இருக்கும். இது வருஷம் 10 வருஷத்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். இவங்களுக்கு இந்த டிஸ்ட்ரோஃபி அப்படின்றவங்களுக்கு இது அது டிஸ்ட்ரோஃபி அப்படின்னா அதுவே மாறி இருக்கும், அந்த செல்ஸோட கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறதுனால செல்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த டிரான்ஸ்பரன்சி கம்மியாகிடும். ஸோ அதனால் அவங்களுக்கு நம்ம சீக்கிரமாக மாத்திரமே இருக்கும், இது டிஸ்ட்ரோஃபி.
1: ஓகே,
0: இது இல்லாமல் கண்ணில் சில பேர் கண்ணை கசக்கிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க சம்டைம்ஸ் கண்ணை அலர்ஜினால கசக்கிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பிற்காலத்தில் அந்த கருவிழி வந்து கூம்பு ஸ்தலமாக

கெரட்டோகோனஸ்னு சொல்லும். அது வந்து சரியாக பராமரிக்காமல் அது சரியாக பார்க்காம ரொம்ப லேட் ஸ்டேஜில் போகும்போது ரொம்ப தின் ஆகிடும். அப்போ அதை நம்ம மாத்திரமே ஒரு சூழ்நிலை வரும். இதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னா விட்டமின் ஏ குறைபாடு. விட்டமின் ஏ குறைபாடு முன்ன அதிகமா இருந்தது, இப்ப கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல, பட் ஸ்டில் இன்னும் பெர்சிஸ்டண்டா இருக்கக்கூடாது அப்படின்றதுனால விட்டமின் ஏ குறைபாடு உள்ளவங்களுக்கு நம்ம இதை வந்து மாஸ், இப்ப எப்படி நம்ம போலியோ பல்ஸ் போலியோ பண்றோமோ அதே மாதிரி இப்போ அந்த விட்டமின் ஏ ப்ரோக்ராமும் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் இப்ப நமக்கு கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்கு விட்டமின் ஏ ப்ரோக்ராம் ஷெடியூல் தமிழ்நாட்டில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. 5 வயதுக்கு 5 இயர்ஸ் கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு, 6 மாதத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த சொட்டு மருந்து சிரப் கொண்டு கொடுக்கணும் விட்டமின் ஏ. பக்கத்தில் உள்ள அங்கன்வாடி, பிஹெச்சி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆகஸ்ட் 15 வரையும்

0: உள்ள அங்கன்வாடி, பிஹெச்சி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆகஸ்ட் 15 வரையும் இது ப்ரோக்ராம் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏஜுக்கு ஏற்றமை 12 இயர்ஸ்க்கு 9 மந்த்ஸ் டு 12 இயர்ஸில் அவங்களுக்கு போடணும். ஃபஸ்ட்டு ஷெடியூல் போடணும், 12 மந்த்ஸ்க்குள்ளே ஒரு ஷெடியூல் போடணும், அதுக்கப்புறம் 18 மந்த்ஸில் ஒரு ஷெடியூல் போடணும். இதை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்கன்றதுனால மாஸ் ப்ரோக்ராமாக வந்து எல்லா இடத்துலையும் அட் அ டயத்தில் இந்த வீக் ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து எவ்ரி 6 மந்த்ஸ் ஒன்ஸு கண்டக்ட் பண்ணுவாங்க.
1: சரி, இது மருந்தாக போகிறது இப்போ தான் வந்து உணவில் வந்து இப்போ குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் சார்?
0: ஊட்டச்சத்து வந்து வைட்டமின் ஏ சம்மந்தப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைய பேருக்கு வந்து டக்குன்னு சொன்னாலே கேரட் அப்படின்றது தெரியும். பட் அது இல்லாமல் மற்ற விஷயங்களுமே இருக்குது. நம்ம சொல்ல போல பப்பாளி, இதில் வந்து இந்த கலர்டு வெஜிடபிள்ஸ், கலர்டு ஃப்ரூட்ஸ், இது எல்லாத்துலேயுமே நமக்கு இருக்குது. முக்கியமாக வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து ஒரு நாளைக்கு தேவையான என்டையர் இதுவுமே அதில் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கவனமாக பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம எக் யோக், அந்த முட்டையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதில் நிறையா பேருக்கு தெரியல அது, அதுவும் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இந்த ஊட்டச்சத்துலாம் வந்து ஒரு இதில் இருக்குது அப்படின்றது கிடையாது, எல்லாத்துலேயுமே இருக்குது. வைட்டமின் ஏ மட்டும் நமக்கு தேவையில்லை, வைட்டமின் ஏவோட சேர்த்து வைட்டமின் சி தேவை. கண்ணுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ன்றது ரொம்ப அவசியமாக தேவைப்படுறதுனால லூட்டின், ஜியோசாந்தின் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தும் சேர்த்து தான் நம்ம எடுத்துக்கணும். நட்ஸு இதில் எல்லாத்துலேயுமே இது எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது. ஒரு கலப்படமாக இருக்கிறது எல்லாமே நம்ம எடுத்துக்கணும்.
1: சிறப்பு நேர்களை தொடர்ந்து பேசும் இணைந்திருங்கள் திருச்சி பண்பலையோடு.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
5: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: கல்யாணத்துல கவனிச்சியா,
10: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
9: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
11: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த லெபிகேட்ரிய நிகழ்ச்சி நம்மளும் இருக்காங்க. தஞ்சாவூர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் சிவ விக்னேஷ் அவர்கள், நீங்களும் மருத்துவர்கிட்ட பேசலாம். அதற்கான தொலைபேசி எண்கள் 246-102-1, முன்னிணைப்பின் 4-3-1. அறிமுக நேயர்கள் என்றால் 240-102-1 என்ற எண்ணெயை வந்து போட்டுக்கலாம். கட்சவி எண்ணும் இருக்குது, 938-546-101. குறுஞ்செய்தியாகவோ குரல் பதிவாக நீங்கள் பதிவிடலாம். அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க சார், பேசலாம். வணக்கம், யார் இருக்கிறது?
2: வணக்கம், கும்பகோணம் ஜெயா விவேகானந்தன் பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி.
2: முதல்ல இன்னைக்கு விருப்ப தானம் சொல்றதுனால, என்னுடைய தந்தையின் கண்களை 1997 தாயருடைய கண்களை 2005 நாங்க தானம் பண்ணோங்கிறத பதிவு பண்ண விரும்புறேன்.
1: வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்.
2: நன்றி, நன்றி. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல வேலை செய்யற அம்மாவுக்கு 72 ஆகுது. அவங்களுக்கு வந்து முதல்ல கண் ஆபரேஷன் பண்ணி 4-5 ஆகுது. தனியார் மருத்துவம் பண்ணாங்களாம், அது நல்லா இருந்தது. இப்ப சமீபத்துல 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க, அது வந்து பார்வை திறன்

0: அவ்வளவா நல்லா இல்ல, முதல் கண் பண்ண மாதிரி தெளிவா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஏதாவது வீட்டுல பிரச்சனைனாலோ இல்ல யாராவது கொஞ்சம் கடுமையா பேசினாலோ கண்ணு வலிக்குது, தாங்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்?
1: சரி, மருத்துவர் ஐயா பதில் சொல்லுவாங்க.
2: வணக்கம்மா, முதல்ல உங்களுக்கு தலை வணங்குறோம். இந்த இந்த காலத்தில் இந்த அவேர்னஸ் வந்து ஐ டொனேஷனுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிற காலத்தில், அப்போவே நீங்கள் 1997 அப்போலேருந்தே நீங்கள் வந்து இந்த கண் தானத்துக்கு வந்து ஒரு ஒரு ஃபேமிலியாக பண்ணியிருக்கீங்கன்றது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். நம்பர் ரெண்டு, அந்த உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை பார்க்கும்போது ரெண்டு கண்ணுமே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. முதல் கண் பண்ணது நல்லா இருக்குது, ரெண்டாவது கண் பண்ணும்போது கொஞ்சம் பார்வை கம்மியாக இருக்குன்றாங்க. பட் அவங்களுக்கு தொந்தரவு இருக்குது அப்படின்னா நேரடியாக நம்ம பார்க்கும் போது தான் அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை இருக்குன்றது நமக்கு தெரியும். கண்ணில் உள்ள ப்ரெஷர் அதிகமாக இருக்கா, இல்லை கண்ணில் உள்ள லென்ஸில் எதுவும் குறைபாடு இருக்கா, இல்லை கண் நரம்பில் எதுவும் குறைபாடு இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இந்த கண் வலிக்குது அப்படின்றது கண் நீர் அழுத்த நோய், அதுக்கும் கண் வலிக்கலாம், இல்லை அடிக்கடி கண் செவந்து போகிறமே இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஒரு மருத்துவர்கிட்ட நேராக அணுகி பார்த்து அதுக்கப்புறம் நம்ம அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்கறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான்.
1: சரிங்க, அடுத்தது பார்த்தோம்னா வந்து வாட்ஸ்அப்பில் கேள்வி வந்திருக்குது. குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி அம்மா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எனக்கு ஒரு வாரமாக விட்ரியஸ் ஃப்ளோட்டர்ஸ் வந்து தென்படுகிறது, அதற்கு ட்ரீட்மெண்ட் தேவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன விட்ரியஸ் ஃப்ளோட்டர்ஸ்?
2: அதாவது நம்ம கண் வந்து ஒரு பால், அந்த ஐபால்குள்ளே அந்த ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் ஆகிறதுக்கு கண்ணில் ஒரு ரெண்டு நீர் இருக்குது. ஒன்று வந்து அக்வஸ் ஹியூமர்னு சொல்லுவோம், இன்னொன்று விட்ரியஸ் ஹியூமர்னு சொல்லுவோம்.
1: ஓகே,
2: லென்ஸுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நீர் வந்து அக்வஸ் ஹியூமர்.
1: ஓகே சார்.
2: லென்ஸுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஃப்ளூயிட் வந்து விட்ரியஸ் ஹியூமர்னு சொல்லுவோம்.
1: ஓகே,
2: இந்த விட்ரியஸ் ஹியூமர் வந்து கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருக்கும். இது வயது ஆகும்போதோ இல்லை சில பேர் கண்ணாடி பவர் மைனஸ் பவர் நிறையா போட்டிருக்கவங்களுக்கோ இந்த ஜெல்லியாக இருக்கிறது கொஞ்சம் டீஜெனரேட் ஆகும். அதாவது வயது ஆகும் போது அப்போது திரி திரியாக மாறும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ளோட்டர்ஸ்ன்ற கம்ப்ளைண்ட் வரும். சில பேர் வந்து இந்த பூச்சி பறக்குது அப்படின்பாங்க, அதுதான் அந்த ஃப்ளோட்டர்ஸ். அது வெள்ளை நிற பேக்ரவுண்டில் பார்க்கும் போதோ இல்லை ஒயிட் ஸ்கை பார்க்கும் போதோ இந்தமாதிரி பார்க்கும் போதோ அதில் அந்த ஒரு சின்ன சின்ன இதாக வந்து அங்கேயும் இங்கேயும் புழு மாதிரி போகிற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த ஃப்ளோட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து சில பேருக்கு நார்மலாக இருக்கும். பட் ஆல் ஆஃப் அ சடன் ஒருத்தவங்களுக்கு திடீர்னு வருது அப்படின்னா கண்ணில் உள்ள விழித்திரை இல்லை இந்த விட்ரியஸ் வந்து டக்குன்னு அது அட்டாச் ஆகிருக்கிற அட்டாச்மெண்ட்லேருந்து அது வந்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அட்டாச் ஆகிருக்கும் கண்ணுக்குள்ளே. அந்த அட்டாச்மெண்ட்லேருந்து டிட்டாச் ஆகும்போது சம்டைம்ஸ் இந்த விழித்திரையில் ஒரு டேர், ஒரு ஹோல், இந்தமாதிரி ஏதாவது ஒன்று ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களை வந்து சொட்டு மருந்து போட்டு கண்ணை ஃபுல்லாக செக் பண்ணுறதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நார்மலாக இருந்ததுன்னா நம்ம ஜஸ்ட்டு அதுக்குரிய சில டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா விட்ரியஸ் ஃப்ளோட்டஸில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமானது வந்து சம்டைம்ஸ் இந்த பிவிடி, இந்த விட்ரியஸ் டிட்டாச் ஆகும்போது விழித்திரையில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதுதான் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த ஃப்ளோட்டஸ் திடீர்னு வருதுன்னா இதை நம்ம கண்டிப்பாக நேரில் பார்க்கணும்.
1: சரி, அவங்களே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்க கண் தானம் செய்யலாமனு கேட்டிருக்காங்க.
2: கண்டிப்பாக வரவேற்குரிய ஒரு கேள்வி. யாரெல்லாம் பண்ணலாம், பண்ண வேணாம் அப்படின்றதுக்கான ரீசன் எந்த ஒரு மதமும் கிடையாது, ஏஜும் கிடையாது. கண்டிப்பான முறையில் பண்ணலாம். கேட்ராக்ட் பண்ணவங்களும் பண்ணலாம், லேசிக் பண்ணியிருக்கிறாங்க இந்த கண்ணாடி இல்லாமல் பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர் கருவிலியில் பண்ணியிருந்தாலும் அவங்களையும் நம்ம பண்ண தான் சொல்கிறோம். இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு கான்ட்ராடிக்ஷனும் கிடையாது.
1: சரி, அடுத்தது பார்த்தோம்னா வந்து மனோகரன் ஐயா வந்து அண்ணா நகர்லேருந்து கேட்டிருக்காங்க. எனது நான் வந்து இடது மற்றும் வலது கண் கண் புரை அறுவை சிகிச்சை செஞ்சு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டேன். வலது கண்ணில் வந்து லேசர் சிகிச்சையும் பண்ணிக்கிட்டேன். தற்போது எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்கிறேன். ஆனால் திரும்ப வந்து எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி வந்து மருத்துவரை சென்று இது பண்ணணும் அப்படி கேட்டிருக்காங்க. அதாவது மருத்துவரை சென்று பரிசோதனைகளில் செஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்காங்க. கண் தானம் செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க.
2: மொதல் கேட்டவங்களுக்கு தான் அதே பதில் தான். அது கண்டிப்பான முறையில் கண் புரை செஞ்சுருக்கிறவங்க தாராளமாக கண் தானம் செய்யலாம், அதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. இவர் இப்போ கண் புரை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாரு, பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. பண்ணி முடித்து 1 மாதம் கழித்து திருப்பி மருத்துவரை பார்க்கும்போது அப்பையும் எந்த ப்ராப்ளம் இல்லை, எந்த ஒரு தொந்தரவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிற பட்சத்தில் கண்டிப்பான முறையில் 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு கழித்து ஒரு தடவை பார்த்துக்கலாம். அவங்க அப்பையும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா 1 இயர் 1 ஆவது கம்பல்சரி எல்லாருமே செக் பண்ணி ஆகும். ஆப்ரேஷன் பண்ணவங்களும் சரி, நார்மலாக எல்லாருமே அனைவருமே 1 வருஷத்துக்கு 1 தடவையாவது கண் மருத்துவரை அணுகி பார்க்கணும்.
1: சரி, மற்றொரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், யாரீங்க இது?
3: இனிய காலை வணக்கம் ஐயா. நான் திருச்சி மாவட்டம் மேலமாங்காவளம் தேவேந்திரன் பேசுறேன் ஐயா.
1: வணக்கம் ஐயா, உங்களுடைய கேள்வி.
3: வணக்கம் வணக்கம் ஐயா. மருத்துவர் ஐயா உங்களுக்கு வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.

0: என்னுடைய பெரிய நான் டெய்லரிங் வேலை பாக்குறேன், எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு, நான் சரி பண்ணிக்கிட்டேன். எனக்கு உள்ளத இப்ப என்னுடைய பெரியப்பா வந்து அவருக்கு வந்து 50 வயசு போகுது. அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த 2 வருஷமா அவருக்கு சுகர் வந்து அட்டாக் ஆயிருக்கு. இதனால என்ன அவருன்னா பேப்பர் படிக்கக்கூடிய ஒரு பேப்பரும் தொலைக்காட்சியும் கொஞ்சம் பார்ப்பாரு. இதனால இந்த குடி எழுத்துக்கள் பார்க்கல கண்ணை வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுப்படுத்த அது வலிக்குது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி டிவி பார்த்தாருன்னா கண் வந்து கலங்குது, ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் பார்த்தாலே கண் வந்து கலங்குது அப்படின்னு. இந்த 2 வருஷமா தான் அந்த ப்ராப்ளம் இருக்கு. அவரு பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு மருத்துவமனையில, அது கரெக்ட் ஆக மாட்டேங்குது சார். என்னன்னு சொல்லுங்க, எப்படிங்கிறது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இதனாலதானா என்னன்னு தெரியல, சொல்லுங்க சார்.
1: வணக்கம் ஐயா. அவங்களுக்கு ஐயா அவர்களுக்கு கண்ணாடி போடுற பழக்கம் உண்டா?
0: கண்ணாடி பழக்கம் இன்னும் போடலங்க. கண்ணாடி போடலாம் தெளிவா தான் இருந்தாரு, இனிமே தான் அதுக்கு நீங்க சொன்ன பிறகுதான் அது பண்ணுவோம். கண்ணாடி வரைக்கும் போடலங்க அவரு.
1: 40 வயது தாண்டினவர்களுக்கு பொடி எழுத்து படிக்கிறதுக்கு, வெள்ளெழுத்து படிக்கிறதுக்கு கண்ணாடி போட்டாதான் இப்போ நியூஸ் பேப்பர் படிக்க முடியும். ஸோ அதனால கண்ணாடி போட வேண்டிய இடத்துல கண்ணாடி போடாமல் இருந்தால் கூட அதனால சிரமம் ஏற்பட்டு கண் வலிக்கிறதோ தலைவலி வலிக்கிறதோ இந்த தொந்தரவு இருக்கலாம். ரெண்டாவது சுகர், சுகர் இந்த டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய், இதனாலேயும் கண் நரம்பில் ப்ராப்ளம் ஏற்படலாம். ஸோ கண்டிப்பான முறையில் கண் மருத்துவரை அணுகி கண்ணில் நீரிழிவு நோயினால் ஏற்படக்கூடிய விழித்திரை பாதிப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது கண்ணாடி தேவைப்பட்டதுன்னா கண்ணாடியும் வாங்கி போடுங்க.
2: சரி, அடுத்து பார்த்தோன்னா வந்து தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் திருவானைக்காவல்லேருந்து கேட்டிருக்காங்க ஐயா. சர்க்கரை உள்ளவர்கள் வந்து எப்படி கண்களை பாதித்துக் கொள்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: கண்டிப்பாக இப்போ தான் சொல்லி முடித்தோம், அப்படி கண்டினியூஷனாகவே சொல்லிடுவோம் நம்ம. முதல்ல வந்து டைப் 1 டயபெட்டிஸ் டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்றது வந்து இளைஞர்களுக்கு வரக்கூடிய அந்த நீரிழிவு நோய், யங் ஏஜ்லேயே வந்துடும். டைப் 2 டயபெட்டிஸ்ன்றது அடல்ட்டுக்கு கொஞ்சம் வரக்கூடியது. இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வந்து எப்போ அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, எந்த ஏஜ் குரூப்பில், இப்போ ஒரு 45 வயதில் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா அப்போவே உடனடியாக கண் மருத்துவரை பார்த்து கண் நரம்பில் விழித்திரை பாதிப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். அட் த டைம் ஆஃப் டயக்னோசிஸ் நம்ம கம்பல்சரி பார்க்கணும். அப்போது நம்ம டயக்னோஸ் பண்ணும்போது அங்கே வந்து ஸ்க்ரீன் பண்ணப்போ நம்ம கிளாசிஃபை பண்ணுறோம் என்ன மாதிரியான சிவியாரிட்டியில் இருக்காங்க, மைல்டாக இருக்காங்களா, மாடரேட்டாக இருக்காங்களா, சிவியராக இருக்காங்களா அப்படின்னு கிளாசிஃபை பண்ணுவோம். அப்போ கிளாசிஃபை பண்ணும்போது அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் இருக்கும். இப்போ மைல்டாக இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அவங்க 6 மாதம் கழித்து திருப்பியும் கண் மருத்துவரை அணுகலாம், அது அடுத்த ஸ்டேஜ் போயிருக்கா இல்லையான்னு. சிவியராக இருக்கிறவங்களுக்கு 3 மாதத்துக்கு கம்மியாக இருக்கிறதுல அவங்க செக் பண்ணுவோம். சில பேர் வந்து அதி தீவிரமாக இருக்கும், உள்ளுக்குள்ளே ரத்த கசிவு ரொம்ப படுமோசமாக இருக்கும், அவங்களுக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், அவங்களெலாம் வெயிட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணோன்னே அவங்கள ஃபஸ்ட்டு கிளாசிஃபை பண்ணி அவங்க எந்த சிவியாரிட்டி கிரேடிங்கில் இருக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடணும். இதுக்கப்புறம் அவங்க 6 மாதமோ எப்போ அப்படின்றது பண்ணணும். ஸோ இவங்க கிளாசிஃபை பண்ணாமல் ஜஸ்ட் அவங்க அப்படியே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தடுத்த லெவலில் போயிடும். இப்போ இவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் டயக்னோஸ் பண்ணும் போதே அவங்களுக்கு சொல்லிடுவோம் இந்த பிரச்சனை இருக்குது, ஸோ சுகரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு. நீரிழிவு நோயினால் ஏற்படக்கூடிய ரெட்டினோபதியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே சோர்ஸ், ஒன்றே ஒன்று பண்ணணும் அப்படின்னா அவங்க இந்த நீரிழிவு நோயை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த கிளாசிஃபிகேஷன் படி அதுக்கு அடுத்தடுத்த கிரேடிங்கில் உள்ளது கண் மருத்துவரே அவங்க சொல்லிடுவாங்க. கண்ணில் லேசர், ரெட்டினல் லேசர் கொடுக்கணுமா, இல்லை கண்ணில் வந்து இன்ஜெக்ஷன் போடணுமா, இல்லை அந்த ரத்த கசிவை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம சர்ஜரி தான் பண்ணணுமான்றது அப்போவே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்க செக் பண்ண பிறகு அந்த டைம் எப்போ ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றத கண் மருத்துவரே சொல்லிடுவாங்க.
2: சிறப்புடையா நேர்களை தொடர்ந்து பேசும் இணைந்தீர்கள் திருச்சி பண்பலையோடு.
3: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் ₹20,000 மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
9: திருச்சி FSM முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள்.

0: இடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC
1: ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
2: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
3: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது

0: ஆண்டுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தலைவு கேட்டிருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இருக்காங்க தஞ்சாவூர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் சிவ விக்னேஷ் அவர்கள். மருத்துவர்கிட்ட நீங்களும் பேசலாம். அதற்கான தொலைபேசி எண்கள் 246-101 மற்றொரு 240-101. வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை வாட்ஸ்அப் பண்ணலாம். 938-546-101 மற்றொரு காலர் இருக்கான், பேசலாம். வணக்கம், யாருங்கிறது?
5: ஹலோ,
4: வானொலி ஒளியளவை குறைச்சிட்டு பேசுங்கய்யா.
5: பாண்டிச்சேரியில அரங்குல முகாமில் வந்துட்டு கண் ஆபரேஷன் பண்ணேன்.
4: சரி,
5: அது வந்து கண் ஆபரேஷன் மார்கண்ணு சொல்லி ஆபரேஷன் பண்ணாங்க.
4: என்ன பிரச்சனை?
5: 2 வருஷம் ஆகுது, எனக்கு வயசு 69. 2 கண்ணு நீர் கலங்கிட்டே இருக்கு. என்ன டைம் சொட்டு சொட்ட கூட வடிக்கும் சமயத்துல.
4: அந்த ரேடியோவை தள்ளி வச்சுட்டு பேசுங்களே.
5: சர்க்கரை
4: இருக்குது.
5: இப்ப கண்ணு வந்து நீர் கலங்கிட்டே இருக்கிறதால எனக்கு கண் பார்வை கம்மியா இருக்குது. கீழே விட்டு கீழே பார்த்தோன்னா படிக்கட்டுல கூட கீழே கால் வச்சு இறங்க முடியல. குண்டு குங்கி தெரிய மாட்டேங்குது, கல்லு முள்ளு தெரிய மாட்டேங்குது. நீர் அந்த அளவுக்கு மறைக்குது. அதுக்குமே டூலரே நல்லா ஓட்டுதான். இப்ப டூலர் கூட ஓட்டுறது ரொம்ப சிரமம், கஷ்டம், முடியல. இப்ப என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம்? அந்த நீர் வடியாவது நிக்கணும். அது நீர் வடியத்தை கட் பண்றது என்ன வழி?
6: ஐயா வணக்கம். ஐயா, இப்போ இந்த கண்புரை அறுவை சிகிச்சை எப்ப பண்ணீங்க?
5: ஒரு 3-4 வருஷம் ஆகுங்க.
6: 4 வருடங்கள் ஆகுது. ஸோ இப்போ ரீசெண்டாக பண்ணல. சரி, ரைட். இப்போ உங்களுக்கு சுகர், சர்க்கரை நோய் இருக்கிறதுனால கண்ணில் வந்து கண்ணில் நரம்பு எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பரிசோதனை பண்ணீங்களா?
5: ஆ, அது சார் வந்து இப்போ அகர்வாலில் கூட பார்த்துருக்குறேன்.
6: ஓகே,
5: தஞ்சாவூர்ல வாசன் மெடிக்கல் கூட பாத்துக்கிறேன்.
6: ரைட்டுங்க ஐயா.
5: மறுபடியும் அரியலூர்ல ஒரு கண் டாக்டர் பாத்துக்கிறேன். மறுபடியும் பாண்டிச்சேரி போய் அரங்கதன்ல ஒரு தடவை காட்டி
4: இருக்கிறேன். இப்ப நரம்பு வந்து நல்லா இருக்காதா இல்லையாங்கிறது பாத்துட்டீங்க தானே? நீங்க மருத்துவமனையில பார்த்தது முக்கியம் இல்ல.
5: டாக்டர் என்ன சொன்னாங்களோ, சொட்டு மருந்து எழுதி கொடுத்து போடுங்கன்னு சொன்னாங்க. 4 ஆஸ்பத்திரிக்கு போனேன், 4 ஆஸ்பத்திரியும் தனியார் தான் போனேன். தனியார் சொட்டு மருந்து கொடுத்து போடுன்னு சொன்னாங்க. போட்டுக்கிட்டு தான் செடிக்கு தண்ணி ஊட்டிட்டு இருக்காங்க. அதுல எந்த நிவர்த்தியும் ஏற்படல எனக்கு.
6: சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு 2 பிரச்சனைகள் இருக்கலாங்க ஐயா. கண்ணில் உள்ள அந்த ஈரப்பதம் சுரக்கிற அந்த சுரப்பிகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால சுகரை நீங்கள் செக் பண்ணுங்கள். 2வது, சுகர்னால டைரெக்டாகவே கண் நரம்பில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். இன்னொரு முறை அதை செக் பண்ணிக்கோங்க. 3வது, ரொம்ப இந்த சொட்டு மருந்து அப்படின்றது நிறைய இடத்துல வாங்கி நிறைய போடக்கூடாதுங்க ஐயா. மறுபடி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து கண்ணுக்கு நல்லதில்லை. ஒரு மருத்துவரை பார்த்து ஒரு மருந்து கொடுப்பாங்க. அந்த ட்ரைனஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இது, அதை மட்டும் போடுங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு கண்ணு போகிற அந்த நீர் போகிறதுக்கு அடைப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அடைப்பு ஏற்பட்டிருந்தா கூட இந்த மாதிரி உங்களுக்கு கண்ணில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கலாம்.
4: சரிங்க. மற்றொரு நேயர் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க, பி வீரமணி அவர்கள், காமராஜர் நகர் மணப்பறையிலிருந்து. தூங்கி காலில் வந்து காலில் தூங்கி இருந்ததுக்கப்புறம் 2 கண்ணிலையும் வந்து விழியுடைய ஓரத்துலேருந்து நீர் வருதுன்னு சொல்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு பிறகு தான் அது சரியாகுதான். இதுக்கு ஏதாவது மருத்துவ சிகிச்சை அளிக்கணுமா கேட்குறாங்க.
6: அதாவது என்னென்னா, தூங்கி எழுந்திரிக்கும் போது இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, இப்போ நார்மலாக இப்போ ஏசி ரொம்ப நம்ம சில்லுன்னு வச்சுருந்துருக்கலாம். ஸோ அதனால் அந்த வந்து கண் உலர்ந்து போயிருக்கலாம். அந்த உலர்ந்து போயிருக்கிறதுனால அந்த கண் ட்ரைனஸ் இருக்கிறதுனால காலையில் எழுந்தோன்னா கண்ணை திறக்கும் போது கண் திறக்க முடியாமல் கண் ரொம்ப வறட்சியாக இருக்கும். அதனால் கண் ஓரத்தில் வந்து கண் நீர் அப்படியே கொஞ்சமாக கொட்டும், அதுக்கப்புறம் சரியாயிடும். காலையில் கொஞ்சம் ப்ளிங்க்

0: பண்ணி கொஞ்சம் சரியானும் சரியும். ஸோ இதுக்கு வந்து டெம்பரேச்சர் மட்டும் கொஞ்சம் மாடரேட்டாக வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்.
1: சரி, அடுத்ததுக்கு வந்து நாகராஜ் அவர்கள் அனந்தபுரத்துலேருந்து, புக்கு படிக்கிறதுக்கான நேரம், டிவி செல்ஃபோன் பார்க்குறதுக்கான நேரம்லாம் எவ்வளோ அலோகேட் பண்ணலான்னு ஐயா கேட்டிருக்காங்க.
0: கண்டிப்பாக இது முக்கியமானது தான். இது நம்ம இப்போது இருக்கிறது, நான் தான் ஆல்ரெடி நான் போன முறையே சொல்லியிருந்தேன். நான் இப்போது முன்னாடி ஜென்ரேஷன் வந்து யங்கர் ஜென்ரேஷன் மட்டும்தான் வந்து ஃபோனில் உட்காந்துருந்தாங்க. இப்போ வயது முதிர்ந்தவங்களுக்கும் பொழுது போகலை அப்படின்றதுக்காக நிறைய நேரங்கள் யூடியூப் இதெல்லாம் நிறைய நேரம் ஃபேஸ்புக்கில் உட்காந்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. இப்போது நார்மலாக இப்போ நம்ம கிட்ட பார்வைக்கு படிக்கிறதுக்கு நம்ம புக்கு படிக்கிறோமோ ஃபோன் பார்க்குறோமோ எதுவாக இருந்தாலும் 15-20 நிமிடங்கள் வந்து கண்டினியூஸாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 20 அடி தூரத்துக்கு 20 செகண்ட் கண்ணுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். இது படிக்கும் போது ஃபோன் பார்க்குறது கூட இந்த ரெஸ்ட்டு கொடுக்கணுமா அப்படின்னா அது தேவையா அப்படின்றது யோசிச்சுக்கணும். பட் அது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணுக்கு வந்து டைம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் பார்க்கணும். படிக்கிறப்போ நம்ம 20 நிமிஷம் சிஸ்டம் பார்க்குறோம் அப்படின்னா 20-20-20 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 20 நிமிஷம் கழித்து 20 அடி ஃபீட் பார்த்துட்டு 20 செகண்ட் நம்ம தூர பார்வையை பார்க்கணும். அதுக்கப்புறம் திருப்பி நார்மலாக நியர் ஒர்க் பண்ணலாம். இந்த ரெஸ்ட்டு கொடுக்கணும். ஸ்க்ரீன் டைம் அப்படின்றது யங், அதாவது லெஸ் தென் 5 இயர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பெர் டே வந்து ஒரு 30-45 மினிட்ஸ் தான் பெர் டே கொடுக்கணும். லெஸ் தென் 10 இயர்ஸ் அப்படி அப்படின்னா 1 மணி நேரம் போதும். ஸ்க்ரீன் டைம் அப்படின்றது என்டையர் ஃபோனு கேஜெட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சம் போனால் ஒரு 90 நிமிடங்கள் இல்லை 2 மணி நேரங்கள் பார்க்கலாம். அதுக்கு மேலே கண் பார்த்தோம் அப்படின்னா கண் வறட்சியாகும், கண் ஸ்ட்ரெயின் ஆகும், தலைவலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
1: சரி, அடுத்தது பார்த்தோன்னா வந்து திருச்சி அனுராதா நாராயணன் அவர்கள் வந்து கேட்டுக்கிட்டிருக்காங்க. உடல் உறுப்பு தானம் செய்ய விரும்புபவர்கள் நேரில், அதாவது ஜிஹெச்ஓ இல்லாட்டி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் சென்று தான் அப்ளை பண்ணி செய்யணுமா, ஆன்லைனில் எதாவது வாட்ஸ்அப்பில் எதுவும் இது மாதிரி நடைமுறை எதாவது இருக்குதா ஈஸியாக அதை பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க.
0: கண்டிப்பாக சொல்லிடுறேன் நான். கண் தானம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆர்வத்தை ஃபஸ்ட்டு தூண்டணும் எல்லாருக்குமே. அதுதான் மேஜர் திங் வந்து. இப்போது இதுக்கு வந்து நிறைய அசோசியேஷன் இருக்காங்க, வாலண்டியர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் நான் கவர்மெண்ட்டலும் பண்ணுறாங்க. இப்போ கவர்மெண்ட்னு எடுத்தோம் அப்படின்னா மெடிக்கல் காலேஜில் இப்போது நம்ம இந்த கண் தானம் பண்ணுறத ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ஐ பேங்க்னு ஒன்று இருக்கணும். ஸோ இங்கே ஐ பேங்க்ன்றது அங்கே ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு இடத்துங்களில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம திருச்சி எடுத்துட்டோம்னா திருச்சி மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கும், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கும். ஸோ இந்தமாரி ஒவ்வொரு இடத்துங்களில் இருக்கும். ஸோ அங்கே தான் இதை ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த வாலண்டியர்ஸ் எங்கே கலெக்ட் பண்ணாலும், வாலண்டியர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க இந்தமாரி அப்படின்னா தன்னார்வ தொண்டு லைன்ஸ் கிளப் மூலியமாக இருக்கிறவங்க வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாராவது ஒரு லைன்ஸ் கிளப்பில் இருக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அந்த வாலண்டியர்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட உடனடியாக இந்த மருத்துவக் கல்லூரியில் உள்ள இன்சார்ஜ் ஸ்டாஃப் அங்கே ஒரு ஸ்டாஃப் அலோகேட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலியமாக டக்குன்னு அங்கே அங்கே கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்ன பிறகு உடனே அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க பண்ணிடுவாங்க. ஆனால் பிளெட்ஜ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நீங்கள் போய் தேடி அலையணும்னு அவசியம் கிடையாது. வெப்சைட் போர்ட்டல் நிறையா இருக்குது. இப்போது இந்த அசோசியேஷன் சொன்னேன்ல, இதில் வந்துட்டு ஐ பேங்க் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இபிஏஐ அப்படின்ற ஒரு அசோசியேஷன் இருக்குது. இதை நம்ம நெட்டில் போட்டோம் அப்படின்னா இதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுக்குன்னே ஐ பேங்க் நம்ம கண் பிளெட்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இருக்குது. ரெண்டாவது வந்து தமிழ்நாடு நெட்ஒர்க் ஆர்கன் ஷேரிங் .org அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுலேயும் நம்ம போயிட்டு ஐ டொனேஷனுக்கு நம்ம டோனராக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ரொம்ப மூணாவதாக வந்து டிரான்ஸ்டன் அப்படின்னு ஒன்றுக்கூடிய TRANSTAN இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடியை கொடுக்கணும். இமெயில் ஐடி கொடுத்தோன்னே ஒரு வெரிஃபிகேஷன் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை ரெஜிஸ்டர் பண்ண விட உங்களை பர்சனல் டீட்டெயில் கேட்கும். அந்த டீட்டெயில் கேட்டோன்னே அதில் பிளட் குரூப்பு மற்ற டீட்டெயில் கொடுத்த பிறகு நீங்கள் எந்தெந்த உறுப்புகளை தானம் பண்ணணும், லிவர், ஹார்ட், லங்ஸ், ஸ்கின், எது எதெல்லாம் கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாம். ஐ டொனேஷன் அதுலேயும் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மொத்த உறுப்புகளோ இல்லை தனி உறுப்புகள் தானம் பண்ணணுமோ அதில் கிளிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்கன் டோனார்ன்றதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருவாங்க. அதில் உங்கள் ஃபோட்டோவோடு அதில் வரும். அதையும் நீங்கள் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதில் உங்களோட கன்சென்ட்டு, உங்களோட கூட ஒரு கன்சென்ட், அதாவது உங்களோட மெம்பர் ஒருத்தவங்க அவங்களோட ஃபோன் நம்பரும் டீட்டெயில் கொடுக்கணும். ஏன்னா இறந்த பிறகு அவங்களோட கன்சென்ட் இல்லாமல் இது பண்ண முடியாது. ஸோ அவங்க யார் அப்படின்றத அதை டிஃபைன் பண்ணி கொடுத்துடணும். உங்கள் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் தாராளமாக பண்ணலாம். பக்கத்தில் உள்ள மெடிக்கல் காலேஜில் உள்ள ஸ்டாஃபுக்கு அவங்கள்ட்ட கனெக்ட் பண்ணிக்கலாம். வாலண்டியர்ஸ் இந்த மாதிரி லைன்ஸ் கிளப்பில் இருக்கிறவங்க மூலியமாக பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம போய் நேரடியாக போய் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த போர்ட்டலில் தைரியமாக பண்ணலாம். TRANSTAN அப்படின்ற போர்ட்டலில் போனீங்கன்னா அதுலேயே வரும். இதுலேயே அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டல் எங்கெங்கெல்லாம் ஐ பேங்க் இருக்குது, எங்கெங்கெல்லாம் இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்கன்றது முதற்கொண்டு அதில் லிஸ்ட்டு முதற்கொண்டு அதில் வரும்.
1: சரிங்க. இப்போது அடுத்ததாக வந்து ஒரு வாட்ஸ்அப் குரல் பதிவு இருக்குது, அதை நம்ம ப்ளே பண்ணிடலாம்.

0: வணக்கம். நான் பார்த்தசாரதி, சென்னை குளம்பேட்டிலிருந்து பேசுகிறேன். நம்ம மருத்துவயாக்கு வணக்கம். நம்ம கண்களை வந்து முறையாக பாதுகாக்கிறது எப்படி? கண்கள் கழுவும் போது வந்து எப்படி கழுவணும்னு கொஞ்சம் சொல்லிங்கனாக்கா உபயோகமாக இருக்கும். நன்றி.
1: வணக்கம் ஐயா, உங்கள் கேள்விக்கு. நம்ம கண்ணில் வந்து இந்த நீர் டியர் செக்ரீஷன் சொல்லக்கூடிய அது வந்து அதுவே வந்து நம்ம கண்ணை எல்லா டஸ்ட்டையும் கழுவிடும். அதுலேயே சில ஆன்டிபயோட்டிக் தேவையான, எதிர்ப்பு சக்திக்கு இம்யூன் சிஸ்டத்துக்கு தேவையான கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்ம நேச்சுரலாகவே நம்ம கண்ணீரில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மெனக்கெட்டு நம்ம கண்ணீரை வந்து நம்ம கண்ணில் ஊற்றி கழுவணும், இல்லை தனியாக ஒரு டம்ளரில் போட்டு கழுவணும் அப்படின்ற முறைகள் கண்டிப்பான முறையில் தேவையில்லை. நம்ம கண்ணில் இருக்கிறது அதுவே வாஷ் அவுட் ஆகிடும். நம்ம பாமிங் சொல்லுவாங்க, காலையில் எழுந்தவுடன் கையை ரெண்டுங்களையும் தேய்ச்சி கண் மேலே ஒத்திக்கிறது. அது காலையில் பண்ணும்போது கண்ணுக்கு ஒரு சூடு ஒத்துற மாதிரி இருக்கும். அது கண்ணீர் துளிகளை வந்து இன்னும் நல்லா சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தண்ணி நிறையா குடிக்கணும். ஸோ ஹைட்ரேஷன்றது ரொம்ப எசென்ஷியல். ஏன்னா கண்ணீருக்கு வந்து 99% வந்து தண்ணி தான். ஸோ அப்போ தண்ணி நிறையா இருக்கணும். 3 லிட்டர் தண்ணி நம்ம டெய்லிக்கும் பண்ணணும். டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற காலத்தில் இன்னும் அதிகமாக நல்லபடியாக குடிக்கணும். இது ரெண்டு முக்கியமான காரணங்கள். காய்கறிகள், பழங்கள், ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பப்பாளி பழங்கள், கேரட்டு, ஸ்வீட் பொட்டேட்டோ, ஊட்டச்சத்து உள்ள மில்க்கு, இது எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். பால், இது எல்லாமே முக்கியமாக. நான்வெஜ் பிரியர்களுக்கு ஃபிஷ்ஷு, அதில் வந்து நல்லாவே எல்லாம் விட்டமின் ஏ, ஊட்டச்சத்து எல்லாமே இருக்குது. கண்டிப்பான முறையில் எடுத்துக்கலாம்.
2: சரி, ஓகே. மற்றொரு காலர் இருக்கான், பேசலாம். வணக்கம் யார் இங்கே இருந்து?
3: வணக்கம் குமார், ஏர் திருச்சியிலேருந்து.
2: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்விங்க.
3: எனக்கு வந்து நான் இந்த ரெட்டினா பிரச்சனை ஐயா, ஒரு 20 வயசு வரைக்கும் மாலை கண் நோய், எனக்கு கிட்டத்தட்ட 57 வயசு ஆச்சு.
2: ஓகே.
3: அப்போ 20 வயசு வரைக்கும் புத்தகங்களை படிக்கிற அளவுக்கு இருந்துச்சு, படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த வரிகள்லாம் குறைஞ்சிட்டு வெளியில போக வர வண்டியிலாம் போவோம், வருவேன், அந்த அளவு இருந்தது. அப்புறம் 40 வயசுக்கு மேல நான் பிளைண்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகி, பகலாலும் தெரியும், நைட்ல சுத்தமா தெரியாது.
2: ஓகே.
3: லைட் வச்சுக்க மட்டும் தெரியும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ரயில்வே கண்டிஷன் வாங்குறதுக்காக டாக்டர் போயிருந்தப்ப, உங்களுக்கு கேட்ராக்ட் இருக்கு, ஆபரேஷன் பண்ணாதான் திருடி கொடுப்பாங்க. ஆப்ரேஷன் பண்ண போகும்போது டாக்டர் சொன்னாரு, உங்களுக்கு அந்த கருவிலாம் நல்லதா இருக்கு, இந்த கேட்ராக்ட் கிளியர் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ஒரு 50% பார்வை தெரிய வாய்ப்பு இருக்கு. ஒரு கண்ணில் 10% தெரியும்னாரு. ஏன்னா அதே மாதிரி ரெண்டு கண்ணிலையும் பண்ணியாச்சுங்க. அந்த முதல் கண் பண்ணும்போது ரெண்டாவது கண்ணில் இருந்த வெளிச்சம் நல்ல, இந்த கிரீன்லாம் தெரியும், மரங்கள் தெரியும், ஆட்டோ தெரியும், நல்ல அந்த பழைய மாதிரி தெரிஞ்சுது. ரெண்டாவது கண் ஆப்ரேஷன் பண்ணும்போது பண்ணதுக்கு அப்புறம் இந்த அந்த கிரீனை தெரிஞ்சு அந்த விகரெல்லாம் எதுவுமே தெரிய
2: மாட்டேங்குது.
3: இப்போ பூச்சி மாதிரி தெரியுது, ஒரு சின்ன அளவில் ஏதாவது தெரியும், ஒரு ப்ளூ கலரான ஒரு இது மட்டும், விஷயம் மட்டும் தெரியுதுங்க.
2: சரிங்கய்யா.
3: ப்ளூ மாதிரி இப்போ வெயிலில் போனோம்னா ஒரு 10% ஒரு பச்சையாக தெரியுது,
2: அவ்வளோதான்.
3: அந்த ஃபிகரில் உத்து பார்க்கவும் முடியல. அப்படி யதார்த்தமாக அப்படி ஒரு சின்ன இது புள்ளி வந்துட்டு போகிற மாதிரி ஒரு வெளிச்சம் வந்துட்டு போகுது.
2: சரிங்கய்யா. அப்போ மருத்துவர் உங்களுக்கு சொல்லுவாங்க தகவல்.
1: வணக்கம் ஐயா, வருத்தத்துக்குரிய விஷயந்தான். மாலைக்கண் நோய்க்கு இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை தான். பட் ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன தொந்தரவுங்க ஐயா?
3: எனக்கு அந்த முதல் கண்ணு பண்ணும்போது ரெண்டாவது கண்ணில் கொஞ்சம் வெளிச்சம் இருந்தது, ரெண்டு கண்ணிலுமே கேட்ராக்ட் இருந்துச்சுங்கய்யா.
1: இப்போ வந்து ரெண்டு கண்ணிலுமே பாதிப்பு இருக்குன்றீங்களா?
3: ரெண்டு கண்ணும் பண்ணியாச்சு.
1: ஓகே. இப்போ உங்களுக்கு ரெண்டு கண்ணிலையும் பார்வை கம்மியாக இருக்குன்னு சொல்ல வரீங்களா? முதல்ல வந்து ஒன்று புரிஞ்சுக்கணுங்க ஐயா, இந்த மாலைக்கண் நோய் அப்படின்றது வந்து வருடா வருடம் வந்து அது வந்து பாதிப்பு அதிகமாகிட்டு தான் இருக்கும். அதனால வந்து பார்வையோட திறன் வந்து கம்மியாகிட்டே தான் இருக்கும், பார்வையோட அளவு சுருங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது நேச்சுரலாக கோஇன்சிடென்டலாக நடந்திருக்கலாம். இது வந்து கண் மருத்துவரை பார்க்கும்போது கண்ணில் வேறு எந்த தொந்தரவும் இல்லை, கண் நரம்பில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, இந்த மாலைக்கண் நோய் மட்டும்தான் பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா அது நேச்சுரலாகவே எவ்ரி இயர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 20 வயசில் ஒன்று குறைஞ்சது, அதேமே குறைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கும், இப்போயும் குறைவு ஏற்பட்டிருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் கண் மருத்துவர்கிட்ட நேரில் ஒரு தடவை, வேறு எதுவும் விழித்திரையில் மாலைக்கண் நோய் தவிர மற்ற எந்த பிரச்சனையும் இல்லையான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் நீங்கள் சரி செஞ்சுக்குவாங்க. மற்றபடி இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் வைஸ் வந்து ஸ்டெம் செல் தெரப்பி நிறைய ட்ரை பண்ணுறாங்க, பட் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் அமையலை. மாலைக்கண் நோய்க்கு இன்னும் ட்ரீட்மெண்ட்கள் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் அமையலைங்கய்யா.
2: ஒரு சிறிய விடுதலை.

0: தொடர்ந்து பேசுவோம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: அழகும் அன்பும் சேரும் இடம், ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசதலை கேட்டிருக்கேன். இந்த நிகழ்ச்சி நம்மோடு இருக்காங்க தஞ்சாவூர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் சிவ விக்னேஷ் அவர்கள். நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா வந்து வாட்ஸ்அப் கேள்வி ராஜி ரமேஷ் நங்கவரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஐயா, எனக்கு வயது 54, கண்ணாடி செக்கப் பண்ண போக எனக்கு வந்து கேட்ரக்ட் இருக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வலது கண்ணில் வந்திருக்குது, லேசர் முறையில் செய்யலாம் என்று சொல்கிறார்கள். செய்யலாமா? கண் நல்லா தெரியுமா? அது செய்யாமல் வந்து ஏதாவது மருந்து வச்சு அந்த கரைச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: வணக்கம். அவங்களுக்கு கண் புரை இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை கண் மருத்துவர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது எந்த கிரேடுன்றதை அவங்க தெரிஞ்சுக்கணும். முதல் கிரேடு அப்படின்னா இன்னும் மேபி இன்னும் ஒரு 2 மாதங்கள்லேருந்து 3 மாதங்கள் வரையும் டைம் கொடுக்கலாம். ஆனால் அவங்க டெய்லி ருட்டீன் அன்றாட செயல்பாடுகள் அது பாதிக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க கண்டிப்பான முறையில் கண்புரை அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். லேசர் அறுவை சிகிச்சையோட அட்வான்டேஜ் என்னன்னா ஈஸி ரெக்கவரியாக இருக்கும். அது உடனடியாக ரெக்கவரி ஆகிட்டு நார்மல் ருட்டீனை இன்னும் இயர்லியராக போக முடியும். ஸோ அவங்களுக்கு கண் அவங்களோட டெய்லி ருட்டீன் எப்படி இருக்குது, என்ன ஸ்டேஜில் இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பான முறையில் அவங்க தைரியமாக பண்ணிக்கலாம் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அடுத்து வந்து முசிறிலேருந்து ஆர்வம் கேட்டுருக்காங்க. கண்ணில் ஒரு சில நேரத்தில் வந்து பூச்சி பரப்புற மாதிரி தெரியுது, அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காங்க.
1: நம்ம ஆரம்பத்தில் விட்ரியஸ் ஃப்ளோட்டஸ்னு சொன்னோம், அதுதான் அதுக்குரியது. அவங்க கண்டிப்பான முறையில் கண் மருத்துவரை பார்த்து கண் நரம்பில் வேறு எதுவும் ரெட்டினால ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ற ஒரு முறை கண்டிப்பான முறையில் செக் பண்ணிக்கணும்.
0: சரி, அடுத்து பார்த்தோம்னா வந்து குடியாத்தத்துலேருந்து விஸ்வநாதன் ஐயா கேள்வி கேட்டிருக்காங்க. குளுக்காமா வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அது வந்துடுச்சுன்னா என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க.
1: கண்ணீர் அழுத்த நோய் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட கூட பிறந்தவங்களுக்கும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும், நம்பர் ஒன். நம்பர் டூ, இப்போ அவங்களே வயது அவங்களோட குழந்தைங்களுக்கு 40 வயது ஏற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ அவங்க ஃபேமிலி பில்லை ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரீன் பண்ணணும், இதுதான் முதல் படி. அவங்களுக்கு வருஷா வருஷம் இந்த மாதிரி அவங்க ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு செக் பண்ணணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப், இதுதான் அவங்களுக்கு ப்ரிவென்ஷன் பண்ண முடியும். ரெண்டாவது, இப்போ நார்மலாக எல்லாருமே 40 வயதை தாண்டின அனைவருமே வந்துட்டு வருடத்துக்கு ஒரு முறை கண் மருத்துவரை பார்த்து கண்ணீர் அழுத்தம் இன்ட்ராஆக்குலர் ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும். இதை இயர்லியராக டிடெக்ட் பண்ணுறது தான் இதுக்கு ப்ரிவென்ட் பண்ண முடியுமே தவிர, வந்த பிறகு இதுக்கு சொட்டு மருந்து போட்டு அந்த கண் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான வழிமுறைகள் தான் இருக்குது. மெடிக்கலாக உள்ள ட்ராப்ஸ் போடணும், அது கண்ட்ரோல் இல்லைன்னா சர்ஜரி பண்ண வேண்டிய நிலைமைகள் இருக்கும். ஸோ இதுதான் அதுக்குரிய வழிமுறை.
0: நிறைய மருத்துவம் சார்ந்த தகவல் நம்ம சொல்லியாச்சு. இனி அடுத்ததை பார்த்தோம்னா ஒரு இப்போ வந்து இந்த நீட் எக்ஸாம் இதெல்லாமே வந்துடுச்சு, எல்லாருமே வந்து எழுதி வந்து சில மருத்துவ கல்லூரிகள்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்குது. எல்லாருமே வந்து இந்த மருத்துவத்துறை தான் போகணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படின்னா எம்பிபிஎஸ் மட்டும்தான் கிடைக்கணும், எம்பிபிஎஸ் மட்டும் படித்தா தான் டாக்டர் ஆகலாம்னு ஒரு எண்ணமும் இருக்குது. மருத்துவத்தில் நிறைய துறைகள்லாம் இருக்குது, அதில் வந்து போகிறதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். அதற்கு முன்னாடி வந்து உங்களை பற்றி நீங்கள் சொன்னால் தான் நீங்கள் வந்து மற்றவங்களை பற்றி ஒரு புரிதல் இருக்கும், அதை பற்றி உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க.
1: நான் வந்து டாக்டர் சிவ விக்னேஷ். 2008 வந்து கவர்மெண்ட் தேனி மெடிக்கல் காலேஜில் நான் பயின்றேன். 2014 நான் முடித்தேன் நான் என்னோடய இன்டர்ன்ஷிப்பை. அதுக்கப்புறம் 2015 சென்னை மருத்துவக் கல்லூரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எக்மோரில் RAOGOH அப்படி ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஃப்தமாலஜி 2015 to 2018 அங்கே நான் பயின்றேன். நான் பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் ஆஃப்தமாலஜி அங்கே பண்ணேன். நான் அந்த மெடிக்கல் காலேஜ் தான் வந்து இருக்கிறதுலேயே வேர்ல்ட்ஸ் செகண்ட் ஓல்டஸ்ட் ஹாஸ்பிட்டல். அது எனக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம். இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஃபஸ்ட்டு இந்த ஐ டொனேஷன் கார்னியர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது வந்து ஆரிஎஸ் முத்தையா அவர்கள் டாக்டர். அவர் வந்து இந்த சென்னை மருத்துவக் கல்லூரி ஒட்டி இருக்கிற எக்மோர் கண் மருத்துவமனையில் தான் ஃபஸ்ட்டு பண்ணது.
0: ஓகே,
1: அந்த ஒரு பெருமைக்குரிய ஒரு மருத்துவமனையில் படித்தது பிஜி பண்ணேன். அதுக்கப்புறம் தனியார் மருத்துவமனைகளில் அகர்வால் மருத்துவமனையில் கும்பகோணம் தஞ்சாவூர் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ மேக்ஸிவிஷன் ஐ ஹாஸ்பிட்டல் அப்படின்றதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது இல்லாமல் நான் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன் எடின்பராவும் கிளாஸ்கோ அப்படின்றதும் அப்புறம் FACS டிகிரி FICO டிகிரி 2 வச்சுருக்கிறோம்.

0: அப்புறம் ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி, லாசிக் முறையில் ஸ்பெஷாலிட்டி ஓரியன்டான இருக்கிறதுலையும் எஃப்ஏஐசியூ அப்படின்ற டிகிரியும் ஹோல்ட் பண்ணியிருக்கோம்.
1: சரிங்க, இப்போது ஐ ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான துணை மருத்துவ படிப்புகள்லாம் இருக்குது? அதை படித்தா என்ன வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குதா?
0: இப்போது ஒரு கண் மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் மூணு பேராமெடிக்கல் ஒர்க் பண்ணுறாங்க. நம்பர் ஒன் வந்துட்டு ஆப்டமெட்ரிஸ்ட் அப்படின்றவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது இப்போது கண் வந்து கண்ணாடி செக் பண்ணணும், அவங்களுக்கு கண் எப்படி இருக்குது, ரிஃப்ராக்டிவ் எரர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்டமெட்ரிஸ்டோன கோர்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு இப்போ நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து இங்கேயும் நல்ல ஸ்கோப் இருக்குது, மேலை நாடுகள்லேயும் நல்ல ஸ்கோப் இருக்குது, அவங்களுக்கு நல்ல சேலரியும் கொடுக்குறாங்க, நல்ல இதுவாகவும் இருக்கிறாங்க. ஸோ ஆப்டமெட்ரிஸ்ட் கோர்ஸ்ன்றது ஒரு நல்ல கோர்ஸ் ரைட் நோ. நம்பர் டூ, ஒரு கண் மருத்துவமனை இருக்கிறாங்க அப்படின்னா அதோட அசோசியேட்டடாக ஒரு லேப் டெக்னீஷியனும் இருப்பாங்க. ஸோ அவங்க லேப் டெக்னீஷியனும் நாங்கள் அசோசியேட்டடாக இருக்கிறோம். ஸோ அவங்க லேப் டெக்னீஷியன் ஒரு விஷயங்கள் இருக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ஒரு கேட்ட கேள்விகள் வந்து இப்போது நர்சிங் சம்மந்தப்பட்டதும் இருக்காங்க. ஏன்னா ஒரு மருத்துவமனையில் ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா ஒரு நர்சிங் அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க நர்சிங் அசிஸ்டன்ட் இருப்பாங்க. இது இல்லாமல் அலைடு ஹெல்த் சயின்சஸ்ன்னு நிறைய இருக்குது. அதில் வந்து ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டு, டயாலிசிஸ் டெக்னீஷியனு, கிரிட்டிக்கல் கேர் டெக்னீஷியனு, மெடிக்கல் லேப் டெக்னீஷியனு, அதுக்கப்புறம் ஆக்சிடென்டல் எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னீஷியன், இதுமே அலைடு ஹெல்த் சயின்சஸ் நிறைய இருக்குது. இந்த மருத்துவ படிப்புகள்லாம் நம்ம அவங்க பார்க்கலாம். அவங்க
1: சிறப்பியா மருத்துவ தொடர்புகள்னா தொலைபேசி எண்கள் 95 00 76 84 19.
0: கண்டிப்பாக
1: 9500768419 இந்த நம்பரை தொடர்புகள்லாம் கடந்த ஒரு மணி நேரமாக நிறைய தகவல் எங்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக, நேர்களின் சார்பாக நன்றி தெரிவிச்சுங்கய்யா.
0: கண்டிப்பாக, நம்ம உங்களுக்கும் நன்றிங்கய்யா. நன்றி.
2: நேயர்கள் இதுவரைக்கும் கேட்டது வசந்த் அழைப்பு. இன்னைக்கு இந்நிகழ்ச்சியில தஞ்சாவூர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் சிவ விக்னேஷ் அவர்கள் பங்கேற்று பேசிய நேரலை கேட்டீங்க. உடன் உரையாடினார் முருகானந்தம் தியாகராஜன். இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் முழு அளவிலான ஒத்திகை தற்போது நடைபெற்று வருகிறது. இதனிடையே இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி இயக்க விழிப்புணர்வு பேரணியை மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று இல்லந்தோறும் தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர்திரங்கா.com இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யலாம். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சிறப்பு பிரிவினருக்கு நேரடியாகவும் பொது பிரிவினருக்கு இணைய வழியாகவும் இக்கலந்தாய்வு நடைபெறுகிறது. சென்னை பக்கிங்ஹாம் கால்வாயில் வாட்டர் மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்த சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க சென்னை மெட்ரோ டெண்டர் கோரியுள்ளது. 800 முதல் மாமல்லபுரம் வரை நீர்வழி போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்துள்ள நிலையில் விருப்பமுள்ள நிறுவனங்கள் அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற 32வது தேசிய மாங்கனி கண்காட்சியில் சிறந்த மாங்கனிகளாக மல்கோவா, பங்கனப்பள்ளி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பரிசுகளை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் விவசாயிகளுக்கு வழங்கினார். காமன்வெல்த் பழுதுக்கும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி திரும்பிய வீரருக்கு சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. 65 கிலோ எடைப்பிரிவில் இப்பதக்கத்தை வென்ற முத்துப்பாண்டி ராஜா எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
4: என்னோட பேர் முத்துப்பாண்டி ராஜா, நான் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோயில்பட்டியில் சங்கர்லிங்கபுரம் ஒரு ஊரில் இருந்து வரேன். இப்போ நடந்த 2026 காமன்வெல்த் கேம் ஸ்காட்லாந்து நடந்த வெயிட் லிஃப்டிங்கில் 65 kgல வந்து நான் சில்வர் மெடல் வின் பண்ணேன். இந்த மெடல் வின் பண்ணது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. கோயில்பட்டிக்கும் என்னோட ஊர் சங்கர்லிங்கபுரத்துக்கும் பெருமை சேர்த்ததுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து ஒலிம்பிக் நடக்கு, அதுக்கான தகுதி சுற்று வந்து இப்போ அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் என்னோட நெக்ஸ்ட் இலக்கா இருக்கும்.
3: மேட்டூர் அணை நீர்மட்டம் 80.31 அடியாக இன்று உயர்ந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7833 அடியாக குறைந்துள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக 1500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 9000 கனஅடியாக உள்ளது. திருச்சி லால்குடியில் உள்ள பெருந்திரு பிராட்டியார் உடனுறை சப்தரீஸ்வரர் திருக்கோவிலில் ஆடிப்பூர தேரோட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது. இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கல்லேயில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

ஓட்டமும் தேடலும் நிறைந்த வாழ்க்கையில் ஆசைகள் ஒரு புறம், அவசியங்கள் மறுபுறம். நெருக்கடிக்கு நடுவுலதான் நீந்தி கடக்கிறது வாழ்க்கை. இழப்புகள் இருந்தாலும் ஏமாற்றங்கள் சூழ்ந்தாலும் நம்பிக்கையுடன் முன்னேறுவோம், புன்னகையுடன் இன்றைய நாளை தொடங்குவோம் என்ற நற்சிந்தனையோடு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவது நான் உங்கள் அன்பு தோழி ஓவியா. நேயர்கள் இனி கேட்கவிருப்பது உற்சாகமான பாடல்களால் உங்களை ஆட்டம் போட வைக்கும் இது போடு ஆட்டம் போடு. நம்ம ஜிஎஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலி 936 கிலோஹெர்ட்ஸிலும்

நேர்களே, உங்கள் நினைவிற்க இன்று பகல் 11 மணிக்கு உங்களோடு நாங்க நேர்களின் விருப்ப பாடல்கள் தொலைபேசி வழியாக காற்றலைகளில் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்க நேர்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-246-1021 மற்றும் உரியன் 240-102-1. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது போடு ஆட்டம் போடு. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை கேட்டது போடு ஆட்டம் போடு.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களம் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

ஸ்ட்ரிச்எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். இருபட பாடல்கள். இளமை ஊஞ்சலாடுகிறது பகலில் ஓர் நிரவு. படங்களிலிருந்து பாடல்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இருபட பாடல்கள். இளமை ஊஞ்சலாடுகிறது படத்திலிருந்து நிறைவு பாடல் ஒலிக்கிறது எஸ்பிபியின் குரலில்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இருபட பாடல்கள். அடுத்ததாக ஒலிக்கிறது பகலில் ஓர் இரவு திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: நிறைவு பெற்றது இன்றைய இருபட பாடல்கள். நிலையத்தில் நேரம் 11 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைகிறது. நீட் நுழைவுத் தேர்வு விவகாரத்தில் மாணாக்கர் மீதான தாக்குதல் தொடர்பாக மக்களவையில் பதிலளிக்க தயாராக இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ள நிலையில் இறுதி நாள் அவை நடவடிக்கைகள் தற்போது தொடங்குகின்றன. இதனிடையே காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க மக்களவையின் வழக்கமான அலுவல்களை ஒத்திவைத்து உடனடியாக விவாதிக்க வேண்டும் என்று திமுக மக்களவைக் குழு தலைவர் திரு டி ஆர் பாலு கோரிக்கை விடுத்துள்ளார். காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடும்படி ஒழுங்காற்றுக்குழு மற்றும் மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகத்தில் கன்னட அமைப்புகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் இன்று நடைபெறுகிறது. அம்மாநிலம் முழுவதும் பேருந்துகள், லாரிகள், கனரக வாகனங்கள் அனைத்தும் இயங்கவில்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகம் கர்நாடகம் இடையேயான அரசு பேருந்து போக்குவரத்து எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வழியாக கர்நாடக மாநிலம் செல்லும் 14 தமிழக அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் தனியார் பேருந்துகள் வழக்கம்போல் இயங்கி வருகிறது. லிபேரியா நாட்டின் வெளியுறவு அமைச்சர் சாரா 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்தடைந்தார். புதுதில்லியில் மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்து அவர் பேசவுள்ளார். இப்பேச்சுவார்த்தை இரு நாட்டு நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என டாக்டர் ஜெய்சங்கர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் தற்போது தொடங்கி வைக்கிறார். 106,998 பேர் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இதில் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தை குப்பையில்லா பெரம்பலூர் மாவட்டமாக மாற்றும் வகையில் தூய்மைப் பணிகளை ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் அனைவரும் தத்தம் பகுதிகளை தூய்மையாக வைத்திருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு குப்பையில்லா பெரம்பலூர் மாவட்டம் என்ற முன்னெடுப்பின் கீழ் சிறுவாச்சூரில் இன்று காலை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தன்னார்வலர் மூலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி தூய்மைப் பணியை தொடங்கி வைத்தார். மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் மாதந்தோறும் மாபெரும் தூய்மைப் பணி மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. தூய்மைப் பணியின் போது சேகரிக்கப்படும் நெகிழி உள்ளிட்ட கழிவுகளை மக்கும் குப்பை மற்றும் மக்கா குப்பை என தரம் பிரித்து சிமெண்ட் ஆலைக்கு அனுப்பி வைக்கப்படும் என அவர் தெரிவித்தார். தூய்மைப் பணியில் தன்னார்வர்கள், உள்ளாட்சி பணியாளர்கள், இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஈடுபட்டனர்.
1: தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே ரயில் தண்டவாளத்தை நேற்றிரவு கடக்க முயன்ற முதியவரும் அவரை காப்பாற்ற சென்ற கேட் கீப்பரும் ரயில் மோதி உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி பெரிய மிளகு பாறை புனித மோட்ச ராக்கினி அன்னை ஆலய ஆண்டு திருவிழா இன்று மாலை 6:30 கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. 3 நாள் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர்பவனி நாளை மறுநாள் நடைபெறும். 16வது ஆடவர் மற்றும் மகளிருக்கான உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டிகள் பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: நேர்மிப்போ 11:04 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. செவிகளில் நுழைந்த இதயத்தை வருடும் இது வெறும் மொழி அல்ல, உணர்வுகளை தட்டி எழுப்பி நனைய வைக்கும் இனிய மழை. சொற்கள் ஊமையாகும் பொழுது ஸ்வரங்கள் பேசத் தொடங்கும் அதிசய அலை. வீணையின் தந்தியிலும் புல்லாங்குழலின் துளையிடும் நுழைந்து செல்லும் நாதம் ஆன்மாவின் ஆழமாய் ஊடுருவி செல்லும் உணர்வின் ஒலி. இசை கற்க திகட்டாத தேன், கேட்க தீராத வரம், ஏழு ஸ்வரங்களுக்குள் ஒளிந்திருக்கும் ரகசியம். இசை இறைவனின் ஆசி. எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்கவிருக்கிறோம் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் உங்களோடு நாங்க. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருப்பது
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறதுக்கு நீங்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-102-1 மற்றொரு எண் 240-102-1. இது உங்களோடு நாங்கள்

திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
4: ஆடி மாச தள்ளுபடி ஆசைக்கிற ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே. ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே,
5: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுமார்

0: ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: சொல்லுங்க ரேவதி, என்ன பாடல் போடலாம் உங்களுக்காக?
1: எனக்கு மேடம் பாறை ஒன்றை போல இருந்து மேடம், திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்த விட காதல், அந்த பாட்டு மேடம்.
0: சரிம்மா, கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்குமா? இணைப்புல வந்ததுக்கு நன்றிகள்மா.
1: நன்றி மேடம்.
0: ஹரிஷ் சித்ரா குரல்ல, பரணி இசையில் பா விஜய் எழுதிய இந்த பாடலை கேட்கலாமா? நேரின் விருப்ப பாடலாய்?

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வர்சன் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வர்சன் தன்கோ.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
10: நேர்களை, உங்களுக்கு ஒரு அறிவிப்பு. இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக விளையாட்டு போட்டிகள் நடக்கவிருக்கிறது. August 31 வரைக்கும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இணையதள முகவரியை நோட் பண்ணிக்கோங்க. tncmtrophy.sdat.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம். இது பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மாவட்ட விளையாட்டு அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைனா ஆடுகளம் தகவல் தொடர்பு மையத்தை அனைத்து வேலை நாட்களிலும், அதாவது 6 நாட்களிலும் காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க. 9514007777 இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு முறை அறிவிக்கிறேன், 9514007777. இன நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார். வணக்கம்
11: சார். கரூர் மாவட்டம் குளிக்கரை தாலுக்கா வேங்காம்பட்டி சார்.
10: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் போடலாம் உங்களுக்கு?
11: 16 வயசு நிலை, செந்தூர் பூவை, செந்தூர் பூவை.
10: சரிப்பா, நீங்க கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்கு. இணைப்புல வந்ததுக்கு நன்றிகள்ப்பா.
11: சரி சார, சரி.
10: நேர் விரும்பி கேட்ட பாடல் இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகியின் குரலில் அமைந்த இந்த பாடல்.

நேர்களே, உங்களுக்கு ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ மூலமா தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்தில் விடுபட்ட மற்றும் புதிய தூய்மை பணியாளர்களை உறுப்பினர்களாக நல வாரியத்தில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் நடைபெற இருக்கு. 16ஆம் தேதி அன்னைக்கு காலை 10 மணிக்கிலிருந்து நடக்க இருக்கு இந்த கூட்டம். மன்னார்குடி, வலங்கைமான் மற்றும் முத்துப்பேட்டை வட்டாட்சியாளர் அலுவலகத்தில் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காரு.

நேர்களே, உங்கள் நினைவிற்கு 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் வீட்டு வேலைகளில் குழந்தைகளின் பங்களிப்பு என்ன அப்படிங்கறது பத்தி தோழிகள் தொட்டு வரலாம். நீங்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசியின் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-106-21 மற்றொரு எண் 240-102-1. நேரம் இப்போ 11:30 ஆச்சு. நேர்கள் இதுவரை கேட்டு ரசிச்சோம் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும்

0: உங்களோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரன் மற்றும் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் உங்களுக்காக வழங்குவது
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
5: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
6: கல்யாணத்துல கவனிச்சியா?
7: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
6: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
8: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
9: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி. சாரதா சாடி,
10: சாரதா கிள்ளி ஆடி, கிளாசிக் தள்ளுபடி.
11: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
12: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNJ மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
13: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
14: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
15: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
16: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம்.
17: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நமது திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நாளை முற்பகல் 11 மணிக்கு திருச்சி சாரதாஸ் வழங்கும் இலக்கியம் பேசுவோம்.
18: நல்ல குடிநீர் மக்களுக்கு கிடைக்கல, பல நாள் மக்கள் போராடுறாங்க. ரத்னநிதி அவர் என்ன பண்றாருன்னா, கடிதம் எழுதி பாக்குறாரு, நேரா போய் சொல்றாரு, ஆனா உதவி நிதி எதுவும் வரல. உடனே அவர் வந்து வெளியே கடன் வாங்கி 2 கிணறு தோண்டி நல்ல தண்ணியை உருவாக்கி நகரத்துக்கு கொடுத்தார். இதை பாராட்டுறதுக்கு தான் நேரு அவர் வீட்டுக்கு போறாரு. அவர் வீட்டுல பெரிய விருந்து கொடுக்கறாரு. அந்த விருந்துல வந்து நேரு சமணம் போட்டு உட்கார்ந்து சாப்பிடுவார்.
1: விடுதலை போரில் திருச்சிராப்பள்ளி குறித்து திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம் உங்களோடு. நாங்க இனி நம்மோட அடுத்த நேயரா இணைகிறார். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம். தேவி நிதியரசன் உங்களோட நாங்க எங்களோட நீங்க.
0: வாங்க, உங்ககிட்ட பேசும் போதே ஒரு புத்துணர்ச்சியா ஆரம்பிக்கிறீங்க. சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலானுமோ?
1: நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க மேடம். மின்னஞ்சல்லாம் அனுப்புற பாக்குறீங்களா?
0: கண்டிப்பா பாத்துட்டேதான் இருக்கோம், படிச்சுட்டேதான் இருக்கோம். சொல்லுங்க, தொடர்ந்து எழுதுங்க.
1: என்னங்க மேடம்?
0: தொடர்ந்து அனுப்புங்க, உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: அந்த சார் ரெண்டு பேரும் விளம்பரத்துல வருவாங்க, குறையோ நிறையோ. குறை சொல்றதுக்கே இல்லைங்க மேடம், எல்லாமே நிறைவுதான்.
0: நன்றி நன்றிமா.
1: தாங்க முடியல மேடம் வானொலி கேக்குறதுல.
0: ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
1: எனக்கு உழவன் மகன் இருந்து உங்க சாய்ஸ்ல ஒரு நல்ல பாடலா கொடுங்க.
0: சரிமா, கண்டிப்பாமா.
1: கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க மேடம்.
0: நன்றிமா நன்றிமா. நீங்க கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்குமா? கேக்கலாமா?
1: ஆ, கொடுங்க மேடம்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தம் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ் புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தம் கோ.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: பதினைந்து 8 சுதந்திர தினத்தன்று காலை 11 மணி அளவில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 404 கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. August 15 சுதந்திர தினத்தன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் அனைத்து பொதுமக்களும் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுட்டு இருக்காரு. நேரம் இப்போ 11:43 ஆச்சு. இனி உங்களோட நாங்கன்னு நம்மோட இணையறாங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
4: கரூர் மாவட்டம் குளித்தல இருந்து கருப்புசாமி பேசுறேன் மேடம்.
3: ஐயா நலமா இருக்கீங்களா?
4: மிக நல்லா இருக்கு மேடம்.
3: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? சொல்லுங்க
4: மேடம். நாடகம் பாடல் படம் போடுங்க மேடம்.
3: சரி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. கேள்ப்பா.
4: வணக்கம்.
3: மனு எஸ் ஜானகி குரல்ல நாட்டாமை திரைப்படத்துல இருந்து இந்த பாடல நேரின் விருப்ப பாடலா கேட்டிருக்காரு. நம்மளும் கேட்கலாமா?

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி.

0: விசா கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: ஆடி மாத காற்றின் அலைவரிசையில் இணைந்து வரும் இசையோடு இணைகிறோம் உங்களோடு. நாங்க இனி நம்மோடு இணைறாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்துமா?
3: திரௌபதி.
2: திரௌபதி எங்க இருந்து பேசுறீங்க?
3: என்ன
2: பாடல் போடலாம் சொல்லுங்கம்மா?
3: விஜயகாந்த்
2: கேட்ட மாதிரியே விஜயகாந்த் பாட்டு வந்துட்டே இருக்கு. இனிப்புல வந்ததுக்கு நன்றிகள்மா. சொக்கத்தங்கம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரலில் தேவாவின் இசையில் அமைந்த இந்த பாடலை கேட்கலாமா?

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்மோடு இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா. நிறைவு நேரா இணைஞ்சிருக்கீங்க. என்ன பாடல் வேணும் சொல்லுங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
2: சின்னியத்திலிருந்து பஞ்சவர்ணம் பேசுறேன் மேடம்.
1: பஞ்சவர்ணம் அம்மாக்கு என்ன பாடல் போடலாம்?
2: பொன்மணியிலிருந்து நெஞ்சுக்குள்ளே இன்னார், அந்த பாட்டு வேணும் மேடம்.
1: நிறைவு பாடலா இருந்தாலும் நல்ல புத்துணர்ச்சியான ரொம்ப அழகான ஒரு பாடலா கேட்டிருக்கீங்களா. இணைப்புல வந்ததுக்கு நன்றிகள்மா.
2: நன்றி மேடம். தேங்க்யூ மேடம்.

0: உங்களோடு நாங்க. நிலையத்தில் நேரம் 12 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று மக்களவை கூடியதும் நீட் விவகாரத்தில் மாணாக்கர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக அவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் சுரங்கங்கள் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா குறித்த விவாதம் தற்போது நடைபெற்று வருகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024-2025 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை புதுடெல்லியில் தற்போது வழங்கி வருகிறார். கலைத்துறையில் சிறப்பாக செயலாற்றிய கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் 115க்கும் மேற்பட்டோர் இவ்விருதுகளை குடியரசுத் தலைவரிடமிருந்து பெறுகின்றனர். நாட்டு மக்களின் வலுவான ஒற்றுமையையும் தேசபக்தி உணர்வையும் மூவர்ண தேசிய கொடி வெளிப்படுத்துவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம் மோகன் நாயுடு கூறியுள்ளார். மூவர்ண கொடி யாத்திரையை புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நாட்டின் முன்னேற்ற பாதையில் தேச நலனே அனைவருக்கும் உயர் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். 1,06,998 பேர் வேலைவாய்ப்பை பெறும் வகையில் 67,452 கோடி ரூபாய் முதலீட்டில் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இதில் கையெழுத்தாக உள்ளன. இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, தொழில் வளர்ச்சிக்கு தேவையான சூழல் தமிழகத்தில் உள்ளதாக குறிப்பிட்டார். வேலை தேடி இளைஞர்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்பதே அரசின் இலக்கு என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சிறப்பு பிரிவினருக்கு நேரடியாகவும் பொது பிரிவினருக்கு இணையத்தின் வாயிலாகவும் இந்த கலந்தாய்வு நடைபெறுகிறது. கர்நாடகத்தில் கன்னட அமைப்பினர் மேற்கொண்ட முழு அடைப்பு போராட்டம் திரும்ப பெறப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு DK சிவக்குமார் கூறியுள்ளார். இதனையடுத்து கர்நாடகம் தமிழகம் இடையே வழக்கம்போல் பேருந்துகள் மீண்டும் இயக்கப்படுகின்றன. திருச்சி முதலியார் சத்திரம் கெய்ம்ஸ் டவுன் புனித விண்ணரசி மாதா ஆலயத்தின் 25வது ஆண்டு திருவிழாவையொட்டி திருத்தேர் பவனி நாளை மறுநாள் நடைபெறுகிறது. கசகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வாங் இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.
2: குறளமுதம் கண்ணோட்டம் 58வது அதிகாரம் 5வது குறட்பா.

தான் கண்ணுக்கு அழகு தரும் ஆபரணம் கண்ணோட்டமே. அந்த கண்ணோட்டமாகிய ஆபரணம் இல்லையானால் அது புண் என்றே சான்றோரால் கருதப்படும்.

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: ஏண்டா சிவா, உடம்பை இழைக்கணும் உடம்பை இழைக்கணும்னு டயட்ல இருக்கேன்னு பீலா விடுவ? இந்த மொத மாடியில இருக்கிற ஆபீஸ்க்கு சார் லிப்ட்ல தான் போவீங்களோ?
3: வேண்டா ஹேமா, கடுப்பேத்தாத. எனக்கும் லிப்ட தவிர்த்துட்டு படிக்கட்டுல போனோம்னு ஆசைதான். அங்க பாரு, ஸ்டெப்ஸ் பூரா வெத்தல பாக்கேஜ்ல பொலிச்சு பொலிச்சுன்னு துப்பி வச்சிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்தாலே நான் டென்ஷன் ஆயிடுவேன் பாத்துக்க.
2: கூல் கூல் கூல், ஓவர் டென்ஷன் உடம்புக்கு ஆகாதுப்பா.
3: இங்கு எச்சில் துப்பாதீர்கள் அப்படின்னு போர்டெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, இருந்து ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க?
2: ஹலோ, நோ பார்க்கிங்னு கூட தான் போர்டு வச்சிருக்காங்க, இருந்தும் நாம அங்க போய் வண்டி எல்லாம் நிறுத்துறது இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும்.
3: சரி சரி, என்னதான் சொல்ல வர?
2: கண்ட இடத்துல எச்சில் துப்ப கூடாதுங்கிறது முதல்ல நம்ம மைண்ட்ல செட் ஆகணும், அப்புறம் அத கரெக்டா ஃபாலோ பண்ணனும்.
3: ஓகே ஓகே.
2: ஏய் ஏய் இரு, நானும் லிஃப்ட்லயே வந்துடுறேன்.
3: இரு இரு இரு, அவசரப்பட்டு லிஃப்ட்ல மாட்டிக்காத. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்ன போ.

இது டச் எஃப்எம் ரெயின்போ 102.1. இனி இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகளை கேட்கலாம். 12:10 மங்கையர் உலகம். இன்றைய தலைப்பு வீட்டு வேலைகளில் குழந்தைகளின் பங்களிப்பு. 1 மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரை கீதம். 2:15 வேளாண் அரங்கம். மரவள்ளியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் மேலாண்மை முறைகள். சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணைய பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் கே ஜெயலட்சுமி குழுவினர் வழங்கும் கும்மிப்பாட்டு வலம் வர கேட்கலாம்.

மூன்று மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசை தூரல். நான்கு மணிக்கு சந்தேஷ் டூ சோல்ஜர்ஸ். ஐந்து மணிக்கு பொன் மாலை. 6:15 உணவே மருந்து. ஆரவாரத்தில் உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷிரின் அவர்கள். ஏழு மணிக்கு உற்சாகம் உச்சம், இதில் ஓடி விளையாடு. ரோல்பால் வீராங்கனை ஜி சுதர்ஷினி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நாற்றாங்காலில் கொடுவா மீன் வளர்ப்பு. நாகப்பட்டினம் டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் முகமது பைசுல்லா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமை. 9:15 இனிய ராகம். 10 மணிக்கு ஞாபகம் வருதே.

திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திமடல். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை வழங்கும் கிசான் வாணி. 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 9:15 ஸ்பாட்லைட். 9:30 நாடக மலரில் மகனே மகனே, நாடகம் எழுதியவர் சேலம் சங்கீத ரத்னம்.

ட்ரிசேஃபம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம் மங்கையர் உலகம். இன்னைக்கு மங்கையர் உலகத்தோட தலைப்பு வீட்டு வேலைகளில் குழந்தைகளின் பங்களிப்பு. வீடு அப்படிங்கறது அம்மா அப்பா மட்டும் சேர்ந்து பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு இடம் இல்லைங்க, அது குழந்தைகளோட இடம்தான். அப்படின்னா அந்த வீட்டை அழகாவும் சுத்தமாகவும் வச்சுக்கிறதுல குழந்தைகளோட பங்களிப்பும் அவசியம் தானே. இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு சின்ன விஷயம், ஆனா ஒவ்வொரு

குடும்பத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். வீட்டு வேலைகளில் குழந்தைகளின் பங்கு, இதை பத்தி தோழிகள் எங்க கூட பகிர்ந்துக்கலாம். தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-246-1021 மற்றும் ஒரு எண் 240-102-1. தோழிகளோட நிறைய விஷயம் பேசலாம். ஒரு அருமையான பாடலுக்கு அப்புறம் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ 102.1. இங்க எல்லாமே நன்று.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.
4: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகள்.

உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு

0: பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: மங்கையர் உலகத்தோட தலைப்பு வீட்டு வேலைகளில் குழந்தைகளின் பங்கு. தோழிகள் இத பத்தி தான் பகிர்ந்துக்க போறாங்க. நம்ம இணைப்புக்கு வரக்கூடிய முதல் தோழி யாரெங்கன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யாரெங்கன்னு பேசுறீங்க?
4: ஞானாம்பாள் பேசுறேன், பல்லக்காட்டுல இருந்து.
3: நல்லா இருக்கீங்களா ஞானாம்பாள்?
4: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: எல்லாரும் நலமா இருக்கோம். சொல்லுங்க, இன்னைக்கு தலைப்பு உங்களுக்கு தெரியுமா?
4: தெரியும்.
3: அத பத்தி நீங்க என்ன சொல்ல?
4: குழந்தைங்க வந்து பெண் குழந்தைங்களா இருந்தா காலையில எழுந்திருச்சது அம்மாவுக்கு ஒரு காய்கறி நறுக்கி குடுக்கறது, வீடு குட்டுறது, ஒரு பாத்திரம் கறி குடுக்கறது, இதெல்லாம் செய்யலாம். பசங்களா இருந்தா ஒரு மோட்டார் போட்டு தண்ணிய நிரப்புறது, அவங்க அவங்க துணிங்கெல்லாம் அவங்களே துவச்சுக்கிறது, அவங்க படுக்கைய அவங்களே உதறி மடிக்க வைக்கிறது, இதெல்லாம் செஞ்சா இது இந்த வேலையை செஞ்சாவே அந்த அம்மாவுக்கு வந்து எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
3: ஆமா ஆமா, அவசியம். ஆனா வந்து பெண் குழந்தைகள் தான் இந்த வேலையை செய்யணும், ஆண் குழந்தைகள் தான் இந்த வேலையை செய்யணும்னு ஏதாவது ஒரு சட்டம்?
4: அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. அப்படி இல்ல.
3: இப்ப வந்து பெண் குழந்தைகளே இல்லன்னா என்ன பண்ணுவீங்க?
4: வந்து பசங்களும் செய்யலாம், பசங்களும் காய் நறுக்கி குடுக்கறது, வீட சுத்தம் பண்றது, வீடு பெருக்கிறது கட்டாயமா செய்யலாம். பெண் குழந்தைகள்
3: அப்பாவுக்கும் யாருக்காவது ஒரு விதத்துல ஹெல்ப்பா இருக்கலாம்.
4: ஒரு விதத்துல ஆமா, ஒரு கடைக்கு போறது, ஒரு அப்பா தான் எழுந்திருச்சு போகணும், பால் வாங்கிட்டு வரது அப்பா தான் எழுந்திருச்சு போகணும் அப்படின்னு இல்லாம இவங்க பால் வாங்கிட்டு வந்து குடுக்கலாம். கடைக்கு போய் எதுவும் வாங்குறது ஜாமான் எல்லாம் வாங்குறது வாங்கிக்கலாம், தரலாம்.
3: சின்ன சின்ன அந்த ஹெல்ப்பே நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும்.
4: இந்த சின்ன சின்ன வேலைகள் தான் வந்து பெரிய ஹெல்ப் அவங்களுக்கு.
3: ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி.
4: நன்றி மேடம், இணைப்பு கொடுத்ததுக்கு
3: நன்றி. நன்றி
4: நன்றி மேடம்.
3: இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது FM Rainbow 102.1. இங்க எல்லாமே நன்று.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை பழூர் திருச்சி சென்னை பைபாஸ் திருச்சி.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: மணி 24 நிமிஷத்துக்கு நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம். இன்னைக்கு மங்கையர் உலகத்தோட தலைப்பு வீட்டு வேலைகளில் குழந்தைகளின் பங்களிப்பு. நம்ம இணைப்புக்கு வரக்கூடிய அடுத்த தோழி என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் மேடம்.
5: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: சரஸ்வதி.
5: சரஸ்வதி, நலமா இருக்கீங்களா?
6: நலமா இருக்கேன் மேடம். சூப்பரா இருக்கு எல்லா நிகழ்ச்சியும். வண்ணகுழம்பு சூப்பரா இருக்கு. எல்லாம் கேட்டேன் மேடம், அந்த இசையெழுத்துதான் எனக்கு இப்ப எழுத வராது, அதான் எழுதி
5: அனுப்புறேன். பரவாயில்ல, சொல்லுங்க. இன்னைக்கு தலைப்பு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதை பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க?
6: மேடம் சொன்ன மாதிரிதான் மேடம், காலைல எந்திரிக்கணும், அன்னைக்கு வேலை அன்னைக்கு முடிக்கணும் மேடம். சமைக்க சொன்னாலும் ஒரு ஒருத்தங்க ஆம்பளை பிள்ளைதான் சமைக்க சொல்லக்கூடாது.

0: சொல்றாங்க.
1: எங்க
0: வீட்டுல என் பையன் எல்லாம் சமைப்பாங்க மேடம்.
1: அவ்வளவுதான், பசங்களுக்கும் எல்லாமே கத்து
0: கொடுக்கணும். அவன் துணி அவன் தொழிச்சு போட்டுப்போம். பெருசா வரைக்கும் நம்ம இது பண்ணதா, கொஞ்சம் பெருசா வந்து அதுங்க பொறுப்பு. அதாவது
1: இப்ப ஒரு வேலைக்கே போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம வீட்டை விட்டு வெளியில ஒரு இடத்துல போய் தங்குறாங்க, அப்ப அவங்க வேலைக்கு ஆட்கள் வச்சு செய்ய முடியாது இல்லையா? அப்ப அந்த சமயத்துல வந்து அவங்க எல்லாமே கத்துக்கிட்டா தானே அவங்கள அவங்களவே பாத்துக்க முடியும்.
0: எல்லா விஷயங்களையும்
1: கத்து கொடுத்தரணும். தொடர்ந்து கேளுங்க, சரிங்களா? அருமையான நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கும், தொடர்ந்து கேளுங்க.
0: நான் எல்லாமே ஒன்னு விட மாட்டேன் மேடம், எல்லாத்தையும் பாப்பேன், வேலைக்கு போகும்போது கேட்க மாட்டேன்.
1: நன்றிமா, ரொம்ப நன்றி, இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி.
0: ரொம்ப நன்றி மேடம்.
1: குழந்தைங்க படிக்கணும், விளையாடணும், வீட்டு வேலை எதுக்குன்னு சில பெற்றோர்கள் நினைக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பொறுப்புகளை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய நல்ல பல விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும். உதாரணத்துக்கு அவங்களோட புக்ஸை ஒழுங்காக அவங்களே அடுக்கி வச்சுக்கிறது, விளையாட்டிலேயே பொருட்களை வந்து மீண்டும் அதே இடத்துல வைக்கிறது, சாப்பிட்ட தட்டுகளை உடனே கழுவி வைக்கிறது, வீட்டு செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுறது, இந்த மாதிரியா இதெல்லாம் பெரிய வேலைகளே கிடையாது. இதன் மூலம் அந்த குழந்தைங்க அந்த குடும்பத்தோட நானும் இந்த குடும்பத்தில் ஒரு முக்கியமான உறுப்பினர் அப்படிங்கிறத உணர வைக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ 102.1. இங்கே எல்லாமே நன்று.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
8: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மங்கையர் உலகம். நம்ம நிகழ்ச்சியில இணைய போற கடைசி நேயர் யார் எங்கன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
8: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கன்னு பேசுறீங்க?
9: பெட்டாதுல காவேரி நகர்ல இருந்து உமாராணி பேசுறேங்க. நீண்ட நாள் நேர், நீண்ட இடைவெளிக்கு பிறகும் பேசுகிறேன்.
8: அப்படியா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க உமா, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
9: நீங்க கொடுத்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சேன். முதலில் உன் நிலையத்தில் அனைவருக்கும் நன்றிங்க மேடம்.

0: கொடுத்ததுக்கும் இந்த தலைப்பு கொடுத்ததுக்கும்
1: ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க.
0: அதாவது வேலைங்கிறது பங்கு போட்டு செய்யறதுல ஒருத்தங்க கஷ்டப்படுறதை பார்த்து நம்ம வீட்டுல உள்ளவங்களே அந்த வேலையை அவங்களா பங்கு போட்டுக்கணும். அதாவது காலையில லேடிஸும் பெரும்பாலும் வேலைக்கு போறவங்க இருப்பாங்க, ஜென்ஸும் போறவங்க இருப்பாங்க. இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு இந்த
1: பெரும்பாலான வீட்டுல இப்ப வந்து பெண்களும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க.
0: பொருளாதாரம் அதனால பிள்ளைங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த வயசுலயே அதுங்களுக்கு கத்து குடுக்கறது ரொம்ப நல்லது.
1: ரொம்ப சந்தோஷம்.
0: அந்த காலத்துலதான் பெண்கள் அடுப்படின்ட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல அப்படி கிடையாது, நாலு பேரும்
1: எல்லா வேலையும் பாக்குறாங்க.
0: போனாக்கா உங்களுக்கு பைசா. இப்போது நிலைமை அப்படிதான் இருக்கு. பிள்ளைங்க படிக்க வைக்க கொள்ள எல்லாத்துக்குமே அப்படிங்கிறப்ப இப்ப பிள்ளைங்களுக்கு அந்த சின்ன வயசுல கத்து கொடுத்தாதான் பின்னாடி அதுங்களுக்கும் ஒரு ஈடுபாடோட அதுங்க பெருசா வரப்ப அதுங்களுக்கு வெற்றியா இருக்கும். சின்ன வயசுல கத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லது. பெருசானதுமே நம்ம சொல்லணும்னா எவ்வளவுதான் சொன்னாலும் என்னமா உங்களுக்கு இந்த வேலைதானா போங்கம்மா அப்படின்ட்டு போயிருங்க.
1: அதான் சொல்லிருக்காங்க இல்லையா, ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையாது அப்படின்னு சொல்லி.
0: ஆமா, இப்ப என்னோட நிலைமை என்னக்கா, இப்ப நானே உடம்பு முடியாம இருந்தேனாக்கா இப்ப எங்க பிள்ளைங்களேதான் வீட்டுல உள்ளவங்கள கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுங்க அப்படிம்போம். ஒரு சில நேரத்துல என்ன பிள்ளைங்களா நாங்கம்மா அந்த வேலையை செய்ய விடுறீங்களே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த சின்ன வேலை கூட உங்களுக்கு கஷ்டமா தெரியும்.
1: ஆமா ஆமா,
0: அதனால பிள்ளைங்களுக்கு இந்த வயசுல கத்து கொடுக்கறது ரொம்ப நல்லது, அதுங்க லைஃபுக்கும் நல்லது.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியில கேளுங்க. நீண்ட நாள் நேயர்னு சொல்லிருக்கீங்க.
0: தொடர்ந்து கேட்பேன். எல்லா தலைப்பும் எனக்கு பேசணும்னு ஆசை. நான் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு வழிவிடணுங்களே. ஆனா அந்த நேரத்துல நானும் பேசிக்குவேன், ஆஹா இப்படி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, நம்மளும் இப்படி பேசிருக்கேன். ஆனா அந்த லைன் கிடைக்கிறப்ப
1: நான் பேசின
0: மாதிரியே இருக்கும்.
1: வீட்லயே பேசி பாப்பீங்களோ?
0: கிச்சன்லயே இருக்கேங்க மேடம், கிச்சன்லயே ரேடியோ
1: வச்சிருப்பேன்.
0: டைம் கிடைக்கப்ப ஏன்னா உங்க கருத்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்க சொல்யூஷன் கிடைக்கும்ல நம்மளுக்கு, நீங்க குடிக்கிற தலைப்புக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கலாம். அப்ப இந்த கைத்தொழில பத்தி கேட்டீங்க, பெண்கள் வீட்டுல இருக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க, அந்த இதுக்கு நான் பேசிருக்கிறேன். அந்த மாதிரி நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்க வேண்டியதான். பிள்ளைங்களுக்கும் அந்த இதை கத்து கொடுத்தோம். நம்ம படிப்பு
1: சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கும் அந்த விஷயங்களை
0: ரொம்ப நல்லது.
1: ஆமாங்க, ரொம்ப இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி. ரொம்ப அருமையா பேசுனீங்க.
0: தேங்க்யூ மேடம்.
1: தேங்க்யூ
0: லைன் கொடுத்ததுக்கு நிலையத்தர் அனைவருக்கும் நன்றி.
1: நன்றிமா, நன்றி.
0: தேங்க்யூ.

நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்த தலைப்பு வீட்டு வேலைகளில் குழந்தைகளின் பங்களிப்பு. பொறுப்பை கற்றுக் கொடுக்கறது புத்தகங்கள்ல மட்டும் இல்லாம அதை வீட்டில இருந்தே நம்ம தொடங்குவோம். இது பெண்கள் செய்ய வேண்டிய வேலை, இது ஆண்கள் செய்ய வேண்டிய வேலை அப்படிங்கிற எண்ணத்தை குழந்தைகளிடம் உருவாக்காம வேலை என்பது அனைவருடைய பொறுப்பு என்பதை சொல்லிக் கொடுப்போம். குழந்தைங்க ஒரு சின்ன வேலை செஞ்சவுனே நன்றி, நீ உதவியதால் தான் நம்ம வேலை சீக்கிரம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அந்த ஒரு வார்த்தை குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஊக்கமா இருக்கும்.

அதனால வீட்டு வேலை என்பது யாருடைய வேலை அப்படின்னு கேட்காம நம்ம வேலை, நாம் எல்லாரும் தான் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெறுவது நான் உங்கள் அன்பு தோழி ஓவியா.

0: குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்லோ நியான்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று நிறைவடைந்தது. இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். மாநிலங்களவையில் சுரங்க மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா நிறைவேறியது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இதற்கிடையே இந்த கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கூட்டத்தொடரில் மாநிலங்களவையின் செயல்பாடுகள் 39% இருந்தது என்று கூறினார். மக்களவை செயல்பாடுகள் 19% இருந்தது என்றும் திரு கிரண் ரிஜிஜூ குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கடந்த 2 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை இன்று புதுதில்லியில் வழங்கினார். இசை, நடனம், நாடகம் போன்ற துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 115 பேருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் வெற்றி நாட்டு மக்களின் தேசப்பற்றையும் ஒற்றுமையும் எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டு நலனுக்கே முதல் முன்னுரிமை என்ற அடிப்படையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக குஜராத் முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் காந்தி நகரில் உள்ள தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய அவர், 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட இல்லங்களில் தேசிய கொடி ஏற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த இயக்கத்தின் கீழ் 1000க்கும் மேற்பட்ட பேரணிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு புபேந்திர பட்டேல் கேட்டுக் கொண்டார். லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்லோ நியான்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். இந்தியா லைபீரியா இடையேயான இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. சென்னையில் நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, இதன் மூலம் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறினார். தமிழக மீனவர்கள் 9 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 350 மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் ஒரு மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி இலங்கை கடற்பகுதியில் மீன்பிடித்ததாக கூறி அவர்களை கைது செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மறுதேதி

0: மேல் நடவடிக்கைக்காக மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் மீனவ மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களையும் அங்கு உள்ள விசைப்படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ சங்க நிர்வாகிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
1: மத்திய பிரதேசத்தில் 43,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் 15,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். மகாராஷ்டிராவில் வாடகை கார் ஓட்டுநர்கள் மராத்தி மொழி தெரிந்திருப்பதை கட்டாயமாக வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவை கொண்டுவர அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மும்பையில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பிரதாப் சர்நாயக், ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் மராத்தி மொழியை கற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்று கூறினார். இதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் முடிவடைவதை அவர் சுட்டிக்காட்டினார். மராத்தி மொழி தெரியாத ஓட்டுநர்களின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்வதற்கான அம்சங்கள் இந்த சட்ட திருத்தத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் திரு பிரதாப் சர்நாயக் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 20வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக வரும் 20ஆம் தேதி முதலமைச்சர் இல்லத்தை முற்றுகையிடப்போவதாக மாணவர் அமைப்புகள் அறிவித்துள்ளன. மாணவர்கள் போராட்டம் காரணமாக மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்திற்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து மேற்கு வங்கம் பங்களாதேஷ் கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒடிஷாவில் பெய்து வரும் கனமழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தின் சில பகுதிகளில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளிலும் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இந்தியாவின் சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாட விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கான சிறப்பு பிரகடனத்தை அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி நாளை மறுநாள் சுதந்திர தினத்தை இந்தியா தினமாக கொண்டாட இந்த பிரகடனத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் 2 தங்கம் மற்றும் 1 வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்தியா மகளிர் குழு பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 13 தங்கம், 8 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-8 என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் யூலியா யோஸ்பின் சுசாந்தோவை வென்றார். இப்போட்டியில் தஸ்னிம் மிர், தன்வி பற்றி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோரும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் 4 ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. கெய்ன்ஸ் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இன்று தொடங்கியது. பேட்மிண்டன் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து 9வது இடத்தில் உள்ளார். பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் லியாம் பிராடியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்டோ நியாண்டி 2 அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம்

0: இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1. பாப்கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி 102.1 இல் பாப்கார்ன்.

திருச்சிராப்பள்ளி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிஸ்மி காலின்ஸ். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக மக்களவை இன்று கூடியதும் நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக மக்களவை மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிம வளம் சட்டத்திருத்த மசோதா 2026 நிறைவேறிய பின்னர் அவை காலவரையின்றி இன்று ஒத்திவைக்கப்பட்டது. தமிழகத்தில் 106,998 பேர் வேலைவாய்ப்பை பெறும் வகையில் 67,452 கோடி ரூபாய் முதலீட்டில் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் சென்னையில் இன்று நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தானது. இதனிடையே தமிழ்நாட்டின் வரி மற்றும் வரி அல்லாத வருவாயை பெருக்குவது தொடர்பான வழிமுறைகள் குறித்து பொருளாதார நிபுணர் மாண்டெக் சிங் அலுவாலியா தலைமையிலான குழு முதலமைச்சரை இன்று நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கிறது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சென்னை, அரியலூர், திண்டுக்கல், தூத்துக்குடி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் 31 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள் கடந்த 3 மாதத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளத்தை இன்று அவர் திறந்து வைத்து பேசினார். காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடும்படி ஒழுங்காற்றுக்குழு மற்றும் மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகத்தில் கன்னட அமைப்புகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு இன்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகம் கர்நாடகம் எல்லைப்பகுதியான அத்திப்பள்ளியில் இரு மாநில காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கச்சத்தீவு தலைமன்னார் இடையே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததோடு அவர்களிடமிருந்து ஒரு படகும் பறிமுதல் செய்யப்பட்டது. இவர்கள் மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டு முதற்கட்ட விசாரணை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மன்னார் கடற்படை அதிகாரிகளிடம் இம்மீனவர்கள் ஒப்படைக்கப்பட்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தை குப்பையில்லா பெரம்பலூர் மாவட்டமாக மாற்றும் வகையில் தூய்மைப் பணிகளை ஆட்சித்தலைவர் திருமதி ஷரண்யாரி தொடங்கி வைத்தார். இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கல்லையில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் 1:45.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: டிஜிட்டல் கடிகாரத்தில் ஒளிர்கிறது நேரம், இப்பொழுது 1 மணி. கேட்கலாம் இனி.
2: வணக்கம்.

நேரம் இப்பொழுது 1:03 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. கருப்பு வெள்ளை திரையில் காட்சிகள் மட்டும் நகரவில்லை, அந்த காலத்து பாடல்களோடும் திரைக்கதையோடும் நம் மனசும் பயணித்துத்தான் நகர்கிறது. மெல்லிசையின் இனிமை, கவிஞர்களின் அழகான வரிகள், இசையமைப்பாளர்களின் மாயாஜாலம், இவை எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய அந்த காலத்து திரை இசை பாடல்கள் இன்றும் நம் நினைவுகளில் பசுமையாக. ஒரு பாடல் ஒலிக்கும் பொழுது பழைய வீடு, பழைய தெரு, பழைய காதல், பழைய நினைவுகள் என நம்மையும் அறியாமல் ஒரு காலத்துக்கே அழைத்து செல்லும் அழியாத கருப்பு வெள்ளை காலத்து திரை இசை பாடல்கள் நேயர்களின் விருப்ப பாடல்களாய் மடல் வழியாக வந்தவை. ஒலிக்கிறது மதுர கீதம் என. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்கிறது 500,000 திரைப்படத்திலிருந்து இருக்கக்கூடிய பாடல். இந்த பாடலை தன்னோட விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க கொடியாலம், புலிவலம், ஆதிமூலம், அயிலை நடராஜன், பாரப்பட்டி கருப்பையா ஆகியோர்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது.

0: உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
2: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
3: 14 August 1947 भारत के इतिहास का वो रक्त रंजित दिन जब देश का विभाजन हुआ और लाखों लोगों ने इस बंटवारे की त्रासदी से विभाजन के कारण लोगों को अपना घर, परिवार, जमीन और संपत्ति भी छोड़नी पड़ी। असहनीय पीड़ा से जूझते इन मजबूर और विस्थापित लोगों को निर्मम हिंसा का सामना करना पड़ा। वर्ष 2021 में प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने विभाजन की असहनीय पीड़ा और दुख से गुजरे लोगों को याद करने और उन्हें श्रद्धांजलि अर्पित करने हेतु विभाजन विभीषिका स्मृति दिवस की घोषणा की। आइए 14 अगस्त 2026 को बंटवारे और उस समय हुई क्रूर हिंसा के शिकार हुए लोगों को अपनी श्रद्धांजलि अर्पित करें। अपने आसपास होने वाले साइलेंट मार्च में भागीदारी करते हुए उनकी याद में 1 मिनट का मौन धारण करें।
4: ஒரு மணி 12 நிமிடம் ஆச்சு. மதுரை கீதத்தில் பழைய திரை இசை பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். நேயர்களின் விருப்பமாய் இனி பெத்தமேட்டுப்பட்டி செல்வராஜ், ரோசாலி இவங்க கேட்டிருக்காங்க ஊட்டி வரை உறவு. இந்த திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய இந்த பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் MS விஸ்வநாதன். பாடலை அழகான வரிகளால் தொடுத்திருக்கிறார் கண்ணதாசன். கேட்கலாமா?

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
6: ஆகி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸ்
7: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
8: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
9: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி
10: ஜுவல்லர்ஸ். ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
11: எளிமையான வரிகள் மனதை வருடும் மெட்டுக்கள், குரலின் இனிமை ஒவ்வொரு பாடலும் ஒரு சிறு கவிதை என இனிமையான பழைய திரை இசை பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம் மதுர கீதத்தில். இனி வரக்கூடிய பாடலை தன்னுடைய விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பிரதீபன், வித்யா, சதீஷ்குமார், தீபிகா, ஹேமித்ரா ஆகியோர். இவங்க கேட்டிருக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பலே பாண்டியா. PB ஸ்ரீனிவாஸ், ஜமுனா ராணி குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலை கேட்கலாம். வாங்க நேர்களே.

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: மதுரை கீதத்துல அடுத்த பாடலாக ஒலிக்கவிருக்கிறது வரப்பிரசாதம் திரைப்படத்திலிருந்து இருக்கக்கூடிய இந்த பாடல். KJ யேசுதாஸ், வாணி ஜெயராம் குரலில், ஆர் கோவர்தனம் அவங்களோட இசையில இந்த பாடலை தன்னோட விருப்ப பாடலாக எழுதி கேட்டிருக்காங்க திண்ணியம் ரவி, லதா ஆகியோர்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
5: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
6: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNJ மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
10: திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
11: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
12: ஒரு 1:30 ஆச்சு. நேயர்களின் விருப்ப பாடல்கள் மடல் வழியே நம்மை வந்து சேர்ந்த விருப்ப பாடல்கள்லாம் அவங்களுடைய பெயர் மற்றும் ஊரோட வாசிக்கப்பட்டு இப்போ பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கோம். மதுரை கீதத்தில் இனி வரக்கூடிய பாடல் நாணல் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்கார் வி குமார். சுரதா இந்த பாடலை எழுதியிருக்கிறார். தெற்கு சாலக்காடு சங்கர் பிரசாந்த் இந்த பாடலை தன்னோட விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 Cross தலைநகர் திருச்சி.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராம 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, யுவா, சுந்தர் கேட்டிருக்காங்க. குடும்ப தலைவன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு TM சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் KV மகாதேவன். கண்ணதாசன் இயற்றிய இந்த பாடலை கேட்கலாமா?

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
4: நமது திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நாளை முற்பகல் 11 மணிக்கு திருச்சி சாரதாஸ் வழங்கும் இலக்கியம் பேசுவோம்.
5: நல்ல குடிநீர் மக்கள் கிடைக்கல, பல நாள் மக்கள் போராடுறாங்க. ரத்னநிதி அவர் என்ன பண்றாருன்னா, கடிதம் எழுதி பாக்குறாரு, நேரா போய் சொல்றாரு, ஆனா உதவி நிதி எதுவும் வரல. உடனே அவர் வந்து வெளியே கடன் வாங்கி 2 கிணறு தோண்டி நல்ல தண்ணியை உருவாக்கி நகரத்துக்கு கொடுத்தார். இதை பாராட்டுறதுக்கு தான் நேரு அவர் வீட்டுக்கு போறாரு. அவர் வீட்டுல பெரிய விருந்து கொடுக்கிறார். அந்த விருதுல வந்து நேரு சமணம் போட்டு உட்கார்ந்து சாப்பிடுவார்.
4: விடுதலை போரில் திருச்சிராப்பள்ளி

மதுர கீதத்தின் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது அவள் தந்த உறவு திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடி இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு. எம் எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசன் இந்த பாடலை எழுதியிருக்காரு. இந்த பாடலை தன்னோட விருப்ப பாடலாக எழுதி கேட்டிருக்காங்க தாத்தா எங்கார்பேட்டை, சுமதி, கிருஷ்ணமூர்த்தி, சர்வேஷ் ஆகியோர்.

நிறைவு பெற்றது மதுரை கீதம். இன்னும் சில நொடிகளில் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திலிருந்து அஞ்சலாகக்கூடிய மாநில செய்திகளை கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாயின. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வர மீனவர்களை மீட்க வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக மக்களவை இன்று கூடியதும் நீட் விவகாரம்

0: உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக மறுதேதி குறிப்பிடப்படாமல் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அவையை ஒத்திவைத்தார். மாநிலங்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிம வளம் சட்டத்திருத்த மசோதா 2026 இன்று நிறைவேறியது. முதலீடுகளுக்கு உகந்த துறையாகவும் வளர்ந்து வரும் அரிய வகை கனிம வளங்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் சுரங்கத்துறையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டும் இந்த மசோதாவை மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இன்று அறிமுகம் செய்து வைத்தார். இம்மசோதா தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், கனிம வள மேலாண்மையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்து ஏல நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டதை எடுத்துரைத்தார். கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் கூடுதல் மின் உற்பத்தி நடைபெற்றிருப்பதாகவும் இதில் 73% நிலக்கரி சார்ந்த அனல்மின் ஆலைகளிலிருந்து கிடைக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். நிலக்கரி உற்பத்தி அதிகரித்திருப்பது நரேந்திரமோடி அரசின் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை வெளிப்படுத்துவதாகவும் அவர் கூறினார். இம்மசோதா நிறைவேறிய பின்னர் மாநிலங்களவையும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. சென்ற மாதம் 20 மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் கடந்த 25 அமர்வுகள் இடம்பெற்றுள்ளன. பொது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு, தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு, தீர்வாயங்கள் சீர்திருத்தங்கள், தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் உள்ளிட்ட சட்டத்திருத்த மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேறின. இதனிடையே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேறியுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதில் ஒரு மசோதா குறித்து மட்டுமே இரு அவைகளிலும் விவாதம் நடைபெற்றதாக தெரிவித்தார். மழைக்கால கூட்டத்தொடரை பொறுத்தவரை மக்களவையின் செயல்பாடு 19% மாநிலங்களவையின் செயல்பாடு 39% இருந்ததாக கூறினார். எதிர்க்கட்சிகளின் அமளியால் முதல் முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பொறுப்பேற்றவர்களுக்கு எந்த வாய்ப்பும் அனுபவமும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் அவர் குறை கூறினார். நாட்டின் வளமான நாட்டுப்புற கலை கலாச்சாரங்களை பாதுகாப்பதில் கலைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 2024 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், நம் நாட்டின் இசை பல்வேறு வடிவங்களை கொண்டதாகும் என்று பெருமிதம் தெரிவித்தார். இந்த விருதுகள் அனைத்தும் தேசத்தின் வளமான கலாச்சாரத்தையும் பாரம்பரிய மரபுகளையும் பிரதிபலிப்பதாகும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாயின. 67,452 கோடி ரூபாய் முதலீட்டிலான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 106,998 பேர் வேலைவாய்ப்பை பெறுவர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, தொழில் வளர்ச்சிக்கு உகந்த சூழல் தமிழகத்தில் உள்ளதாக கூறினார். வேலை தேடி இளைஞர்கள் சொந்த ஊரை விட்டு செல்லக்கூடாது என்பதே அரசின் இலக்கு என்றும் அமைச்சர் தெரிவித்தார். காவிரியில் தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக மாநிலத்தில் கன்னட அமைப்புகள் இன்று அழைப்பு விடுத்திருந்த முழு அடைப்பு போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்தார். இருப்பினும் ஒசூரில் அத்துமீறி நுழைய முயன்ற கன்னட அமைப்பினரை இரு மாநில காவல்துறையினரும் அப்புறப்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கர்நாடகாவை சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் ஓசூர் உள்ளே நுழைந்து கோஷங்களை எழுப்பிய போது இரு மாநில போலீசார் ஒன்று சேர்ந்து அவர்களை கைது செய்தனர். தமிழகத்தில் இருந்து கர்நாடகா செல்லும் பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. எனினும் அத்திப்பள்ளிக்கு முன்பாக பொதுமக்கள் கீழே இறக்கிவிடப்பட்டு அங்கிருந்து கடந்து சென்று கர்நாடக மாநில பேருந்துகளின் மூலமாக கர்நாடகா சென்று கொண்டிருக்கின்றனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் புதுதில்லியில் மூவர்ண கொடி தேசிய கொடி யாத்திரையை மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பிஜேபி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அரியலூர், திருநெல்வேலி மாவட்டங்களில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் தேசிய கொடியை ஏந்தியவாறு ஏராளமான பிஜேபி தொண்டர்கள் பங்கேற்றனர். வீடுகள் தோறும் தேசிய கொடி ஏற்றுமாறு அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்களை மீட்க

0: மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் மீனவர் மானிய கோரிக்கையின்போது சாதகமான திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றார். ஆழ்கடல் மீன்பிடி அனுமதி தொடர்பான முடிவுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக கச்சத்தீவு தலைமன்னார் இடையே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததோடு ஒரு படகையும் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சிறப்பு பிரிவினருக்கு நேரடியாகவும் பொது பிரிவினருக்கு இணைய வழியாகவும் இக்கலந்தாய்வு நடைபெறுகிறது. வரும் 19 தேதி மாலை 5 மணி வரை தகுதியான மாணவர்கள் கல்லூரிகளை தேர்வு செய்யலாம். அவை பரிசீலனை செய்யப்பட்டு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதான முடிவுகள் வரும் 21 தேதி வெளியிடப்படும். சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். சென்னை, அரியலூர், திண்டுக்கல், தூத்துக்குடி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான விளையாட்டு மேம்பாட்டுத் திட்டங்கள் கடந்த 3 மாதங்களில் தொடங்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. ராமநாதபுரம், சேலம், கடலூர் மாவட்டங்களில் 38 கோடியே 24 லட்சம் ரூபாய் மதிப்பில் இதுபோன்ற ஓடுதள பணிகள் நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இம்முகாமில் 1000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளது. இம்முகாமில் தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு 1000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வினை நடத்தவுள்ளனர். பட்டதாரிகள், டிப்ளமா, ஐடிஐ 12 மற்றும் 10 படித்தவர்கள் தேர்ந்தெடுக்க உள்ளனர். 18 முதல் 35 வயது வரை உள்ளவர்கள் தங்களுடைய கல்வி சான்றுகளுடன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நேரில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காஞ்சிபுரத்திலிருந்து பி.ஆர். சிவகுமார்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தை குப்பையில்லா மாவட்டமாக மாற்றும் வகையில் தூய்மைப் பணிகளை ஆட்சித்தலைவர் திருமதி சரணி ஆரி தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற 32 தேசிய மாங்கனி கண்காட்சியில் சிறந்த மாங்கனிகளாக மல்கோபா பங்கனப்பள்ளி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பரிசுகளை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் விவசாயிகளுக்கு வழங்கினார். மயிலாடுதுறை சீர்காழி அருள்மிகு சட்டைநாதர் திருக்கோவில் ஆடிப்பூர உற்சவ தேரோட்டம் இன்று நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோவிலில் ஆடிப்பூர மகோற்சவத்தின் 9 நாள் விழாவை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்றது. அம்பாள், விநாயகர், சுவாமி தேரில் எழுந்தருள திரளான பக்தர்கள் வடம்பிடித்து தேரை இழுத்தனர். 4 வீதிகள் வழியாக தேர் வலம் வந்து நிலையை அடைந்தது. நாளை காலை 7 மணிக்கு தீர்த்தவாரியும், இரவு 7 மணிக்கு திருக்கல்யாண வைபவமும், தொடர்ந்து சுவாமி அம்பாள் வீதி உலாவும் நடைபெறுகிறது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவில் ஆவணி மூலத் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். மேட்டூர் அணை நீர்மட்டம் 80.31 அடியாக இன்று உயர்ந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7833 கனஅடியாக குறைந்துள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக 1500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வாங் இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. 16 ஆடவர் மற்றும் மகளிருக்கான உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாகின. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வர மீனவர்களை மீட்க வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் இப்பொழுது 1:55 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: Independence Day, Delaware Governor Matthew Meyer signed a proclamation and urged all citizens to celebrate India Day. Colombian President Abelardo de la Espriella has declared an economic emergency to enable the government to take exceptional measures for relief and reconstruction following a powerful earthquake. According to officials, the earthquake has left at least 265 people dead and 3,494 injured. President de la Espriella described the disaster as a tragedy of enormous proportions and said the government was preparing urgent measures to assist affected families, businesses and communities while speeding up reconstruction efforts. A deep depression over the northwest bay of Bengal off West Bengal and adjoining Bangladesh coasts is bringing heavy rainfall to South Bengal. A report.
1: A deep depression over the northwest bay of Bengal off the West Bengal and adjoining Bangladesh coast is bringing heavy rainfall to South Bengal. The system is currently located northwest of Canning, around 40 kilometers southeast of Kolkata and 130 kilometers east of Medinipur. Under its influence, almost all districts of South Bengal are likely to receive rain today. The Met Office has issued a red alert for extremely heavy rainfall in Bankura and West Medinipur. An orange alert for heavy to very heavy rainfall is in force in Purulia, Jhargram, East Medinipur and West Bordhoman. Other districts are under a yellow alert for scattered rainfall. Sandeep Bandashtupto, Akashvani News, Kolkata.
0: Heavy rain continues to batter Odisha under the influence of the depression over the Bay of Bengal, causing flood-like conditions in several northern districts. Rising water levels in Burabalanga, Jalaka and Kansabasa rivers have heightened concerns in Balesar and Mayurbhanj districts. The Indian Meteorological Department has forecast more rainfall over the next 24 hours. The IMD issued a red colour warning for very heavy rainfall to extremely heavy rainfall over Chhattisgarh, Gangetic, West Bengal and Odisha for the day. Heavy rainfall also expected over Himachal Pradesh, Uttarakhand, Uttar Pradesh, Konkan, Goa, Kerala, Mahe, Madhya Pradesh and parts of northeast India till tomorrow. In Canadian Open tennis, defending champion Ben Shelton will face Brandon Nakashima after both Americans advanced in straight sets to the final in Montreal this morning. The final will be played in Montreal tomorrow. American Brandon Nakashima defeated Spain's Rafael Jodar 7-6, 6-4 in the men's single semifinals at Montreal this morning to reach the Canadian Open final. And now, before we end the bulletin, the headlines once again. Both houses of parliament adjourned sine die with passage of 12 bills during monsoon session. Lok Sabha registers only 19% productivity amid opposition uproar. Parliament passes Mines and Minerals Development and Regulation Amendment Bill 2026 to make mining sector more efficient. President Draupadi Murmu confers Sangeet Natak Academy fellowships and awards to over 100 artists. Several U.S. states issue special proclamations to commemorate August 15 as India Day for celebrating independence. Colombia declares an economic emergency to take measures for relief efforts following powerful earthquake. And in Canadian Open tennis, defending champion Ben Shelton to take on compatriot Brandon Nakashima in men's singles final at Montreal. With that, we end the midday news.
2: இதற்று ஜிஎஃப்எம் ரெயின்போ 102.1. இன்னைக்கு வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில மரவள்ளி சாகுபடியாளர்களுக்கு பெரும் சவாலா இருக்கக்கூடிய மரவள்ளி பயிரை தாக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள் என்னென்ன, அவற்றை கட்டுப்படுத்தும் மேலாண்மை முறைகளை பகிர்ந்துக்க இருக்காங்க சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்கள்.
3: உழவு பெருமக்களுக்கு வணக்கம். மரவள்ளி அப்படின்ற பயிரை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் ஓரளவுக்கு நம்பி ஒரு விலை வந்து கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழலில் அதை தொடர்ச்சியாக செய்கிறாங்க. மானாவாரி பகுதியில் விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு பயிராக இருக்குது. அந்த மரவள்ளியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய பூச்சி தொந்தரவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், அதை எப்படி மேலாண்மை செய்யலாம், நம்ம கரணை வாங்கிட்டு வரும்போது அதில் சில விஷயங்கள் நம்ம கவனிக்கணுமா, கரணை மூலமாக ஏதாவது பாதிப்புகள் இருக்கா, கரணையில் ஏதாவது நமக்கு தொத்து மாதிரி இருக்குமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள்.

0: நமக்கு இருக்கும். அது எல்லாத்தையும் சொல்றதுக்கு தான் நம்ம கூட இப்ப சேலம் ஏத்தாப்பூர்ல இருக்கிற மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தோட இணைப்பேரசிரியர் முனைவர் ஜெயபிரபாவதி வந்து இருக்கிறாங்க. மேம் வணக்கங்க. மேம்
1: வணக்கம் சார்.
0: மரவள்ளியை பொறுத்த வரைக்கும் மேம், பொதுவாக அவங்க வந்து இந்த ரகத்தேர்வு செய்யறது எந்த அளவுக்கு அவசியமானது, கரணம் வாங்கிட்டு வரும்பொழுது என்னென்ன விஷயங்கள்ல கவனம் வச்சுக்கிறது நல்லதுங்க மேம்? ஏன்னா அது மூலமா ஏதாவது பூச்சி தொந்தரவு வருமா?
1: அதாவதுங்க சார், மரவள்ளியில வந்து ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு

0: ஒன்று வரும். ஒய்டிபி ரெண்டு ரகத்துல வந்து அதுக்கு எதிர்ப்பு தன்மை இருக்கு. அதனால நீங்க வந்து நடவு செய்யறதுக்கு முன்பே வந்து ஒய்டிபி ரெண்டு ரகத்தை தேர்வு செய்து பயிரிடுறதுனால உங்களுக்கு அந்த நோய் தாக்குதல இருந்து தவிர்க்கலாம்.
1: சரி, கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல மரவள்ளியை பொறுத்த வரைக்கும் அதிகமான பாதிப்பு இருக்கிறதுனா என்ன மாதிரியான பூச்சி தொந்தரவு அதிகமா இருக்கு?
0: அதிகமான பாதிப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா மரவள்ளியிலேயே ஒரு மாவு பூச்சியோட வகைகள் தாக்குதல் அதிகமா ஏற்படுத்துது. அதாவது ஒரு 2011-12 அந்த வருடங்கள்ல பாத்தீங்கன்னா பப்பாளி மாவு பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவு பூச்சி வந்து தாக்குதல் ஏற்படுத்தி நிறைய சேதங்கள் இருந்தது, மகசூல் பாதிக்கப்படுற அளவுக்கு வந்து சேதம் ஏற்படுத்தினது. அதை கட்டுப்படுத்துவதற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து, அதுவும் முக்கியமா மரவள்ளி மற்றும் ஆவணக்கு ஆராய்ச்சி நிலையம் ஏத்தாப்பூர்ல இருந்து அசரோபாகஸ் பப்பாயே அப்படின்ற ஒட்டுண்ணிய வந்து அங்க மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி நிலையங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்க இருக்குதோ அங்க எல்லாமே வந்து அந்த அசரோபாகஸ் பப்பாயே அப்படின்ற ஒரு ஒட்டுண்ணிய வந்து உற்பத்தி செய்து வெளியிட்டதுனால இப்ப வந்து அந்த பப்பாளி மாவு பூச்சியோட தாக்குதல் ஃபுல்லாவே குறைஞ்சிருச்சுங்க, அறவே குறைந்து விட்டது. இப்ப பாத்தீங்கன்னா கடந்த 2 வருடத்துல இந்த மரவள்ளி மாவு பூச்சி, அந்த பூச்சி வந்து இந்த மரவள்ளியை மட்டும்தான் தாக்குதல் ஏற்படுத்தும். ஆனா பப்பாளி மாவு பூச்சி வந்து பப்பாளி மற்ற தோட்டக்கலை பயிர்கள் எல்லாம் தாக்கக்கூடியது. இந்த மரவள்ளி மாவு பூச்சியை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் ஏத்தாப்பூர்ல இருந்து அனகைரஸ் லோபசி அப்படின்ற ஒட்டுண்ணி உற்பத்தி பண்ணி விவசாயிகள் இடத்துல வந்து இலவசமா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா விவசாயிகள் வந்து அதனோட தாக்குதல் எப்படி இருக்கும்னா அந்த நுனி பகுதியில வந்து இலைகளை வந்து கூட்டம் கூட்டமாக இருந்து கொண்டு அந்த மரவள்ளி மாவு பூச்சி வந்து தாக்குதல் ஏற்படுத்துறதுனால அதை சாறை உறிஞ்சி சாப்பிடறதுனால அந்த நுனி பகுதி வந்து சுருண்டு வளைந்து அப்படியே நெளிஞ்சு இருக்கும். அதுவும் இல்லாம அது வந்து முடிக்கொத்து மாதிரி ஒரு தோற்றங்கள்லாம் தெரியும். இந்த மாதிரி தாக்குதல் இருந்ததுன்னா அது வந்து மரவள்ளி மாவு பூச்சியோட தாக்குதல் தான். இந்த மாதிரி உங்க மரவள்ளி பயிரிட்டு இருக்கிற தோட்டத்துல வந்து நிறைய இருந்ததுன்னா அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை வந்து சேகரிச்சு ஒரு சின்ன டப்பால போட்டு நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க வந்து ஏத்தாப்பூர்ல வந்து உங்களுக்கு இலவசமா அனகைரஸ் லோபசி அப்படின்ற ஒட்டுண்ணிய வந்து உற்பத்தி செய்து கொடுத்துட்டு இருக்கோம். இதுவரைக்குமே வந்து பல லட்சக்கணக்கான ஒட்டுண்ணிகளை வந்து நம்ம எல்லாருக்கும் இதுவரைக்கும் கொடுத்துருக்கோம்.
1: இப்ப அந்த ஒட்டுண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அதோட பாதிப்பு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு இருக்கு, அதுல நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய மாற்றங்கள்லாம் என்னென்னவா இருக்கு?
0: மரவள்ளி மாவு பூச்சியோட தாக்குதல் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்குங்க. அதாவது 60-80% வந்து தாக்குதல் குறைஞ்சிருக்குங்க. அது வந்து நம்ம விவசாயிகளோட வயல்வெளியில போய் பாக்குறப்ப நல்லாவே தெரியுது. சில இடங்கள்ல வந்து நம்ம வெளியிலன்னா கூட அந்த இடத்துல கூட நம்ம சேகரிச்சு பாக்குறப்போ அதுல ஒட்டுண்ணி இருக்கிறது.
1: இப்ப இது இல்லாம இந்த மாவு பூச்சினால வரக்கூடிய தொந்தரவுகள், வெள்ளையினால வரக்கூடிய தொந்தரவுகள் இதெல்லாம் சொன்னீங்க, இதை தாண்டி வேற என்னென்ன பாதிப்புகள் இதுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு?
0: அதாவது மகசூலை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பேன், அதாவது அதிக வெப்பநிலை, தட்பவெப்ப சூழ்நிலை வந்து மாறும் பொழுது, அதாவது நம்ம மழையை எதிர்பார்த்துட்டு இருப்போம், மழை பெஞ்சிருக்காது, மழை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா சில நேரம் பெஞ்சிட்டு போயிருக்கும். அதே மாதிரி நம்ம தண்ணி வந்து தோட்டத்துல சரியா விடலனாலும் பயிர்ல தட்பவெப்ப சூழ்நிலை வந்து அதிகமா வறண்டு காணப்படுறப்பையும் செம்பேனோட தாக்குதல் வந்து உங்களுக்கு அதிகமா தெரியும். அதனோட தாக்குதலோட அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா இலைகள் ஆரம்ப நிலையில வந்து அந்த பச்சையா பசுமையா இருக்கிற இடத்துல அப்படியே பவுடர் வந்து தட்டி விட்ட மாதிரி இருக்கும், புள்ளி புள்ளியா அதனோட தாக்குதல் வந்து சாற்றை உறிஞ்சி அந்த கூட்டம் கூட்டமாக அந்த செம்பேன்லாம் சாப்பிடறதுனால அந்த இலைகள் பாத்தீங்கன்னா அப்படியே புள்ளி புள்ளியா தெரியும். அதுக்கப்புறம் தீவிர தாக்குதல் ஆகிறப்ப என்ன ஆகும்னா இலைகள்ல இருக்கிற பச்சையெல்லாம் சுரண்டப்படுறதுனால வெளிரி போயிடும், அப்புறம் இலை வந்து
1: தவிர்க்கலாம்.
0: கண்டிப்பாங்க, கரணை நேர்த்தி வந்து கண்டிப்பா செய்யணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து டைமெத்தையேட் அப்படின்ற பூச்சிக்கொல்லி மருந்துல வந்து நம்ம நடுறதுக்கு முன்னாடி அந்த விதை கரணைகள் நம்ம வெட்டி வச்சிருப்போம் இல்லைங்களா, அதை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 2 மில்லி கலந்து ஒரு 10 நிமிடம் வந்து ஊற வச்சுட்டு நம்ம வந்து தெளிக்கிறதுனால இந்த மாவு பூச்சி, அப்புறம் வெள்ளை ஈக்கள், சார் உறிஞ்சும் பூச்சி, முதல் 30-40 நாட்கள் பூச்சியில இருந்து மரவள்ளி பயிரை வந்து பாதுகாக்கலாம்.
1: சரி, இப்ப நீங்க சொன்ன இந்த முறைகளை தாண்டி ஒருங்கிணைந்த முறையில செய்யலாம் அப்படின்னா ஒருங்கிணைந்த முறைக்கான நடைமுறைகள் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சாங்கன்னா இதை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வச்சுக்கலாம்?
0: ஒருங்கிணைந்த முறைகள்னா நம்ம வந்து அனைவருக்கும்

0: தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து கோடை உழவு நல்லா பண்ணணும். அது மாத்திரம் இல்ல, நம்ம வந்து ஏற்கனவே மரவள்ளி பயிரிட்டு இருந்தோம்னா அந்த விதைக்குச்சியை வந்து எடுத்து வைக்கிறப்போ அதுல எதுவும் மரவள்ளி மாவு பூச்சியோ இல்லது வெள்ளை ஈக்களோ இல்லாத மாதிரி கரணைகளை வந்து நம்ம தேர்வு செய்து எடுத்து வச்சிருக்கணும். அப்படி நம்ம தேர்வு செய்து எடுத்து வச்சிருந்ததுல வந்து டைமெத்தையேட் பூச்சிக்கொல்லி மருந்துல ஒரு 10 நிமிடம் விதைக்கரணையை நேர்த்தி செய்வதற்காக ஊற வைத்துட்டு நம்ம நடலாம். அதுக்கப்புறம் சரியான விதைக்கரணை அதாவது ரகம் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல YTP 2 ரகம் மிக அருமையான ரகம். ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையிலிருந்து வெளியிட்ட YTP 2 ரகம் வந்து நம்ம நடுறதுனால மஞ்சள் தேமல் நோயில இருந்து காப்பாற்றலாம். அது மாத்திரம் இல்ல, இந்த வெள்ளை ஈயை தவிர சுருள் வெள்ளை ஈக்களும் வரலாம். அப்புறம் சுருள் வெள்ளை ஈக்கள் வர்றப்ப சுற்றிலும் பாத்தீங்கன்னா மஞ்சள் நிற ஒட்டு பொறி வைக்கலாம். தாக்குதல் வந்து அதிகமாகறப்ப ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து வந்து தெளிக்கலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துறதுக்காக இமிடாக்ளோப்ரிட் வந்து 17.8 SL 1 லிட்டர் தண்ணியில 1 மில்லி அல்லது தயாமீதாக்சம் 25 WG அது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 0.2 கிராம் நம்ம கலந்து தெளிக்கிறப்ப இந்த வெள்ளை ஈக்கள் சாறு உறிஞ்சும் பூச்சிகளையும் நம்ம கட்டுப்படுத்தலாம்.
1: சரிங்க, குறிப்பா நம்ம சேலமா இருக்கட்டும், நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர் இந்த பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் மானாவாரியா செய்யறாங்களோ அங்கெல்லாம் மரவள்ளியை வந்து நிறைய பேர் செய்யறாங்க. கொல்லிமலை, அடிவாரம் இது மாதிரி நிறைய பகுதிகளில் மரவள்ளி போடுறாங்க. நீங்க சொன்னப்பல இந்த குறிப்பா மாவு பூச்சி இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிய சவாலாக தான் இருக்குது. அதில் இந்த ஒட்டுண்ணிகள் வந்து பெரும் பங்கு வகிக்குது. நீங்கள் சொல்கிறப்ப இந்த ஒட்டுண்ணிகள்லாம் தேவைன்னா அவங்க என்ன செய்யலாங்க மேம்? இப்போ ஒட்டுண்ணிகளை வந்து அவங்க வாங்குறாங்க அப்படின்னா அதையே அவங்க தொடர்ச்சியாக பயன்படுத்த முடியுமா, இல்லை ஒவ்வொரு வாட்டியும் வாங்கி தான் திருப்பி திருப்பி பயன்படுத்துகிற மாதிரி இருக்குமா?
0: இந்த ஒட்டுண்ணியை வந்து ஒரு தரம் நீங்க வயல்ல விட்டுட்டீங்கனாவே இந்த ஒட்டுண்ணிகள் வந்து தானாகவே பழுகி பெருகக்கூடிய தன்மை உடையது. அதனால நீங்க ஒரு தரமே வந்து இந்த மரவள்ளி மாவு பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக வயல்ல வெளியிட்டுட்டீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு போதுமானது. அது மாத்திரம் இல்லை, மற்ற ஏதாவது வெள்ளை ஈக்களையோ கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து வந்து உபயோகிக்க கூடாது. அதாவது இந்த ஒட்டுண்ணியை வெளியிடுறதுக்கு முன்னாடி ஒரு 15 நாள், பின்னாடி ஒரு 15 நாள் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து வந்து நம்ம உபயோகிக்கிறத வந்து நம்ம தவிர்க்கணும்.
1: ரசாயன பூச்சிக்கொல்லிகள் அந்த சமயத்துல பயன்படுத்த கூடாது. முதல்ல ஒரு 15 நாள், அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் யூஸ் பண்ண கூடாது. இப்ப நீங்க சொன்னதை தாண்டி வேற ஏதாவது பூச்சி தாக்குதல்கள் ஏதாவது இந்த மரவள்ளியில இருக்கிறது?
0: நம்ம மரவள்ளியில வந்து இலைகளை வந்து கடித்து சாப்பிடக்கூடிய பூச்சிகள் எதுவும் இல்ல. இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் தான். செம்மேனை கட்டுப்படுத்துறதுக்காக மட்டும் நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்து வந்து நம்ம தெளிச்சாகணுங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா ப்ரொப்பார்கைட் அப்படின்ற ஒரு சிலந்தி பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக மருந்து இருக்கு. அது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி கலந்துக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபெனசா குவீன் அப்படின்ற செம்பேனை கொல்லக்கூடிய ஒரு மருந்து, அது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி கலந்து நம்ம தெளிக்கிறதுனால இந்த செம்பேன் தாக்குதல்ல இருந்து மரவள்ளி பயிரை வந்து நம்ம காப்பாற்றலாம்.
1: சரி, இப்ப இது தொடர்பாக விவசாய பெருமக்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா எப்படி உங்களை தொடர்பு கொண்டு கேட்கலாம்?
0: மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் ஏத்தாப்பூர தொடர்பு கொண்டு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா என்னுடைய அலைபேசி எண் 9894070792.
1: இன்னொரு முறை ஃபோன் நம்பர்
0: 9894070792 தொடர்பு கொண்டு நீங்க சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க சார்.
2: மரவள்ளி சாகுபடி செய்யற விவசாயிங்க ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளா மாவு பூச்சி தாக்குதலை தவிர்க்க நோயற்ற நடவு பொருட்களை தேர்ந்தெடுக்கணும். ஏக்கருக்கு மஞ்சள் வண்ண ஒட்டுப்பொறிகளை அமைக்கலாம். பாதிக்கப்பட்ட செடி தண்டுகளை அகற்றி அழிக்கணும். தழைச்சத்து உரங்களை அளவோட பயன்படுத்தணும். அதிகப்படியான நீர் பாய்ச்சறதையும் தவிர்க்கலாம். உயிரியல் முறைகள் மூலமா கட்டுப்படுத்தணும்னு விரும்புறவங்க வேப்ப எண்ணெய் 3% அல்லது மீன் எண்ணெய் கொழுப்பு சோப்பு 25 கிராம் 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்கலாம். வேப்ப எண்ணெய் பயன்படுத்தும் போது ஒட்டு திரவம் சேர்த்து பயன்படுத்தணும். பூச்சி தாக்குதல் அதிகமாகும் போது தேவைப்பட்ட பரிந்துரைக்கப்பட்ட வேதி பூச்சிக்கொல்லிகளை முறையா வழிகாட்டுதலோட பயன்படுத்தி மரவள்ளி பயிரை பூச்சி தாக்குதல் இருந்து பாதுகாத்து அதிகமான மகசூலை எடுக்கலாம். இதுவரைக்கும் மரவள்ளி சாகுபடியாளர்களுக்கு பெரும் சவாலா இருக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகளையும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகளையும் பகிர்ந்துகிட்டாங்க சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் S. ஜெயபிரபாவதி அவர்கள்.

0: என்ன மாப்பிள்ள, யோசனை பலமா இருக்கு.
1: வாமாமா, என்ன எல்லாம் எதிர்காலத்தை பத்திட்டேன்.
0: உனக்கு என்ன ஐயா, நிலபலத்தோட வசதியா தானே இருக்கிற?
1: வாஸ்தவம் தான், நிலம் இருக்கு, நல்ல சிறுதானிய விளைச்சலும் இருக்கு, ஆனா லாபம் இல்லையா?
0: இதுதானா மாப்பிள்ள?
1: என்ன சாதாரணமா சொல்லிட்டோமா?
0: ஆதார் அட்டை இருக்கா?
1: இருக்கு.
0: குடும்ப அட்டை
1: இருக்கு.
0: பான் கார்டு, பேங்க் அக்கவுண்ட்
1: இருக்கு. இருக்குமாமா.
0: அப்ப கவலைய விடு, ஒரு மில்லு ஆரம்பிச்சு சிறுதானியத்தை எல்லாம் மதிப்பு கூட்டி வித்து லாபம் பாத்துடலாம்.
1: ரொம்ப ஏத்தமாமா உனக்கு, காசுக்கு எங்க போவேன்?
0: மாப்பிள்ள, பிரதான் மந்திரி உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்கள் முறைப்படுத்தும் திட்டம், இத பத்தி உனக்கு தெரியுமா?
1: தெரியாதே.
0: சொல்றேன் கேளு. 18 வயசு முடிஞ்சிருந்தா போதும், தொழில நீ தொடங்கலாம். 35% மூலதன மானியம் உண்டு இந்த திட்டத்துல. ஆணு பொண்ணு சாதி மதம் கிராம நகரம் எந்த பாகுபாடும் கிடையாது.
1: ஏமாமா, இதுக்கு வருமான வரம்பு எது உண்டா?
0: வருமான கல்வி தகுதி நிர்ணயமே இல்ல மாப்பிள.
1: சரி, அப்படி என்னென்ன தொழில்லாம் தொடங்கலாம்?
0: அப்படி கேளு. சின்ன அரிசியால மாவு மில்லு, எண்ணெய் ஆற்ற செக்கு, சிறுதானியம் முந்திரியில மதிப்பு கூட்டுற பொருள், பேக்கரி.
1: அட என்ன மாமா அடிக்கிட்டே போற?
0: இந்த இன்னும் தொடுக்கிறேன், இதையும் கேளு. சத்து மாவு, மசாலா, கால்நட கோழி தீவனம், மத்த உணவுப் பொருட்கள் தயாரிக்கிற தொழில்கள், இதுல நீ எதை வேணாலும் தொடங்கலாம்.
1: அடேங்க அப்பா, பிரதான் மந்திரி உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்கள் முறைப்படுத்தும் திட்டத்துல இவ்வளவு நன்மைகளா?
0: ஆமா மாப்பிள, அந்தந்த மாவட்ட வள அலுவலர்களை தொடர்பு கொண்டா எல்லா விவரமும் கிடைக்கும். என்ன மாப்பிள, இவ்வளவு செய்தி சொல்லியிருக்க, ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு போக கூடாதா?
1: வேலையை பாருமாமா, போய் ஆக வேண்டிய காரியத்தை பாக்குறேன்.

இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் ஜெயலட்சுமி குழுவினரின் கும்மி பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இவர்கள் தன்னுடைய முதல் வணக்கத்தை குறுங்குளத்து மாரியம்மனுக்கு உரித்தாக்குகின்றனர்.

கதையை கேட்டால் இலைகளை உதிர்க்கும், கண்ணீர் வரும், கிணறாக ஓடும் எனவும், ஊரில் உள்ள அனைத்து பொருள்களையும் இவர்களின் நிலைக்கு சாட்சியாக வைத்து தங்கள் நிலையை நமக்கு எடுத்து கூறுகின்றனர் இந்த குழுவினர்.

எலுமிச்சை, இஞ்சி, மஞ்சள், மாதுளம், ரோஜா, மல்லிகை என அனைத்து செடிகளையும் நட்ட போதும் இவர்களின் காத்திருப்பு நிலை மாறவில்லை என்கிறது இந்த பாடல்.

சந்தனம், குங்குமம், கற்பூரம் இவை மூன்றும் மாரியம்மனின் வழிபாட்டுக்கு உகந்தவை. காவிரியின் கொள்ளிடக்கரையில் அமர்ந்த போதும் எங்களை நீ ஒருமுறை கருணை கொண்டு பார்த்தால் எங்கள் நிலை மாறும் என்கின்றனர் இந்த குழுவினர்.

திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சிகள் ஜெயலட்சுமி குழுவினரின் கும்மி பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள்.

0: இணைந்திருக்கிறோம் TRUCHEFM ரெயின்போ 102.1 நிலையத்தில் நேரம் 3 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம் திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக மக்களவை இன்று கூடியதும் நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக மறு தேதி குறிப்பிடப்படாமல் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அவையை ஒத்திவைத்தார். மாநிலங்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிம வள சட்டத்திருத்த மசோதா 2026 இன்று நிறைவேறியது. இந்த மசோதா நிறைவேறிய பின்னர் மாநிலங்களவையும் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் புதுதில்லியில் மூவர்ண கொடி தேசிய கொடி யாத்திரையை மத்திய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் நாயுடு திறந்து வைத்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பிஜேபி சார்பில் வீடுகள் தோறும் தேசிய கொடியேற்ற வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாகின. 67,452 கோடி ரூபாய் முதலீட்டிலான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 106,998 பேர் வேலைவாய்ப்பு பெறுவர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, தொழில் வளர்ச்சிக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக கூறினார். வேலை தேடி இளைஞர்கள் சொந்த ஊரை விட்டு செல்லக்கூடாது என்பதே அரசின் இலக்கு என்றும் அவர் தெரிவித்தார். காவிரியில் தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக மாநிலத்தில் கன்னட அமைப்புகள் இன்று அழைப்பு விடுத்திருந்த முழு அடைப்பு போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். இருப்பினும் ஒசூரில் அத்துமீறி நுழைய முயன்ற கன்னட அமைப்பினரை இரு மாநில காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவில் ஆவணி மூலத் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். 16வது ஆடவர் மற்றும் மகளிருக்கான உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டிகள் பெல்ஜியம் மற்றும் நெதர்லாண்ட்ஸில் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. நாளை மறுநாள் ஆம்ஸ்டர்டாமில் இந்திய அணி வேல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. மகளிர் பிரிவில் இந்தியா சீனாவுடன் வரும் ஞாயிற்றுக்கிழமை மோதுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

₹1500 ஆர்டரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு ₹1500 ஆர்டரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இசை தூரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு

மணி 4 நிமிஷத்துக்கு இணைஞ்சிருக்கீங்க. இந்த திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் எல்லாரும் கலைப்பா இருக்கீங்களா? டோன்ட் வரி, உங்களை உற்சாகப்படுத்ததான் எங்களோட நிகழ்ச்சிகள். எப்பவுமே ஹாப்பியா இருக்க எங்களோட இணைந்திருங்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இங்க எல்லாமே நன்று. இன்னைக்கும் இசைத்தூரல் நிகழ்ச்சியில உங்களுக்காக மின்னஞ்சல் விமர்சனங்கள், அதோட அருமையான பாடல்கள் காத்துக்கிட்டே இருக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிறைய விஷயங்கள் பேசலாம் இந்த அருமையான பாடலுக்கு அப்புறம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
5: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
6: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் college counseling code 2610.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம். 1000 ஆண்டுகளானாலும் அழகு தேவதையாய் மாறாத சுதை சிற்பமாய், 8 திருக்கரங்களோடும் 2 திருமுகங்களோடும் அருள் தரும் ஏகௌரி அம்மன் தரிசனம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1
1: நாளை காலை 8 மணிக்கு
0: தஞ்சாவூர் வள்ளத்திலிருந்து. இந்நிகழ்ச்சியில் இணைகிறார்கள்
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
0: மின்னஞ்சல் விமர்சனங்கள் பார்க்க போறோம். அந்த வகையில யாரோட மின்னஞ்சல் பார்க்க போறோம்னா, பவுலின் மைக்கேல் துவாக்குடியிலிருந்து அமைச்சிருக்காங்க. வணக்கம், நேற்று மாலை தமிழோடு ஓடி விளையாடு கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா, எளியன உன்னை இகழ்ந்து பேசியதை தடுக்க புலி என செயல் செய்ய புறப்படு வெளியில். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கவிதையை கௌதமன் அவர்கள் சொன்னது சிறப்பு. வண்ண கோலங்கள் அருமை, பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, நேற்று மங்கையர் உலகம் பகுதியில் அறிவிப்பாளர் முதல் சம்பளம் என்ற தலைப்பில் தோழிகளுடன் உரையாடினார். மாத்தூர் காதிர் பிவி இக்பால், திருவையார் ராஜேஸ்வரி நேரலையில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தனர். நிகழ்ச்சி சிறப்பு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை கீதம் நக்கீரன் அழகாக தொகுத்து வழங்கினார். என் விருப்ப பாடலை எட்டுத்திக்கும் ஒழிக்க விட்ட பண்பலைக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள் நக்கீரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மி குமரன் நகர்லேருந்து.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை தூரல்.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட்

எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது இசை தூரல் நிகழ்ச்சியோட உங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
1: திருச்சி எஃப்எஸ்எம் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் எஃப்எஸ்எம் அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
0: மணி 24 நிமிஷத்துக்கு நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க. இது இசை தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சியில நேயர்களோட மின்னஞ்சல் விமர்சனங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்ததா, நேற்று இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் அரவிந்த்குமார் அவர்கள், உறவுகளோடு கூடியிருத்தல் என்ற தலைப்பில் அன்பின் மகிமையை அழகான கதை மூலம் வழங்கியது சிறப்பு. வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் புகைப்படங்கள் நினைவுகளின் சேமிப்பா அல்லது சமூக ஊடகங்களில் விளம்பரத்திற்காகவா, அதுவா இதுவா நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. உழவர் உலகம் இயற்கையோடு இணைவோம் நிகழ்ச்சியில் பெரம்பலூர் லாடபுரம் எஸ் ராஜ்குமார் அவர்கள், மண்வளம் பெருக பூனைக்காளி விதை பற்றிய தகவல்கள் புதிதாக இருந்தது. விவசாயி வியாபாரியாக மாற வேண்டும் என்று கூறியது அருமை, பாராட்டுக்கள். வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்கொண்டையம்பேட்டை திருவானைக்கோவில்லிருந்து அமைச்சிருக்காங்க. அடுத்த மின்னஞ்சல், நேற்று பொன்மாலை நிகழ்ச்சியில் கவிதைகளும் பாடல்களும் அருமை. இரவு இசை இனிமையில் நேற்று ஒரு இசைஞானி இளையராஜா பாடிய ஏதாவது ஒரு பாடல் வழங்க கேட்டார். அறிவிப்பாளர் வழங்கிய பாடல் மெட்டி ஒளி காற்றோடு என் நெஞ்சை தாளாட்ட. எனக்கு மிகவும் பிடித்த பாடல், என் பிளேலிஸ்டில் முதல் பாடல். நம்ம என்னதான் பலவித மியூசிக் ஆப்களில் நமக்கு பிடித்த பாடல்களை எந்த நேரத்தில் வேணுமானாலும் கேட்கிற வசதி இருந்தாலும், இப்படி எதிர்பாரா நேரத்தில் நமக்கு பிடித்த பாடலை கேட்கும் சில நிமிடங்கள் நம்மை மகிழ்ச்சியிலும் அமைதியிலும் இருக்க வைக்கும் அருமையான தருணம். இது போன்ற சிறு சிறு மகிழ்ச்சியான தருணங்களை இக்கால வேகமான வாழ்க்கை முறையை சமாளிக்க உதவுகின்றன. அறிவிப்பாளருக்கும் வானொலிக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு நிறைமதி பெரம்பலூர்லேருந்து அமைச்சிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இங்க எல்லாமே நன்று.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் வழங்கிய இசை தூரல்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
3: वंदे मातरम प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
4: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

மோனமணி 31 நிமிஷத்துக்கு நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சியில நேயர்களின் மின்னஞ்சல் விமர்சனங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்ததா யார் அமைச்சிருக்க விமர்சனம் பார்த்தோம்னா, தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி அமைச்சிருக்காங்க. நேற்றைய தின நிகழ்ச்சியை பாராட்டி அமைச்சிருக்காங்க. காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் அதுவா இதுவா நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் பாடல்கள் இனிமை. 11 மணிக்கு உங்களோடு நாக நிகழ்ச்சியில் நேயர்களின் நேரலை பாடல்கள் அருமையாக இருந்தது. 1 மணிக்கு மதுரை கீதம் நிகழ்ச்சியில் நேயர்களின் கடித பாடல்கள் இனிமையாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளர் நக்கீரன் அவர்களுக்கு பாராட்டுக்கள், பண்பலைக்கு நன்றிகள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதியம் 3 மணிக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சியில் தகவல்கள் சிறப்பாக இருந்தது. நேயர்களின் வண்ண மடல் அழகாக வாசித்த அனுஷா அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவா.

0: ஆகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
0: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
4: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: மூணு மணி 40 நிமிஷத்துக்கு நேர்கள் நினைச்சிருக்கீங்க. திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சியில நேயர்களோட மின்னஞ்சல் விமர்சனங்கள் பார்த்துட்டு இருக்கோம். தஞ்சாவூர் லக்ஷ்மி நேற்றைய தினம் நிகழ்ச்சிகளை பாராட்டி அமைச்சிருக்காங்க. பொன்மாலை நிகழ்ச்சியில் கவிதையும் இடைக்கால பாடல்களும் தேனும் திணையும் கலந்தால் எப்படி இருக்கும், அப்படி இனிமையாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய சுரேஷ் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் திருச்சி வானொலிக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்று காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் கண் மருத்துவர் நிபுணர் டாக்டர் எஸ் சிவ விக்னேஷ் ஐயா அவர்கள் நிறைய பயனுள்ள தகவல்களை கூறியது சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை நேர்காணல் செய்த முருகானந்தம் தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை. இருபட பாடல்களாக இளமை ஊஞ்சலாடுகிறது, பகலில் ஒரு இரவு, 2 படங்களில் பாடல்கள் இனிமையோ இனிமை. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய ஓவிய அறிவிப்பாளர் பண்பலைக்கும் நன்றிகள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சி FM ரெயின்போ 102.1. இங்க எல்லாமே நன்று.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள்.

0: பிரச்சனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி. July 17 முதல் August 17 வரை பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைந்திருப்பது இசை தூரல் நிகழ்ச்சியோட. இசை தூரல் நிகழ்ச்சியில நேயர்களோட மின்னஞ்சல் விமர்சனங்கள் வரிசையா பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில அடுத்ததா யாரு எங்கிருந்து அமைச்சிருக்காங்கன்னா, தவமலர் செல்வராஜ் ராஜமாணிக்கம் பொன்மலைப்பட்டியிலிருந்து அமைச்சிருக்காங்க. இன்று காலை வலம் வந்த இருபட பாடல்களில் பகலில் ஓர் இரவு படப்பாடல்களை அரைக்கால் சட்டையுடன் மஞ்சள் பையில் புத்தகத்தை சுமந்து கொண்டு மலைப்பாதை வழியில் பள்ளிக்கு செல்லும் வழியில் ஆங்காங்கே இருக்கும் வீடுகளில் கேட்டு ரசித்ததையும், இளமை ஊஞ்சலாடுகிறது படத்தின் பாடல்கள் முழுக்கால் சட்டையணிந்து துள்ளலாக பள்ளி சென்ற நினைவுகளையும் மலரும் நினைவுகளாக தந்து சென்றது. நன்றி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரம்பலூர்லேருந்து தேவி நிதியரசன் 13 இன்று காலை 8:50 இன்று ஒரு தகவல் கேட்டாதான் எனக்கு வேலையே புரியும். 9 வசந்த் அழைப்பில் கண் மருத்துவர் கண்களை பற்றி அழகாக சொன்னார். அவருடன் உரையாடிய அறிவிப்பாளருக்கும் கண் மருத்துவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 போடு ஆட்டம் போடு நல்ல பாடல்கள். 10:10 இருபட பாடல்கள் சூப்பர். 11 உங்களுடன் நாங்கள் எங்களுடன் நீங்க நல்ல பாடல் கேட்ட அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல் கொடுத்த அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 மங்கையர் உலகம் நிகழ்ச்சி மிகச்சிறப்பு. 1 மதுரை கீதம், நல்ல பாடல்கள். நிறைவோ குறைவோ சொல்லுங்கள் என்று அறிவிப்பாளர் சொல்றாங்க. எந்த குறையும் சொல்வதற்கில்லை. திருச்சி வானொலி 102.1 எப்பவுமே நம்பர் 1. குறை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லா நிகழ்ச்சிகளும் சூப்பர் அப்படின்னு சொல்லி நன்றிகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: திருச்சி சாரதாஸ் வழங்கும் ஆலய உலாவில்

0: புதுக்கோட்டை ஆலங்குடி நாமபுரீஸ்வரர் ஆலயத்தில்
1: 50,000 வளையல்கள் அலங்காரத்தில்
0: தர்ம சம்வர்தினி அம்பிகை கொண்டாடும் ஆடிப்பூர திருநாள் நேரலை.
2: இன்னும் கொஞ்சம் கண்கள் வேண்டும் அழகினை காண.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1
0: நாளை மாலை 5 மணிக்கு
1: மகிழ்ச்சியோடு பங்கேற்கிறார்கள்
3: எல்லோரும் விரும்பும்படி உண்மையான தள்ளுபடி சாரதா சாரி.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள் போத்தீஸ்.
5: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
6: वंदे मातरम प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम

0: अभी आप सुन रहे थे हमारा विशेष कार्यक्रम संदेश टू सोल्जर्स। ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
1: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இதுவரை சந்தேஸ் டு சோல்ஜர்ஸ் படை வீரர்களுக்கான வாழ்த்துச் செய்தி கேட்டீர்கள். டெல்லி அஞ்சலாக நேரம் மாலை 5 மணி. இனி கேட்கலாம்
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. நாட்டின் வளமான கலாச்சாரமான நாட்டுப்புற கலைகளை பாதுகாப்பதில் கலைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 2024 மற்றும் 25 ஆண்டுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், நம் நாட்டின் இசை பல்வேறு வடிவங்களை கொண்டதாகும் என்று பெருமிதம் தெரிவித்தார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா, ஜே பி நட்டா, டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் உள்ளிட்ட அமைச்சர்கள் தங்கள் இல்லங்களில் மூவர்ணக் கொடி ஏற்றி ஹர்கர் திரங்கா இயக்கத்தில் இணைத்துக் கொண்டனர். இதுகுறித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, கோடிக்கணக்கான மக்கள் மூவர்ணக் கொடியுடன் தங்களை இணைத்துக் கொண்டு ஒரே இந்தியா சிறந்த இந்தியா என்ற உணர்வை வெளிப்படுத்துவதாக கூறினார். தமிழ்நாட்டில் 107,000 பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் 67,452 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழில் தொடங்க 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. சென்னையில் நடைபெற்ற தமிழக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 4,476 கோடி ரூபாய் முதலீட்டில் 8 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மேலும் 2,676 கோடி ரூபாய் முதலீட்டில் 5 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகா

தென்காசி அருகே நமஸ்கரித்தான் பட்டியில் உள்ள தனியார் பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். மூலப்பொருட்களை கலவை செய்வதற்கான இயந்திரத்தை பொருத்தி கொண்டிருந்த போது ரசாயன கலவையின் உராய்வு காரணமாக வெடி விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த சிவகாசி தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 80.31 அடியாக இன்று உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7,833 கனஅடியாக குறைந்துள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக 1,500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வாங் இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் இந்த இணை ஜப்பான் இணையை 7-6, 6-4 என்ற செட்களில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

தொலைவானம் வரை ஒரு தொலைதூர பயணம். தொலைந்து போன உள்ளங்களை கட்டி இழுக்கும் தேவகானங்களை காற்றின் அலைவரிசையில் கேட்டு ரசிக்கலாம். இப்போது கவிதையும் கானமுமாய் பொன் மாலையில் திருச்சி FM Rainbow 102.1.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும் மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும் தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

0: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
1: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
0: அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அழிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அந்நாள் அதிடும் அதிடும்.

0: ராஜாவின் சேமிப்பில் கங்கை அமரன் வரிகளில் மலேசியா வாசுதேவன் அருண்மொழி குரல்களில் பாடல் ஒலித்தது என்னுயிர் தோழன் திரைப்படத்திலிருந்து.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: ஐயே சுந்தே ஹே பிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கி பிரசிடென்ட் ஸ்ரீ நவீன் ஜிந்தல் கா விசேஷ் சந்தேஷ்.
7: வந்தே மாத்ரம் பியாரே தேஷ்வாசியோ, ஆப் சபி கோ ஸ்வதந்திரதா திவஸ் கி ஹார்திக் சுப்காம்னாயே. ஆஜ் ஹம் அமர் ஷஹீதோ கோ நமன் கர்தே ஹே ஔர் ராஷ்ட்ர நிர்மாண் மே ஜுடே ஹர் பாரதீய கா அபிநந்தன் கர்தே ஹே. விக்ரம் 1 கி லான்ச்சிங், 5 ட்ரில்லியன் டாலர் கி அர்த்வவஸ்தா கா லட்சிய, ராஷ்டிரமண்டல் கேலோ மே 39 பதக் ஓர் டிஜிட்டல் கிராந்தி, யஹி ஹே நயே பாரத் கி பஹச்சான். பிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே ஹர் கர் திரங்கா ஹர் தின் திரங்கா அபியான் சே ஜுடே. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாத்ரம்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: 5:11. காற்றலைகளில் கவிதை தென்றுலாய் இது பொன் மாலை. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. உன்னை நினைக்காத ஒரு விடியலும் இல்லை, உன் சிரிப்பை காணாத ஒரு கனவும் இல்லை. காதல் என்பது உன்னோடு வாழும் ஆசை மட்டுமல்ல, உன்னால் உயிர் வாழும் உணர்வும் தான்.

0: கங்கை அமரன் இசையமைப்பில் வைரமுத்துவின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டீர்கள். சின்னத்தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆகஸ்ட் 5 முதல் 15 வரை.

0: மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: நமது திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நாளை முற்பகல் 11 மணிக்கு திருச்சி சாரதாஸ் வழங்கும் இலக்கியம் பேசுவோம்.
2: நல்ல குடிநீர் மக்களுக்கு கிடைக்கல, பல நாள் மக்கள் போராடுறாங்க. ரத்னநிதி அவர் என்ன பண்றாருன்னா, கடிதம் எழுதி பாக்குறாரு, நேரா போய் சொல்றாரு, ஆனா உதவி நிதி எதுவும் வரல. உடனே அவர் வந்து வெளியே கடன் வாங்கி 2 கிணறு தோண்டி நல்ல தண்ணியை உருவாக்கி நகரத்துக்கு கொடுத்தார். இதை பாராட்டுறதுக்கு தான் நேரு அவர் வீட்டுக்கு போறாரு. அவர் வீட்டுல பெரிய விருந்து கொடுக்கறாரு. அந்த விருதுல வந்து நேரு சமணம் போட்டு உட்கார்ந்து சாப்பிடுவார்.
1: விடுதலை போரில் திருச்சிராப்பள்ளி குறித்து திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இளைப்பாரமேனிய மாலை வேளையில் உங்கள் மனம் வருடிக் கொண்டிருப்பது பொன் மாலை திருச்சி FM ரெயின்போ 102.1. காதல் என்பது சொற்களில் இல்லை, உன்னை கண்ட கணத்தில் உணர்ந்தே ஒரு தேன் போன்ற உணர்வு. அது ஒரு விழிப்பார்வை, ஒரு மௌனத்தின் மென்மை.

0: ராஜாவின் இசையமைப்பில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டீர்கள். இதயம் திரைப்படத்தில் இருந்து.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
0: காற்றலைகளில் கவிதை தென்றலாய், இது பொன் மாலை. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. உன் பெயரை எண்ணும் போதெல்லாம் என் இதயம் சிரிக்க ஆரம்பிக்கிறது. அது ஒரு வார்த்தை இல்லை, அது என் உயிர் நடனமாடும் இசை.

0: திரைப்படத்திலிருந்து.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: 14 அகஸ்ட் 1947, பாரத் கே இத்திஹாஸ் கா வோ ரக்த ரஞ்சித் தின், ஜப் தேஷ் கா விபாஜன் ஹுவா और लाखों लोगों ने इस बंटवारे की त्रासदी से विभाजन के कारण लोगों को अपना घर, परिवार, जमीन और संपत्ति भी छोड़नी पड़ी। असहनीय पीड़ा से जूझते इन मजबूर और विस्थापित लोगों को निर्मम हिंसा का सामना करना पड़ा। वर्ष 2021 में प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने विभाजन की असहनीय पीड़ा और दुख से गुजरे लोगों को याद कर और उन्हें श्रद्धांजलि अर्पित करने हेतु विभाजन विभीषिका स्मृति दिवस की घोषणा की। आइए 14 अगस्त 2026 को बंटवारे और उस समय हुई क्रूर हिंसा के शिकार हुए लोगों को अपनी श्रद्धांजलि अर्पित करें। अपने आसपास होने वाले साइलेंट मार्च में भागीदारी करते हुए उनकी याद में 1 मिनट का मौन धारण।

கேட்டுப்பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஐ லவ் இந்தியா. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் பாலி, பாடியவர் எஸ் ஜானகி. நேர்களின் நினைவிற்கு இன்று மாலை 6:15 நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் உணவே மருந்து, உணவு மற்றும் ஊட்டச்சத்துத்துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷீரின் அவர்கள் தரும் நல்ல ஆலோசனைகள் கேட்டு பயன்பெறலாம். இன்றிரவு 7 மணிக்கு நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஓடி விளையாடு ரோல்பால் வீராங்கனை ஜி சுதர்ஷினி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. காற்றலைகளில் கவிதை தென்றலாய் இதுபோன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நீ பேசாமல் இருந்தாலும் பரவாயில்லை, உன் மௌனமே எனக்கொரு மென்மையான கவிதை.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடிய பாடல் கேட்டீர்கள். வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையமைப்பில்.
1: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश।
2: वंदे मातरम। प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं। आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं। विक्रम वन की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान। फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े। जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1.
7: ஒவ்வொரு நாளும்

0: ஒரு புதிய வரலாறு, ஒவ்வொரு தேதிக்கும் ஒரு தனி சிறப்பு. இன்று என்ன நாள், இந்நாளில் நிகழ்ந்த முக்கிய வரலாற்று சம்பவங்கள் என்ன, இந்த நாளின் சிறப்பு மற்றும் முக்கியத்துவம் என்ன, வரலாற்றின் பக்கங்களை திருப்பி இன்றைய நாளின் சிறப்புகளை உங்களிடம் கொண்டு வருகிறது
1: சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நாள் மலர்.
0: அறிவும் வரலாறும் விழிப்புணர்வும் இணையும் இனிய நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வர்ணபுரி சேலம். கான்டாக்ட் 9444007555.
0: தவறாமல் கேளுங்கள் காலை 6:55 FM ரெயின்போ 102.1.
4: காற்றலைகளில் கவிதை தென்றலாய், இது பொன் மாலை. காதல் என்பது கண்ணால் பார்ப்பதல்ல, இதயத்தால் உணர்வது. நீ ஒரு வார்த்தை பேசாமலே என்னை முழுமையாக காதலிக்கிறாய்.

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 RGS காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: RGS காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம்.
3: RGS காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: திருச்சி சாரதாஸ் வழங்கும் ஆலய உலாவில்

0: கோட்டை ஆலங்குடி நாமபுரீஸ்வரர் ஆலயத்தில்
1: 50,000 வளையல்கள் அலங்காரத்தில்
0: தர்ம சம்வர்தனி அம்பிகை கொண்டாடும் ஆடிப்பூர திருநாள் நேரலை.
2: இன்னும் கொஞ்சம் கண்கள் வேண்டும் அழகினை காண.
1: FM Rainbow 102.1
0: நாளை மாலை 5 மணிக்கு

0: நிகழ்ச்சியோடு பங்கேற்கிறார்கள்.
1: எல்லாரும் விரும்பும்படி உண்மையான தள்ளுபடி.
0: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: கேட்டபாடலோடு நிறைவேறுகிறது இன்றைய பொன் மாலை. மீண்டும் இசைக்கும் நாளை மாலை 5 மணிக்கு. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. சென்ற மாதம் 20ஆம் தேதி மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் கடந்த 25 நாட்களில் 19 அமர்வுகள் இடம்பெற்றுள்ளன. பொது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு, தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு, தீர்வாயங்கள் சீர்திருத்தங்கள், தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் உள்ளிட்ட சட்டத்திருத்த மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேறின. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேறியுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். மோட்டார் வாகனம், மின்னணு, எஃகு, மூலதனப் பொருட்கள், பாதுகாப்பு, ரசாயனம், சூரிய மின்சக்தி, ஜவுளி, மருந்தியல், மருத்துவ உபகரணங்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், தோல் மற்றும் காலணிகள், உணவு பதப்படுத்துதல் பிரிவுகளில் உலகளாவிய உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கையில் தேசத்தின் நீண்டகால வளர்ச்சிக்கான இலக்குகளை பூர்த்தி செய்ய உற்பத்தி முக்கிய பங்காற்ற வேண்டுமென்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதன்முறையாக சென்னை ஐஐடி சார்பில் நீர் ஆவியாவதை தடுக்கும் வகையில் திருவாரூர் மாவட்டம் விஷ்ணுபுரம் கிராமக்குளத்தில் சோலார் தகடுகள் அமைக்கப்பட்டு மின் மோட்டாரை வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத், சென்னை ஐஐடி இயக்குநர் காமக்கோட்டி ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விஷ்ணுபுரம் கிராமக்குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள சோலார் தகடுகளிலிருந்து பெறப்படும் மின்சாரம் மூலமாக இயக்கப்படும் மின் மோட்டார் மூலம் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவிற்கு தண்ணீர் கொண்டு செல்லும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. திடீரென பெய்த மழையால் அப்பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தபால் நிலைய ஊழியர்கள் தேசிய கொடி பேரணி நடத்தினர். கோவில்பட்டி தலைமை தபால் அலுவலகம் முன்பு தொடங்கிய இந்த பேரணி செண்பகவல்லி அம்மன் கோவில் வரை நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அரசினர் கலைக்கல்லூரி சார்பாக இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் கீழ் தேசிய மாணவர் படை மாணாக்கர் தேசிய கொடியுடன் மனித சங்கிலி அணிவகுப்பு நடத்தினர். இந்திய இலங்கை அணிகளுக்கிடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கல்லேயில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

அர்ப்பணித்துக் கொண்டிருப்பது ஆர வாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். அடுத்ததா மின்தடை பற்றிய அறிவிப்பு. விராலிமலை அடுத்திருக்கக்கூடிய வடுகப்பட்டி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய வடுகப்பட்டி தொழிற்சாலை பகுதிகள் வேலூர், தொட்டியப்பட்டி, முல்லையூர், வழதாட்டிப்பட்டி, மதையானைப்பட்டி, பேராம்பூர், சூரியூர், திருநெல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு அதன் செயற்பொறியாளர் தெரிவிச்சிருக்காங்க. பெரம்பலூர் அருகே கீழக்கணவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026-27 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு 03328 என்ற முன்னிணைப்பினோடு 243200-243100 மற்றும் 9626-22-66-5233-6-900-3793 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிச்சிருக்காங்க.

0: சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. உலகத்துல எல்லாருக்கும் புரியுற பாஷை ஒண்ணு இருக்கு,
1: அது சாப்பாடு தானே.
2: ஐயோ ஆரம்பிச்சுட்டாண்டா, இவை தாங்க முடியாதப்பா.
1: அப்படி நம்ம சாப்பிடுற உணவு ஆரோக்கியமானது தானா? இதுக்கான விடையோட இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.
3: இயற்கையான ரத்தினங்களான கருப்பு திராட்சை வந்து இதய நோய், புற்றுநோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் ஆபத்தை தவிர்க்குது. இதுல அதிகமான பைட்டோ கெமிக்கல்ஸ் உள்ளது. இந்த திராட்சையில வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்திருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கவும் உதவுகிறது என்று ஆய்வுகள் கூறுகின்றது. இதுல இருக்க ஆந்தோசைனின் வந்து டியூமர் செல்ஸ் வளர்ச்சியை அடக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. எலாஜிக் அமிலம், எலாஜிக் அமிலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் நச்சுக்களில் இருந்து நுரையீரலை பாதுகாக்க உதவுகிறது. ஃபிளேவனாய்ட்ஸ், ஃபிளேவனாய்ட்ஸ் இருப்பதனால இதயத்திற்கு ஆரோக்கியமான ஆக்சிஜன் ஏற்ற நிறமிகள் ரத்தம் உறைவதை தடுக்கும் திறனை கொண்டுள்ளது. மற்றும் எல்டிஎல், கெட்ட கொழுப்புகளை வந்து இதய தமனி சுவர்கள்ல வந்து படிவதை தடுத்து மாரடைப்பு உருவாகுவதை தடுக்கிறதுக்கு திராட்சை பழங்கள் உதவுகின்றன. வாழைப்பழங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் பி மற்றும் டிரிப்டோன்ஸ், இந்த இரண்டும் என்ன பண்ணும், மன அமைதியை ஊக்குவிக்கும். மன அமைதியை ஊக்குவிப்பதனால பக்கவாதம் மற்றும் இறைப்பை குடல் பிரச்சனைகளை நம்ம தடுக்கலாம். இதுல பொட்டாசியம் வந்து அதிகமாக இருப்பதனால பொட்டாசியம் பல்வேறு நன்மைகளை கொண்டது. இது ரத்த அழுத்தத்தை குறைப்பதனால பக்கவாதம் நம்மளுக்கு தடுக்கப்படுகிறது. இந்த டிரிப்டோபான் வந்து நரம்பு மண்டல அமைதியை ஊக்குவிக்கிறது. மனசோர்வு, மனப்பதட்டம், தூக்கமின்மையை தடுக்க உதவுகிறது. விட்டமின் B6 இருப்பதனால தசைகள் மற்றும் நரம்பு மண்டலங்களுக்கு இடையான தொடர்பை எளிதாக்குகிறது. இரத்த சிவப்பு அணுக்கள் உருவாகுவதை ஊக்குவிக்கிறது. மாதவிடாய்க்கு முன்பு உண்டாகும் மனநிலை மாற்றத்தை இது வெகுவாக கட்டுப்படுத்துகிறது. சோ வாழைப்பழங்கள்ல வந்து இவ்வளவு நன்மைகள் நம்மளுக்கு இருக்கிறது. ஆலம்பழம் குழந்தையின்மையை போக்கக்கூடியது. ஆலம்பழம் இதுல இருக்கும் டைரோசின் மூளைக்கு வந்து ஒரு சிறந்த உணவாகும். அறிவோட தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும். குழந்தைகள் வந்து இந்த ஆலம்பழம் எடுத்துக்கிறதுனால நினைவாற்றல் அதிகரிக்க உதவுகிறது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இலந்தை பழம், இலந்தை பழம் மற்றும் இலந்தையோட இலை, இது ரெண்டும் குழந்தையின்மையை தவிர்ப்பதற்கு ஒரு பெரிய காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆய்வுகள் கூறுகின்றன. நம்ம உணவுல அதிகமா வந்து பார்லி அரிசியை நம்ம எடுத்துக்கிறதுனால மனப்பதட்டம், இப்ப இருக்க காலகட்டத்துல இருக்க டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் நம்ம ரிலீவ் பண்ணி வரணும் அப்படின்னா நம்ம டீ காஃபிக்கு பதிலா இந்த பார்லி அரிசியோட பானங்களை அதிகமா நம்ம எடுத்துக்கிறதுனால டிப்ரெஷன்ல இருந்தும் ஸ்ட்ரெஸ்ல இருந்தும் மனப்பதட்டத்தில இருந்தும் விடுபடுவதற்கு நம்மளுக்கு ஒரு ஈஸியான காரணமாக இருக்கிறது. உடல் எடையை குறைக்க விரும்புவர்கள் கரும் சீரகம் இல்லைனா சீரகம் தண்ணி இதை வந்து எடுத்துக்கிறதுனால நம்ம மெட்டபாலி

0: இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம மெட்டபாலிசம் நம்மளுக்கு அதிகப்படுத்துவதனால் உடல் எடையை குறைப்பதற்கு இது ஒரு காரணமாக அமைகிறது.
1: நம்ம எடுத்துக்கிற உணவுல என்னென்ன சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.

அர்ப்பணித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். 2026-27 கல்வியாண்டிற்கான அரசு ஐடிஐகளில் நேரடி சேர்க்கை நாளை வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு. அரியலூர் ஐடிஐக்கு தொடர்பு கொள்ள 9499055877 மற்றும் 4329228402, ஆண்டிமடம் ஐடிஐக்கு 9499055879 மற்றும் 9499055880, தாப்பளூர் ஐடிஐக்கு 9499055879 9049292702

0: நேர்களே, இன்றிரவு 7:30 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் வேளாண் தோழர்களுக்கான உழவர் உலக நிகழ்ச்சியில் நாற்றாங்காலில் கொடுவா மீன் வளர்ப்பு, நாகப்பட்டினம் டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் முகமது ஃபைசுல்லா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம்.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல

0: எனக்கு இப்பவே அத மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு சுற்றுலா திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரோன் வாங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று சங்கீத நாடக அகாடமி விருதுகளை வழங்கி பேசிய அவர், நாட்டுப்புற கலைகளின் பாரம்பரியத்தையும் கலாச்சார தொன்மையையும் எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த கலைகளை ஆவணப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாட்டின் வளமிக்க நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார். தமிழகத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பல திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் தேசிய சுற்றுலா திட்டம், பிரசாத் உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய சுற்றுலா திட்டத்தின் கீழ் 2வது கட்டமாக மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பகுதியில் சிறந்த சுற்றுலா அனுபவ திட்டத்திற்கு 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் தீவு பகுதியில் ஆன்மீக சுற்றுலா திட்டங்களுக்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், காஞ்சிபுரம் வேளாங்கண்ணி ஆகிய இடங்களில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளுக்காக 19 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நவக்கிரக கோயில்கள் மேம்பாட்டு பணிகளுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மாநிலங்களின் மூலதன முதலீட்டு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் மாமல்லபுரத்தில் நந்தவன பாரம்பரிய பூங்கா அமைக்கவும், உதகை ரேஸ்கோர்ஸில் சூழலியல் பூங்கா அமைக்கவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2676 கோடி ரூபாய் முதலீட்டுடன் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டையொட்டி 8 புதிய திட்டப்பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். சிப்காட், டிட்கோ மற்றும் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம், தமிழ்நாடு தொழில்துறை வீட்டுவசதி ஆகிய நிறுவனங்களின் 2 திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிறுவனங்களுக்கான 13 கட்டிடங்களையும் அவர் திறந்து வைத்தார். 9 நிறுவனங்களில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 20 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் திரு விஜய் வழங்கினார். சிறிய நீர்நிலைகளை ஒட்டி சூரிய ஒளி தகடுகளை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்து மோட்டார் மூலம் நீர் இறைக்கும் சென்னை ஐஐடியின் திட்டத்தை மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத், சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி ஆகியோர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தை அடுத்த விஷ்ணுபுரம் கிராமத்தில் இன்று தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் முதல் முறையாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயம் மற்றும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தேவையான தண்ணீர் கொண்டு செல்லப்படும். தண்ணீர் ஆவியாவதை தடுக்கும் வகையில் இந்த திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தேவையான பாடப்புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர் திரு லயோலா மணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பாடப்புத்தக கிடங்கை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புத்தகங்கள் மாணவர்களுக்கு எவ்வித சேதமும் இன்றி பத்திரமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், கிடங்கை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் எனவும் தாம் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியதாக கூறினார். மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ள இடங்களில் புத்தகங்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும், உடனுக்குடன் அதனை சரிசெய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும்

0: வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். உருது பாட புத்தகங்கள் போதிய அளவில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பற்றாக்குறை இருப்பின் அதனை சரி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு லயோலா மணி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தில் பரவலாக பல்வேறு இடங்களில் மக்கள் குடிநீருக்காக வீதியில் இறங்கி போராடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெப்ப தாக்கத்தின் காரணமாக ஏரி குளங்கள் வறண்டு நிலத்தடி நீர் மிகவும் குறைந்துவிட்ட நிலையில் அதனை எதிர்கொள்ள மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கவில்லை என்று அவர் குறை கூறியுள்ளார். மக்களின் தாகம் தீர்க்க ஆழ்துளை கிணறுகளை அமைப்பது, லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குவது போன்ற உடனடி நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஏரி குளங்களை தூர்வாறுதல், சிறு தடுப்பணைகள் கட்டுதல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். குடிநீர் விஷயத்தில் மாநில அரசு மெத்தன போக்குடன் செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் சார்பில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜிக்யாசா திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இம்மாவட்டத்தில் உள்ள வெம்பாக்கம், குப்பம், வானாபுரம், ஆழிவிதை தாங்கி ஆகிய அரசு பள்ளிகளில் மாணவர்களை ஊக்குவிப்பதற்கான 2 நாள் பயிலரங்கு நடைபெற்று வருகிறது. இப்பயிலரங்கில் மாணவர்கள் விஞ்ஞானிகளுடன் நேரடியாக உரையாடி அறிவியல் குறித்து புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமைந்துள்ளது. விஞ்ஞானிகளுடனான உரையாடல் தங்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டியுள்ளதாக மாணவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: எங்க ஸ்கூலுக்கு விஞ்ஞானிகள்லாம் வந்தாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்ட பிறகு எங்களுக்கு அறிவியல் படிக்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. அறிவியல் வந்து படிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கு. அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் வந்தாங்க. எங்களுக்கு அறிவியல் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இவங்க வந்து நல்ல பாடலாம் நல்ல எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுத்து நல்லா நடத்துனாங்க. அதுல இருந்து சயின்ஸ் படிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது. இதுல இருந்து சயின்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாவும் இவங்க சொல்லி கொடுத்தது நல்லா புரியுற மாதிரியும் நல்லா சூப்பரா நடத்துனாங்க.
0: நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அஞ்சல் துறை சார்பில் தேசிய கொடி பேரணி இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தை குப்பையில்லா மாவட்டமாக மாற்றும் வகையில் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திருமதி ஷரண்யா ஹரி இன்று தொடங்கி வைத்தார். சிவகாசி அருகே நமஸ்கரித்தான்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரோன் வாங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யமாட்டோ நவோக்கி தஜிமா இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சீல் தேசாய் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 163 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் நெல்லை அணி சற்றுமுன் வரை 11 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது.

திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்தது. இரவு 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் திருச்சி திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு சுற்றுலா திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரோங் வாங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் ஸ்ரீ பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 ஆண்டுக்கு ஒரு உதவியாவே ரொம்ப சமயமாவும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
6: பயிர் காப்பீடு

0: நேயர்களை இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தொடர்கிறது ஆரவாரம்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
4: वंदे मातरम प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம். 1000 ஆண்டுகளானாலும் அழகு தேவதையாய் மாறாத சுதை சிற்பமாய், 8 திருக்கரங்களோடும் 2 திருமுகங்களோடும் அருள் தரும் ஏகௌரி அம்மன் தரிசனம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 8 மணிக்கு தஞ்சாவூர் வள்ளத்திலிருந்து இந்நிகழ்ச்சியில் இணைகிறார்கள்
1: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆறு வாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. சுகாதார அலுவலக நிர்வாகத்திற்கு உட்பட்ட தேசிய சுகாதார குழுமத்தின் கீழ சுகாதார ஆய்வாளர் பணிக்கு முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புவதை தொடர்ந்து பணி நியமனம் செய்வதற்கு ஏதுவாக தகுதி இருக்கக்கூடிய நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்ப படிவத்தை திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியரின் இணையதள முகவரியான திருச்சிராப்பள்ளி.nic.in/notice/announcement பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை நாளை மாலை

5 மணிக்குள்ள மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், ரேஸ்கோர்ஸ் சாலை, ஜமால் முகமது கல்லூரி அருகில், டிவிஎஸ் டோல்கேட், திருச்சிராப்பள்ளி 620020 என்ற முகவரிக்கு விரைவு தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்காங்க.

நேர்களே, 7 மணிக்கான செய்தி சுருக்கத்தினை தொடர்ந்து நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஓடி விளையாடு ரோல்பால் வீராங்கனை ஜி சுதர்ஷினி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உங்களுக்கும் விளையாட்டில் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு கொள்ள ஆர்வமுடையோர் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள்ள tncmtrophy.stat.inல என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மாவட்ட விளையாட்டு அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம். அல்லது ஆடுகளம் தகவல் தொடர்பு மையத்தை அனைத்து வேலை நாட்களிலையும் காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் 9514000777 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: அடுத்ததான் வானிலை முன்னறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். தமிழக கடலோர பகுதியின் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இன்று மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். என தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்றும் நாளையும் தமிழக கடலோர பகுதிகளில், தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளிக்காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும் தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகளிலும், மத்திய கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில், மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

0: மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தோன்னா ஒன்று நாம் முயற்சியை மாத்திரம் இல்லைன்னா முயற்சியை கூட்டணும். அதற்கான முடிவு தானாகவே மாறும். நிறைவேறுகிறது இன்றைய ஆரவாரம். நேரம் இரவு 7 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. தமிழக அரசால் அமைக்கப்பட்டுள்ள வருவாய் மேம்பாட்டுக் குழு தலைவரும் மத்திய திட்ட ஆணையத்தின் முன்னாள் தலைவருமான மான்டேக் சிங் அலுவாலியா மற்றும் அக்குழுவினர் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜயை சந்தித்து இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். தமிழக அரசின் வரி அல்லாத வருவாயை உயர்த்துவதற்காக இக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண் குழந்தைகளுக்கான பள்ளிச் சீருடைகள் மறு வடிவமைக்கப்படும் என்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் தளவாய்புரத்தில் தையல் தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர், தொடர்ந்து தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மாவு தயாரிக்கும் இடத்தையும் ஆய்வு செய்தார். நியாயவிலைக் கடைகளில் பொதுமக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி உரிய எடை மற்றும் தரத்துடன் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டுமென்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடராமன் அலுவலர்களை அறிவுறுத்தியுள்ளார். சென்னை திருவல்லிக்கேணியில் நியாயவிலைக் கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட அவர், விற்பனை ரசீதை கட்டாயம் வழங்க வேண்டுமென கூறினார். சென்னை வள்ளலார் நகரில் உள்ள அரசு மைய அச்சகத்தில் அதன் செயல்பாடுகளை மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று ஆய்வு செய்தார். அரசின் அச்சுப்பணிகளை உரிய காலக்கெடுவிற்குள் விரைந்து முடிக்க அலுவலர்களை அவர் அறிவுறுத்தினார். அரியலூர் மாவட்டத்தில் பருவமழை, நோய் தடுப்பு மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான சிகிச்சை குறித்து மருத்துவர்களுக்கான புத்தாக்க பயிற்சி மாவட்ட ஆட்சியர் மெர்லான்லி தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் கீழூர் ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளியில் காலியாக உள்ள ஆசிரியர் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளன. இதற்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாளாகும். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரை இறுதிக்கு இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வேங் இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற காலிறுதியில் இந்த இணை ஜப்பான் இணையை 7-6, 6-4 என்ற செட்களில் வென்றது. இன்று நடைபெற்ற மற்றொரு காலிறுதிப் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பெலாரஸின் பெஸ்டோ இணை ஜப்பான் இணையிடம் 4-6, 3-6 என்ற செட்களில் தோல்வியடைந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.

0: ஓடி விளையாடு,
1: ஓடி ஓடி விளையாடு, ஓடி ஓடி விளையாடு.
2: நேர்களினி கேட்கலாம் ரோல் பால் வீராங்கனை ஜி சுதர்ஷினி அவர்களுடனான நேர்முகம்.
3: வணக்கம் நேர்களே, இன்றைய ஓடி விளையாட்டு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறாங்க 11 வயதிற்கு உட்பட்ட விளையாட்டு வீராங்கனை ஜி சுதர்ஷினி அவர்கள் தான். வாங்க சந்திச்சிடலாம். வணக்கம்மா, உங்களை பத்தி சொல்லுங்களேன்.
4: ஜி சுதர்ஷினி, நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்க அப்பா பேர் வந்து கோவிந்தராஜ், எங்க அம்மா பேர் வந்து காயத்ரி.
3: சரிம்மா சுதர்ஷினி, இந்த ரோல் பால் விளையாட்டை பத்தி சொல்லுங்க, அதனுடைய நுணுக்கங்களை பத்தியும் சொல்லுங்களேன்.
4: ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்து கிரவுண்ட் இருக்கும், அதுல வந்து ரெட் கலர் டேப் வந்து அவுட்லைன் இருக்கும், ரெண்டு கோல் போஸ்ட் இருக்கும், ரெண்டு டி லைன் இருக்கும்.

0: அதில் வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு சப்ஷூட்னல் ஜோன் இருக்கும், ரெண்டு பெனால்டி லைன் இருக்கும். பாலை வந்து டாஸ் போட்டு ஆரம்பிப்பாங்க. அந்த டாஸில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க கையில் பால் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆப்போனண்ட்டில் வந்து 5 பேர் டிஃபென்ஸ் நிற்பாங்க, ஒரு பேர் வந்து கோல்கி நிற்பாங்க. அந்த டிஃபென்ஸை தாண்டி நம்ம வந்து பால் வந்து பாஸ் பண்ணி போயிட்டு கோல் அடிக்கணும்.
1: இதில் என்னென்ன கேட்டகரி இருக்குமா ரோல் பாலில்?
0: இதில் வந்து 9, 11, 14, 17, அபோவ் 17 கேட்டகரி.
1: இந்த ரோல் பால் விளையாட்டு நம்ம இந்தியாவில் வந்து விளையாடுறாங்க, உலக நாடுகளில் எந்தெந்த நாடுகள் நாடுகளில் விளையாடுறாங்கம்மா? இது வந்து ஒலிம்பிக்ஸ்லாம் இருக்கா?
0: ஒலிம்பிக்ஸில் இல்லை, இது வந்து மோர் தென் 60 கண்ட்ரீஸ்க்கு மேலே இந்த ரோல் பால் விளையாடுறாங்க.
1: சரிம்மா, நிறைய கேட்டகரி இருக்குது உறுதிப்படுத்திட்டீங்க நீங்கள். இந்த ரோல் பாலில் வந்து விளையாடுறதுக்கான தகுதி என்னம்மா? இதில் வந்து நீங்கள் ஒன்ஸ் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட்லாம் இருக்குது?
0: ரோல் பாலில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ்னா கான்சென்ட்ரேஷன், ஸ்டாமினா, ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், அக்யூரன்சி, பாடி பேலன்ஸ் கிடைக்கும், மசில்ஸ் டைட் ஆகும்.
1: என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கீங்க, என்னென்ன விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க, எத்தனை போட்டிகளை வின் பண்ணியிருக்கீங்க, எத்தனை போட்டிகளில் ரன்னர் அப்லாம் வந்திருக்கீங்க?
0: ஸ்பீடில் வந்து 1st, 2nd, 3rd மூணுமே வாங்கியிருக்கேன். நேஷ்னலில் வந்து 3rd, 1st வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் சவுத் ஜோனில் வந்து 2nd வாங்கியிருக்கேன்.
1: சரி, ரோல் பால்ங்கிறது புதுசான விளையாட்டு போட்டியாக நம்ம கருதினாலும் இது யாருமா கண்டுபிடிச்சது?
0: ரோல் பாலை வந்து 2003 பூனேயில் வந்து ராஜதபாதேங்கிற ஒரு ஸ்கூலில் ஒரு PT மாஸ்டர் வந்து இந்த கேமை இன்வென்ட் பண்ணாங்க.
1: அதுக்கப்புறம் இது பரவிடுச்சு, உலகம் முழுவதும் பரவி இருக்குது, அப்படி தானே?
0: ஆமாம்.
1: உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன கொடுப்பாங்க விளையாட போகிறதுக்கு முன்னாடி வந்து என்ன மாதிரி சாப்பாடு கொடுப்பாங்க?
0: நான் என்ன ஃபுட் சாப்பிடுவேன் அப்படின்னா பால், முட்டை, கீரை, சுண்டல், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இது எல்லாம் தான் நான் சாப்பிடுவேன்.
1: அதாவது மேட்ச் போகிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து இன்ஜுரிலாம் வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க?
0: இந்த கேமோட ரூல்ஸ் வந்து இன்டென்ஷனாக கையை பிடிச்சி இழுக்கக்கூடாது, ட்ரெஸ்ஸை பிடிக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது, இன்டென்ஷனாக டி லைன்குள்ளே போகக்கூடாது. ஒரு ஆள் 2 ஃபவுல் வாங்கினா அவங்களுக்கு எல்லோ கார்டு, 3 ஃபவுல் வாங்கினா அவங்களுக்கு ரெட் கார்டு, ஒரு டீம் வந்து 5 ஃபவுல் வாங்கினா அவங்களுக்கு பெனால்டி. டைமிங் வந்து 10 to 10 மினிட்ஸ் வந்து ஒரு ஹாஃப், 2 மினிட்ஸ் பிரேக்கு, இன்னொரு 10 மினிட்ஸ் வந்து அனதர் ஹாஃப். யார் லாஸ்டாக அதிக கோல் போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். நம்ம எப்படி இன்ஜூரியஸை தவிர்க்கணும்னா நம்ம வந்து ஹெல்மெட்டு, எல்போ பேடு, நீ பேட் போடணும். கோல் கீப்பரும் அதே மாதிரி ஹெல்மெட், எல்போ பேட், நீ பேட், செஸ்ட் கார்ட் போட்டுட்டு தான் விளையாடுவாங்க.
1: ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து வின் பண்ணியிருப்பீங்களே மேட்ச்சில், மெடல்லாம் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அப்பும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க அதான் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும்.
0: நான் வந்து 2025 தமிழ்நாட்டில் நடந்த 11 நேஷ்னல்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் எடுத்திருக்கேன். அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
1: என்ன வாங்கணும் ஆசைப்படுறீங்கம்மா?
0: என்னோட கோல் என்னன்னா நான் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல பிளேயராக விளையாண்டு நான் வந்து இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகி நான் வந்து வேர்ல்டு கப் விளையாடணும், ஜெயிச்சு கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது ரோல்பால் வீராங்கனை ஜி சுதர்ஷினி அவர்களுடனான நேர்முகம்.

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிட உள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டிகள் இந்தியா மலேசியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் இன்று தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கோடிக்கணக்கான மக்கள் தேசிய கொடியை ஏற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் இந்த பேரணி நடைபெறும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தின் கீழ் பேரணி நடைபெற்றது. ஆளுநர் திரு குலாப் சந்த் கட்டாரியா தொடங்கி வைத்த இந்த பேரணியில் ஏராளமான இளைஞர்களும் சிறுவர்களும் தேசிய கொடியேந்தி பங்கேற்றனர். மத்திய பிரதேசத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தின் கீழ் படகு பேரணியை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தொடங்கி வைத்தார். போபால் ஏரியில் நடைபெற்ற இந்த படகு பேரணியில் தேசிய கொடியை ஏந்தி ஏராளமானோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மோகன் யாதவ், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கிய இந்த இயக்கம் வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அனைத்து மக்களும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் காந்தி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குஜராத் மாநிலத்தில் 70 லட்சம் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றப்படும் என்று கூறினார். அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பாக எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களிலும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குஜராத் மாநில துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ராய்ப்பூரிலிருந்து அகமதாபாத் வரை தேசிய கொடி ஏந்தி விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைத்து இடங்களிலும் இந்த இயக்கம் தேசப்பற்றை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் கத்துவா நகரில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் சார்பில் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்றது. காவல்துறையினர், பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் பங்கேற்றனர். தேசிய கொடியை ஏந்தி நாட்டுப்பற்று பாடல்களை பாடி கத்துவா விளையாட்டு அரங்கத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி மாவட்ட காவல்துறை தலைமையகம் வரை நடைபெற்றது. சுதந்திர தினத்தையொட்டி உலக புகழ்பெற்ற சுற்றுலா மற்றும் புராதான சின்னமான கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயம் கண்ணை கவரும் வகையில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இந்த கோவில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் கோவிலின் முகப்பு, கோபுரம் உள்ளிட்ட இடங்களில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தினம் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி வரலாற்று சிறப்புமிக்க புராதன சின்னங்களில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ பேரரசின் மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டு உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் புராதன சின்னமாகவும் உள்ள பிரதீஸ்வரர் ஆலயம் பொதுமக்களின் கண்களை கவரும் வகையில் ஹெர்கர் திராங்கா இயக்கத்தின் கீழ் கோயில், கோபுரம் மற்றும் முகப்பு வாயில் மூவர்ண விளக்குகளால்

0: அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிக்கிறது. இதனை வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். நாட்டு மக்கள் மத்தியில் தேசபக்தியை தூண்டுவதும் நமது தேசிய கொடியின் பெருமையை நினைவு கூறுவதும் இதன் முக்கிய நோக்கமாகும்.
1: அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: திரங்கா.

0: போற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மாலியா, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் தணிக்கை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து 2 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேசிய நுகர்வோர் ஆணைய தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று முடிவடைந்தது. இரு அவைகளின் நடவடிக்கைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு 2,66,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 12 வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்தியாவை உலகின் உற்பத்தி மையமாக உயர்த்துவதற்கான முக்கிய துறைகள் என்ற தலைப்பிலான அறிக்கையை நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு அசோக் குமார் லஹிரி இன்று வெளியிட்டார். உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் நிலையில் உள்ள 12 துறைகள் குறித்து இந்த அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் திறன், மதிப்பு கூட்டுதல், வேலைவாய்ப்பு உருவாக்கம், உலகளாவிய விநியோக சங்கிலியுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் உற்பத்தி துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டம் ஆகியவை இதில் அடங்கியுள்ளன. மின்னணு பொருட்கள், எஃகு, வாகனம், பாதுகாப்பு தளவாடங்கள், ட்ரோன்கள், ரசாயனங்கள், ஜவுளி, மருந்து பொருட்கள் உற்பத்தி, உபகரணங்கள் உள்ளிட்டவை உற்பத்திக்கான முக்கிய துறைகளாக இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. கென்ய நாட்டின் நாடாளுமன்ற தூதுக்குழுவினர் இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை புதுதில்லியில் சந்தித்தனர். திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா கென்யா நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால உறவுகள் குறித்து பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த சந்திப்பு அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று பாரம்பரியம், ஜனநாயக மாண்புகள் உள்ளிட்டவை குறித்து கென்ய குழுவினருடன் தாம் பேசியதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிட உள்ளார். பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 நடைபெறவுள்ளது. அதிபர் தேர்தலில் அந்நாட்டின் எதிர்க்கட்சியான ஜமாத் இ இஸ்லாமி கூட்டணி சார்பில் திரு ஒலி அகமது போட்டியிட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபராக இருந்த திரு முகமது சஹாபுதீன் கடந்த ஜூலை 24 தமது பதவியை ராஜினாமா செய்ததையடுத்து அங்கு அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத்தலைவர் திரு ஹபீசுதீன் அகமது தற்போது பொறுப்பு அதிபராக பதவி வகித்து வருகிறார். கடந்த பிப்ரவரி 12 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 2/3 பெரும்பான்மையுடன் பங்களாதேஷ் தேசிய கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இதனையடுத்து அக்கட்சி சார்பில் போட்டியிடும் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற அதிக வாய்ப்பிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிஷாவின் வட மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜலாக்கா, புத்தபலங்கா உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனையடுத்து பாலசோர், மயூர்பஞ்ச் உள்ளிட்ட மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஒடிஷாவின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 24 கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தின் கடலோரப் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. புலிரியா, மேற்கு மிதினாபூர், புர்த்வன் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கேரளம் மாநிலத்தின் கோட்டயம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கண்ணூர், வகைநாடு உள்ளிட்ட 8 அடுத்த 24 கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 21 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டிகள் இந்தியா மலேசியாவை வென்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 5 கொண்ட இந்த தொடரின் அனைத்து போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிட உள்ளார். 21 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்
3: பண்டையல்ல. பொன்பொழிக்கச்

உழவர் உலகம். இனி உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். வேளாண் பெருமக்களே, சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டாரத்தில் நடப்பு ஆண்டு காரி பருவத்தில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்த உள்ளது. அனைத்து விவசாயிகளும் குத்தகைதாரர் உட்பட பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு பயிர்க்கடன் பெறும் விவசாயிகள் விருப்பத்தின் அடிப்படையில் பயிர் காப்பீடு திட்டத்தில் சேரலாம். பயிர் காப்பீடு செய்ய முன்மொழிவு படிவம், விண்ணப்ப படிவம், ஆதார் அட்டை நகல், பயிர் சாகுபடி அடங்கல் அறிக்கை, வங்கிக் கணக்கு புத்தக முதல் பக்க நகல் போன்ற ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். எடப்பாடி குறுவட்டாரத்தில் வெண்டை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 1,304.16 வினை பிரேமிய தொகையாக இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். பூலாம்பட்டி குறுவட்டாரத்தில் மஞ்சள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் ரூபாய் 4,149.60 வாழைப்பயிருக்கு ரூபாய் 1,598.25 ஒரு ஏக்கருக்கான பிரீமிய தொகையாக வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள் செலுத்தலாம். வெங்காய பயிருக்கு ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 2,109.38 பிரீமிய தொகை செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். வெங்காய பயிருக்கான பிரீமிய தொகை செலுத்த கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதியாகும். விவசாயிகள் அந்தந்த பயிருக்கான பிரீமிய தொகையினை உரிய காலத்தில் செலுத்தி பயிர்களை பாதுகாத்திடுமாறு எடப்பாடி தோட்டக்கலை உதவி இயக்குநர் அறிவிக்கின்றார். 1000 ஆண்டுகளின் கால்நடை வர்த்தகம் அழியாத நம் பெருமிதம். கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு முக்கிய செய்தி. அந்தியூரில் பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வரும் வரலாற்று சிறப்புமிக்க அந்தியூர் மாட்டுச்சந்தை இந்த ஆண்டும் நம்மை வரவேற்கிறது. விவசாயிகள் பொதுமக்கள் கூடும் கொங்கு மண்டலத்தில் இந்த கால்நடை திருவிழா இம்மாதம் 16ஆம் தேதி வரும் ஞாயிறு வரை நடைபெற உள்ளது. பாரம்பரியமிக்க காங்கயம், ஆலம்பாடி, பர்கூர் போன்ற அரிய வகை கால்நடைகளை காணலாம். உங்கள் தேவைகளுக்கேற்க கால்நடைகளை வாங்கி பயனடையுங்கள். கால்நடைகளை விற்க விரும்புவோர் இதில் விற்று பயனடையுங்கள். வாருங்கள், நம் கால்நடை பாரம்பரியத்தை கொண்டாடுவோம். அனைவரும் பங்கு பெற்று பயனடைவோம். கரூர் மாவட்டம் புழுதேரியில் அமைந்துள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழக வேளாண் அறிவியல் மையத்தில் தக்கை பூண்டு விதை விற்பனைக்கு உள்ளது. மேலும் தகவல்களுக்கு 9488-3938-49 என்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். திருச்சிராப்பள்ளி மாவட்ட விவசாயிகள் எல்நினோ வறட்சியை சமாளித்து மரவள்ளியில் அதிக மகசூல் பெற தோட்டுக்கலை மலைப்பயிர் துறையின் வழிமுறைகளை பின்பற்ற திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடப்பு பருவத்தில் எல்நினோ தாக்கத்தின் காரணமாக பருவமழை தள்ளிப்போக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையங்கள் எச்சரித்துள்ளன. இதனால் ஏற்படும் வறட்சியிலிருந்து மரவள்ளி கிழங்கு பயிரை எவ்வாறு பாதுகாப்பது மற்றும் வறட்சிக்கேற்ப என்னென்ன வேளாண் உத்திகளை கையாள வேண்டும் என்பது குறித்த தோட்டக்கலை விஞ்ஞானிகள் விவசாயிகளுக்கு முக்கிய ஆலோசனைகள் வழங்கியுள்ளனர். வறட்சி ஏற்படும் காலகட்டத்தை பொறுத்து விவசாயிகள் மேலாண்மை முறைகளை பின்பற்றலாம். ஆரம்ப கால வறட்சி பருவமழை 4 முதல் 6 வாரங்கள் தாமதமாகும்போது நடவு செய்த 4 முதல் 5 மாதங்களில் 15 நாட்கள் இடைவெளியில் 4 முறை லிட்டருக்கு 5 கிராம் பொட்டாசியம் குளோரைட் கரைசல் அல்லது லிட்டருக்கு 10 கிராம் பொட்டாசியம் நைட்ரேட் கரைசலை இலைகளின் மேல் தெளிக்க வேண்டும். மண்ணின் ஈரப்பதத்தை காக்க பாலித்தீன் தாள்கள் அல்லது பயிர் கழிவுகளை கொண்டு மூடாக்கிட வேண்டும். மேலும் இலையின் மூலம் நடைபெறும் நீராவி போக்கை தவிர்க்க இளம் சிவப்பு, மெத்தைலோ, பாக்டீரியா ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி லிட்டர் வீதம் தேவையான தண்ணீரில் கலந்து இலைவழி தெளிக்க வேண்டும். பயிர் வளர்ச்சி பருவம் பயிர் வளர்ந்து கொண்டிருக்கும் போது 2 வாரங்களுக்கு மேலாக மழையில்லாத வறண்ட நிலை ஏற்பட்டால் சொட்டு நீர் பாசனம் மூலம் 60 முதல் 90 நாட்களில் உயிர் தண்ணீர் வழங்க வேண்டும். ஆழமான மூடாக்கு போடுதல் மற்றும் மண் அணைப்பதன் மூலம் நீர் ஆவியாவதை தடுக்கலாம். வறட்சியை தாங்கும் திறனை அதிகரிக்க லிட்டருக்கு 10 கிராம் பொட்டாசியம் குளோரைட் அல்லது லிட்டருக்கு 20 கிராம் மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் கரைசலை தெளிக்க வேண்டும். நடவு செய்த 60 முதல் 120 நாட்கள் என்பது கிழங்கு உருவாவதற்கான மிக முக்கியமான காலகட்டமாகும். இழைவெளி பொட்டாஷ் உரங்களை தெளிக்க வேண்டும். கடுமையான வறட்சி நிலவும் போது காம்ப்ளெக்ஸ் அல்லது நைட்ரஜன் யூரியா உரங்களை மேலுரமாக இடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். வறட்சி மிக தீவிரமாக இருந்து பயிர் முதிர்ச்சி நிலையை நெருங்கிவிட்டால் உடனே அறுவடை செய்துவிட வேண்டும். மண் ஈரப்பதம் அனுமதித்தால் மட்டுமே கிழங்குகளை மண்ணிற்கு வைத்திருக்க வேண்டும். இல்லையெனில் பயிர் கழிவுகளை மூடாக்காக பயன்படுத்த வேண்டும். எல்நினோ வறட்சி காலங்களில் இந்த நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றி நீர் மேலாண்மை மற்றும் இலைவெளி ஊட்டச்சத்துக்களை அளிப்பதன் மூலம் மரவள்ளியில் வறட்சியிலும் சிறப்பான மகசூலையும் பெற முடியும் என திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கிறார். நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள்.

நிகழ்ச்சியில் இன்று நாற்றங்காலில் கொடுவா மீன் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் எம் முகமது ஃபைசுல்லா அவர்கள்.

0: என் கண்மணி, என்ன காமாச்சக்கா? நம்ம முத்துலட்சுமி பையன் படிப்பை முடிச்சுட்டு வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தான் இல்ல?
1: ஆமா, அதுக்கப்புறம் தானே முத்துலட்சுமி அக்கா காட்டு வேலைக்கெல்லாம் வரதில்ல. இப்போ வீடு வாச தோப்பு தரவுன்னு வாங்கி சேர்த்துருச்சே.
0: இப்ப அந்த பையன் ஊரோட வந்துட்டானாம் இல்ல?
1: லீவுக்கு வந்திருப்பாங்கக்கா, போய் பார்த்துட்டு வருவோமா?
0: ஆட, வேலைய விட்டுட்டு ஊரோட வந்துட்டாங்கறேன்.
1: அப்படியா? இங்க வந்து என்ன பண்ண போறானா?
0: விவசாயத்தை பாத்துக்கிட்டு இந்த ஊர்லயே செட்டில் ஆயிரலான்னு வந்துட்டானா?
1: அட, கிறுக்கு பயப்புள்ள. அப்படியெல்லாம் சொல்லாதக்கா, படிச்ச புள்ள வித்தியாசமா ஏதாவது பண்ணும்.
0: என்ன பண்ண போறானோ?
2: தம்பி சின்ராசு, நீ இவ்வளவு நாள் வெளியூர்ல படிச்சிட்டு இருந்த, அதனாலதான் நான் உங்ககிட்ட இதெல்லாம் காட்ட வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். பாத்துக்கப்பா, இதுதான் நம்ம காடு. சம்பாவுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன்.
3: இத இன்னும் டெவலப் பண்ண என்ன பண்ணலாம்?
4: ஆடு வளை, அதிக லாபம் கிடைக்கும்.
0: மாடு வளப்பா, விவசாயத்துக்கும் உதவும். பயிர் கழிவை போட்டா போதும், கூடுதல் வருமானத்துக்கு பாலும் கிடைக்கும்.
5: கோழி வளப்பா, பராமரிக்கலனாலும் பல மடங்கு லாபம்.
4: அதெல்லாம் ஒண்ணு வேணாம், காட்டை சுத்தி மரத்தை நட்டு விடு, உன் தலைமுறையவே வாழ வைக்கும்.
3: இவங்க சொல்றதெல்லாம் கேட்டா மறுபடியும் நாம பழைய வேலைக்கே போற மாதிரி இருக்கும் போலயே.
1: பண்ண குட்டிய விட்டு மீன வல, நல்ல காசு.
3: இது நல்லா இருக்கு. நம்ம வயல்ல இதுதான் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. புது டெக்னாலஜியும் நிறைய இருக்கு அப்படின்றாங்க, அதை எப்படியாவது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த பண்ண குட்டையும் ஒண்ணு போட்டுணும்னு நினைக்கிறேன் நானு. என்னென்ன மீன் எல்லாம் வளர்க்கலாம்?
0: கெண்ட,
5: கெளுத்தி,
1: சிலேபி வளர்க்கலாமே.
4: இந்த மூணையுமே ஒன்னா கூட வளர்க்கலாம்.
3: லாபம் ஏதாவது கிடைக்குமா? எந்த அளவுக்கு இருக்கும்?
1: பெருசா இல்லனாலும் கைய கடிக்காதுப்பா, அப்பப்போ செலவுக்கு ஆகும்.
3: நிறைய லாபம் வர மாதிரி ஏதாவது ஒரு மீன் வகை இருந்தா சொல்லுங்களேன்.
5: அப்ப நீ கொடுவா தான் வளர்க்கணும்.
0: ஆனா நம்ம ஊர்ல பெருசா யாரும் அத வளர்க்கறது இல்லையே.
3: ஏன்?
1: மீன் குஞ்சுங்க பெருசா கிடைக்கிறது இல்லப்பா. அதோட ஒரு குளத்துல அந்த இனத்தை மட்டும்தான் வளர்க்க முடியும். அதுவும் பார்த்து பார்த்து பக்குவமா வளர்க்கணும், இல்லனா பெரிய மீன் சின்ன மீன் சாப்பிட்றோம், அப்போ உற்பத்தி திறன் குறைஞ்சிரும். ரொம்ப கவனமா இருக்கணும்.
3: கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனா கவனமா செஞ்சா கொஞ்சம் காசு பார்க்கலாம் போல இருக்க. இந்த கொடுவா மீன் வளர்ப்ப பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுமே.
6: வணக்கம் நேயர்களே. கொடுவா மீன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இந்த பேரை நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கொடுவா மீன் எப்படியெல்லாம் வளர்க்குறாங்க, எங்கெல்லாம் வளர்க்குறாங்க, கொடுவா மீன் குஞ்சுகளை எப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம், இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக உதவி பேராசிரியர் டாக்டர் முகமது ஃபைசுல்லா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார்.
7: வணக்கம் சார்.
6: கொடுவா மீன் அப்படின்னு சொன்னாலுமே நிறைய பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா வழக்கமாக நம்ம கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிலேபி, கெண்டை இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. கொடுவா அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்குமா, எல்லா இடத்துலையும் வளருமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். முதல்ல இந்த கொடுவா மீனுக்கும் மற்ற மீன்களுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத இருந்து ஆரம்பிச்சிடலாமா?
7: கொடுவா மீனுக்கும் நார்மலாக வளர்க்கக்கூடிய மீனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னா, குடுவா மீன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஹியூரி ஹேலன் ஸ்பீசிஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா ஆங்கிலத்திலிருந்து ஹியூரி வைட் ரேஞ்ச் ஆஃப் சன்னிட்டி. இந்த குடுவா மீன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நல்ல தண்ணியில் வளரும், உவர் தண்ணியில் வளரும், உப்பு தண்ணியில் வளரக்கூடியது. அது வந்து பார்த்தோன்னா நார்மலாக வந்து 0 PPT ஒரு 30-35 PPT வரைக்கும் வளரக்கூடியது இந்த குடுவா மீன். இப்போ நார்மலாக மற்ற மீன் கெண்டை மீன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அது 0 PPT அந்த மாதிரி நன்னீர் மட்டும்தான் வாழக்கூடியது. ஸோ அதுதான் அந்த டிஃப்ரெண்ட்.
6: சரிங்க சார். இப்போ இந்த மற்ற மீன்களுக்கும் குடுவா மீனுக்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா இதோட சிறப்பு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா என்ன நம்ம என்ன நல்லா சொல்லலாம்?
7: சிறப்பு அம்சங்கள் சொன்னால் நார்மலாக வந்து பார்த்தோன்னா கொடுவா மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அதிகமான புரதங்கள் இருந்தது. அதுவும் நார்மலாக கெண்டை மீனுக்கு புரதங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, இருக்குது. பட் வந்து ரேட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கெண்டை மீனை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் 200-250 தான் விற்கலாம். ஒரு ஒரு ரீஜன் பொறுத்து மார்க்கெட் ரேட் இருக்கும். இந்த கொடுவா மீனை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ வந்து பார்த்தோன்னா 400 ஒரு

0: 600 வரைக்கும் ரேட்டு போகும்.
1: இது இந்த விலையிலையும் கூட மற்ற மீன்களை விட கொடுவா கொஞ்சம் உயர்வாக தான் இருக்குதுன்னு.
0: எஸ் சார், எஸ் சார், உயர்வாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த கொடுவா மீனை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து வளர்ச்சி வந்து குறைந்த நேரத்தில் அதிகமான வளர்ச்சி வந்து கிடைக்கும். ஒரு 6 மாதம் 8 மாதம் 1 கிலோ கொண்டு வந்துடலாம். ரேட்டு பொறுத்தவரைக்கும் நல்ல ரேட்டு. அதுக்கடுத்தது வெளிநாட்டு சந்தைகளும் உள்நாட்டு சந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக விற்கலாம். நம்ம கெண்டை மீன்களை பொறுத்த வரைக்கும் சில ஏரியா விற்க முடியும், சில ஏரியா விற்க முடியாத சொல்லிருக்கும். அதனால் கொடுவா பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வெளிநாட்டு சந்தையிலும் உள்நாட்டு சந்தையிலும் ஈஸியாக வந்து விற்கலாம். ஸோ அதனால் வந்து நிறைய ஃபார்மர்ஸும் கொடுவா மீன் வந்து வளர்த்தா நல்லது.
1: சரிங்க சார், இப்போ இந்த மீன் வளர்க்குறது அப்படிங்கிறது வீட்டில் தொட்டியில் வளர்க்குறோம், இல்லை கொஞ்சம் பெருசாக வளர்க்கணும் அப்படின்னா ஒரு மீன் பண்ண மாதிரி இருக்கும், மீன் குட்டையெல்லாம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கொடுவா மீனை எந்த மாதிரி முறைகளெல்லாம் நம்மளால் சுலபமாக வளர்க்க முடியும்?
0: இப்போ வந்து கொடுவா மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 3 விதமாக வளர்க்கலாம். குளங்கள் இல்லை குட்டையில் வளர்க்கலாம், இல்லைன்னா தொட்டியில் வளர்க்கலாம், சிமெண்ட் தொட்டியில் வளர்க்கலாம், இல்லைனா வந்து பெரிய குளத்தில் வந்து ஹாப்பா முறையில் இல்லை வந்து கூண்டு முறையில் வளர்க்கலாம். இல்லை வந்து நர்சரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சின்ன இடத்துல வந்து அதிகமான குஞ்சு விட்டு அதிகமான லாபத்தை நம்ம ஈட்டலாம்.
1: அதாவது பெரிய மீன்களை கவனம் செலுத்துறதை விட இந்த சின்ன குஞ்சுகளை விற்றே நம்ம அந்தளவுக்கு பணம் ஈட்டிட முடியுமா?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. எதனால சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒரு 200-300 சதுர மீட்டர் பரப்பளவில் ஒரு குளத்தை வச்சுக்கிறோம். அந்த சின்ன ஏரியா தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு சதுர மீட்டருக்கு 40-50 மீனை கொஞ்சம் நம்ம ஸ்டாக் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தா 2 மாதத்தில் வந்து ஒரு ஃபிங்கர்லிங் சைஸ் சொல்லுவாங்க. ஃபிங்கர்லிங்னா நார்மலாக வந்து நம்ம குளத்தில் வந்து ஸ்டாக் பண்ண சைஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 1.5 இல்லை 2 சென்டிமீட்டர் வந்து ஸ்டாக் பண்ணணும்னு வச்சுக்கோ. கரெக்டாக வந்து ஒரு 2 மாதத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு 6-8 சென்டிமீட்டர் கொண்டு வந்துடலாம். இதே வந்து பார்த்தோன்னா நார்மலாக வந்து பெரிய அளவு 1 கிலோ 2 கிலோன்னா அது வளர்கிறதுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 8 மாதம் இல்லைனா 6 மாதம் ஃபீடு பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒரு வருஷம் கூட ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் 1 வருஷம் வெயிட் பண்ணதை விட நீங்கள் 2 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சம்பாரிச்சிட்டு போயிடலாம். அது இல்லாமல் கொடுவா குஞ்சு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 1 சென்டிமீட்டர் 5 ரூபானா இதே 10 சென்டிமீட்டர் 50 ரேட்டு எடுத்துட்டு போயிடலாம்.
1: ஓ, இது வந்து அந்த நீளத்தை பொறுத்தும் விலை மாறுமா?
0: ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடோ குஞ்சு நாங்கள் வந்து எங்கே வாங்குறோம்னா ஆர்ஜிசி ராஜிகன் சென்டர் ஃபார் அக்வா கல்ச்சர் ஒரு இடம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா சீர்காழியில் இருக்குது. அவங்க வந்து ப்ரீடிங் பண்ணுறாங்க, இனப்பெருக்கு செய்து கொடுக்குறாங்க. செயற்கை மூலம் இனப்பெருக்கு பண்ணி 1 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா ரேட் கொடுக்குறாங்க. 2 சென்டிமீட்டர் வாங்கினா ஒரு 2 ரூபா 10 ரூபா வாங்கிட்டு வந்து ஸ்டாக் பண்ணி 2 மாதத்தில் ஒரு 10 சென்டிமீட்டர் கொண்டு வந்தால் 50 ரேட்டுக்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணலாம்.
1: சரிங்க சார், இந்த கொடுவா மீனை வளர்க்குறது வந்து ஒரு 3 விதமாக நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதில் இந்த மீனுக்கும் கூட இந்த நாற்றங்கால் முறையில் வளர்க்கலாம் அப்படின்லாம் கேள்விப்படுறோம், அது எப்படி சார்?
0: பொதுவாக வந்து நாற்றங்கால் முறை என்னன்னா, ஃபார்மர் வந்து ஒரு நாற்றங்கால் வர முறை மூலம் வளர்க்குறாங்கன்னா அந்த நாற்றங்கால் மூலம் எந்த முறையில் வளர்க்குறாங்க, இப்போ வந்து குளத்தில் வளர்ப்பாங்க, தொட்டியில் வளர்ப்பாங்க, இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா ஹாப்பாள் மூலம் வளர்க்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சீடை எங்கே வாங்க போகிறீங்கன்னா ஆர்ஜிசி வாங்க போகிறீங்கன்னா அந்த குளத்தில் வந்து உப்பு தனிமை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து 3 விதமாக தண்ணியில் வளரக்கூடியது சொல்லியிருக்காங்க. அதனால் உப்பு எவ்வளோ நம்ம செக் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வந்து அவங்கள்ட்ட சொல்லணும். இப்போ சீடு வாங்க போகிறோம் சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த உப்புக்கு வந்து இணங்க வச்சு கொடுத்துருவாங்க. இப்போ 2 பிபிட் இருக்குன்னா அந்த 2 பிபிட் இருக்கீங்கன்னு சொன்னாச்சு அவங்க 2 பிபிட் அக்ரமடைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க அக்ரமடைஸ் பண்ணி கொடுத்த உடனே ஸ்டாக் பண்ணால் நல்லா சர்வேல் இருக்கும். 3 முறையில் சொன்னாங்கல்ல, ஒன்று வந்து தொட்டி மூலம் வளர்க்குறது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பா மூலம் வளர்க்குறது, ஒன்று வந்து குளங்கள் மூலம் வளர்க்குறது. இந்த குளங்கள் மூலம் வளர்க்குறதுனா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளத்தில் அமைக்கணும்னா எவ்வளோ சைஸ் இருக்குன்னா ஒரு 200-300 சதுர மீட்டர் பரப்பில் ஒரு ஏரியா வச்சுக்கோங்க. அதோடைய ஆழம் வந்து 1 மீட்டர் இருந்தால் போதும். அந்த குளத்தை நல்லா தயார் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து நல்லா நீர் நிரப்பி அந்த மீனுக்கு மிதவை தாவர உயிரினங்களான இந்த டேஃபினியா மொயினான்னு சொல்லுங்கள் அது ஃபஸ்ட்டு வளர வைக்கணும். ஃபஸ்ட்டு அதை வளர வச்சு தான் அந்த மீன் கொஞ்சம் ஸ்டாக் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டாக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா அதுக்கு தேவையான ஃபீடுகள் நிறைய கிடைக்கும். ஒரு 42% இல்லை 55% புரதங்கன்றது ஒரு உணவு இருக்குது, அது ஸ்லோ சிங்கிங் ஃபீடுன்னு சொல்லுவாங்க. அந்த உணவு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். கொடுத்தோன்னா வித்தின் 2 மாதத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த 8-10 சென்டிமீட்டர் ரெடி ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம வந்து லோக்கல்ஸ் நிறைய ஃபார்மெலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம். மெயினாக வந்து பார்த்தோன்னா இந்த வகை மீன்கள் வந்து பார்த்தோன்னா கெனபலிஸ்டிக் நேச்சர் சொல்லுவாங்க. அது எப்படி என்னன்னா அதோடைய இனத்தை இல்லைனா பெரிய மீன்கள் வந்து சின்ன மீன் சாப்பிட்ரும்.
1: ஆமாம், இந்த பிரச்சனை வந்து எல்லா மீன்கள்ட்டையும் நம்ம பார்க்க முடியுது. பெரிய மீன் வந்து குட்டி மீனை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. சார், இப்போ அந்த அமைப்பு முறையில் வந்து தாவர விலங்குண்ணி அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா.
0: குளத்தில் மூலம் நம்ம பண்ணுன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அந்த குளத்தில் வந்து தாவர விலங்குண்ணின்னு சொல்லுவாங்க. தாவர விலங்குண்ணி வந்து டேஃபினியா மொயினா வந்து ஃபஸ்ட்டு வளர்க்குறோம். அதை வளர்த்துக்கு வந்து உரங்கள் போடணும். அது வந்து ஆர்கானிக் உரங்கள், அந்த கவுடங்னு சொல்லுவாங்க. அந்த போட்டோடனே ஒரே மாதம் தண்ணி வந்து பச்சை கலர் வந்துடும். அதுக்கடுத்து அந்த டேஃபினியா மொயினா வந்து நம்ம வந்து ஸ்டாக் பண்ணுறோம், இல்லை இருப்பு செஞ்சுட்டு அதுக்கடுத்து மீன் குஞ்சு வாங்குறோம். வாங்கும் போது பார்த்தோன்னா 2 சென்டிமீட்டருக்கு உள்ளே வந்தால் மீன்களை வாங்கும் போது 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா மீன் குஞ்சு வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி வீனிங் ஸ்டேஜில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இல்லை வீனிங் ஸ்டேஜில் இல்லை லைஃப் ஃபுட் தான் சாப்பிடுது, உயிர் உணவு தான் சாப்பிடுதுன்னா அந்த உயிரினங்களை வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்டாக் பண்ணால் ஈஸியாக தாவர உணவு சாப்பிட்றோம். ஓகேங்களா? ஸோ நம்ம சீட் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா அந்த ஃபீடிங் கன்வெர்ட்டிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம போடக்கூடிய உணவு சாப்பிட்டு போயிடும், நம்ம விலங்குணி தேவையில்லை. அதனால் வந்து மீன் குஞ்சு வாங்கும்போது வீனிங் ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கங்க. கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தாவர விலங்குண்ணி நீங்கள் வளர்க்க தேவையில்லை. சப்போஸ் வளர்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சாப்பிட்டுக்கும். நம்ம போடக்கூடிய எக்ஸ்ட்ரா உணவும் நம்ம சாப்பிடும். அதனால இந்த குரோத் நல்லா

0: கிடைக்கும்.
1: சார், இப்போ நீங்க சொல்லிட்டு இருக்கிறது இந்த குஞ்சுகள் வளர்ப்பு சொல்றீங்க இல்லையா, அந்த கொடுவா மீன் குஞ்சுகள்ல. நார்மலா நம்ம வீட்லயே வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா மீன் குஞ்சுகள்லாம் அந்த பரப்பளவு கொஞ்சம் கம்மியா இருக்கிற தொட்டிகளுக்குலாம் போட்டோம்னா ஒண்ணு ஒண்ணு சண்டை போட்டுக்கிறது, சாப்பிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமே. அது இந்த மாதிரி இந்த கொடுவா மீன்களுக்குள்ள எப்படி இந்த நிகழ்வு நடக்குது?
0: கொடுவா பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அதோடைய ஃபீடிங் ஹேபிட்டே வந்து மாமிஸ் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, அது கெனாபிளஸ்டிக் நேச்சர்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணா ஒரு பெரிய மீனை வந்து சின்ன மீன் அதுக்கு இரையாக்கிறோம். ஸோ அந்த மீன் வகையக்கூடியதான் இது. இப்போ நார்மலாக கெண்டை மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அது அந்த மாதிரி அடிக்காது. இந்த கொடுவா மீனை பொறுத்த வரைக்கும் ஹைலி கெனபிலிஸ்டிக் நேச்சர், அதை வந்து ஒன்று கூட அடிச்சுக்கும். இந்த பிரச்சனையை தவிர்க்க என்னன்னா கிரேடிங் சொல்லுவாங்க. கிரேடிங் என்னன்னா தரம் பிரித்தல். இப்போ ஒரு தொட்டியில் வந்து 1000 மீன் போட்டிருக்குன்னா அந்த 1000 மீன் வந்து பார்த்தோன்னா ஒரே சைஸாக வளராது. இப்போ ஒரு 10 மீன் நல்லா வளர்ந்துருக்கும், மீதி வந்து 90 மீன் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். ஒரு 10 மீன் நல்லா வளர்ந்துருக்குன்னா அந்த மீனை தனியாக எடுத்து போட்டுடணும், இல்லைன்னா என்ன பண்ணா அந்த பெரிய மீன் என்ன பண்ணால் இருக்கிற சின்ன மீன் அடிச்சுட்டே இருக்கும். அதனால 1000 மீன் போட்டுக்கன்னா கடைசியில் வந்து அப்படியே நீ எடுக்காமல் பிரிக்காமல் விட்டுட்டா என்ன பண்ணும், அந்த பெரிய மீனை சின்ன மீனை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது கடைசியில் வந்து மீன் குஞ்சு எல்லாமே சாப்பிட்றோம், உயிர் பிழைப்புத்திறன் கம்மியாயிடும். அதனால் வந்து கொடுவா மீன் வளர்க்கும் போது வந்து நர்சரி பண்ணுறேன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா கிரேடிங் முக்கியம். கிரேடிங் பண்ணால் தான் உங்களுக்கு உயிர் பிழைப்புத்திறன் அதிகப்படுத்த முடியும். அதுக்கடுத்து வந்து ஃபீடிங், ஃபீடிங்னா ப்ராப்பராக ஃபீடிங் கொடுக்கணும். நீங்கள் உணவு வந்து ஒரு கிலோ எடுக்கிறீங்கன்னா அந்த ஒரு கிலோ வந்து பார்த்தோன்னா 5 டைமாக பிரித்து கொடுக்கணும். ஒரே டைம் கூட ஃபீட் வேஸ்டேஜ் ஆகும். ஒன்ஸ் வந்து அந்த ஃபீடிங் அதோட ஹேபிட்டே வந்து பார்த்தோன்னா ஒன்ஸ் நீங்கள் ஃபீடிங் போடும்போது அந்த ஃபீட் வந்து ஒன்று கீழே செட்டில் ஆயிடுச்சுன்னா திரும்பியும் அந்த ஃபீடை வந்து எடுக்காது. ஸோ அதனால் வந்து ஸ்லோ சிங்கிங் ஃபீட். எதுக்கு ஸ்லோ சிங்கிங் ஃபீட் போடுறேன்னா அதை வந்து ஸ்லோவாக சிங்க் ஆகும், பொறுமையாக சிங்க் ஆகும். ஸோ பொறுமையாக சிங்க் ஆகும்போது அந்த மீனை வந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வளர்ந்துடும். ஓகேங்களா? சாப்பிட வந்து ஒன்ஸ் கீழே செட்டில் ஆயிடுச்சுன்னா அந்த மீன் வந்து ஃபீட் வந்து எடுக்காது. ஏன்னா அதோடைய மவுத் சைஸை வந்து பார்த்தோன்னா பாட்டத்தில் இருக்காது, அப்படியே மேலே நோக்கி இருக்காது. மீன்ஸ் அந்த நடுத்தரங்கிறதுனால ஃபீடிங் கிட்ட அந்த ஹேபிட்டே அப்படி தான். ஸோ அதனால் வந்து ஸ்லோவாக நம்ம ஃபீடிங் கொடுக்கணும்.
1: சரிங்க சார், இப்போ இந்த உணவு முறையில் அதாவது இந்த கொடுவா மீனுக்கான உணவு முறையில் 5 முறை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது எந்த அளவில் கொடுக்கணும்? ஒரு தொட்டியில் ஒரு 100 மீன் குஞ்சு இருக்குதுன்னா அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு அதை பரிந்துரைக்கலாம், எந்த அளவுக்கு கொடுக்கலாம்?
0: நார்மலாக வந்து பார்த்தோன்னா இப்போ கொடுவா மீன் வந்து வாங்குகிறோம், ஒரு 2 சென்டிமீட்டர் வாங்கிட்டு வந்து ஸ்டாக் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு 12% ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும், இல்லை 10% ஆரம்பிக்கலாம். 10% ஃபீட் கொடுத்துட்டு அதுக்கடுத்து நார்மலாக அது பர்சன்டேஜ் பாடி வெயிட் சொல்லுவாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒரு 10 மீன் நம்ம எடுத்துக்கோ, ரெண்டாம எடுத்துட்டு அந்த ரெண்டாம எடுத்து அதோட ஆவரேஜ் பாடி வெயிட்டு நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு அந்த ஆவரேஜ் பாடி வெயிட் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபீடிங் கொடுக்கணும்னா ஒரு 12% கொடுக்குறோம். அதுக்கடுத்து மீன் வளர வளர அதோடைய ஃபீட் பர்சன்டேஜ் வந்து 10 to 8, 8 to 6. ஸோ 6 நர்சரியை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
1: சரிங்க சார், அடுத்தது இந்த வளர்க்குறப்போ ஹாப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க, அது என்ன மாதிரியான வளர்ப்பு முறை?
0: ஹாப்பானா பெரிய ஏரியா இருக்குது, பெரிய ஏரியாவில் நம்ம நர்சரி பண்ணி அதை ஆரோசி பண்ணி விற்கிறது ரொம்ப கஷ்டமாகும். அதனால் நம்மள்ட்ட ஒரு பெரிய குளம் இருந்தால் அந்த குளத்துக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 meters x 2, அதான் 2 meters நீளம், 2 meters அகலம், 1 meter வந்து ஆழம் உள்ள ஒரு வலைக்குண்டு. அந்த வலைக்குண்டில் வந்து பார்த்தோன்னா 4 பக்கமும் வந்து நல்லா வந்து ஒரு மூங்கில் வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணி பாட்டத்தில் வந்து அடித்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி வச்சு அது ஹாப்பா கட்டி அதில் உள்ள மீனை வளர்க்கலாம். இதில் என்னன்னா அந்த பெரிய குளம் சொன்ன பார்த்தீங்களா, பெரிய குளத்தை எதுக்கு சூஸ் பண்ணுன்னா சின்ன குளத்துக்கும் பெரிய குளத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா சின்ன குளத்தை நீங்கள் ஹாப்பா பண்ணுன்னா வாட்டர் சர்க்குலேஷன் வந்து அந்தளவு இருக்காது. பெரிய குளத்துக்கு ஓரளவுக்கு சர்க்குலேஷன் இருக்கும், வாட்டர்னா வந்துட்டு போகும். இந்த ஹாப்பா போடுறதுனால நீங்கள் வந்து வாட்டரை உள் வாங்கி வெளியே போகும்போது கரெக்டாக அந்த ஆக்சிஜன் வந்து கிரியேட் ஆகும். இல்லைனா பாசி அடைச்சிட்டா என்ன பண்ணோம் அங்கே மீன் சுவாசிக்க முடியாது, கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதனால் வந்து ஹாப்பா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா எந்த ஏரியாவில் பண்ணுறேன்னா தண்ணி வந்து நல்லா வாட்டர் கரண்ட் மூவ்மெண்ட் இருந்தால் தான் நல்லா ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து டெய்லி நீங்கள் ஹாப்பான் வந்து க்ளீன் பண்ணணும், அதை செக் பண்ணணும், எந்த பைட் ஆகிடுச்சுன்னா ஃபிஷ் எஸ்கேப் போயிடும். அதனால் பார்க்கணும். இதில் வந்து ஹாப்பா பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நிறைய கடையில்லாம் வைக்கிது, நைலான் நெட்டுன்னு சொல்லுவாங்க, நைலான் வச்சு அதுமாரி பண்ணலாம். மிஸ் சைஸ் சொல்லுவாங்க, மிஸ் சைஸ்னா அதோட கண்ணி அளவுன்னு சொல்லுவாங்க. ஒரு 1.5 ஒரு 3 mm சைஸ் உள்ள கண்ணி அளவு யூஸ் பண்ணலாம். ஏன்னா சப்போஸ் நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வந்து இதை விட சின்ன சைஸாக நீங்கள் ஸ்டாக் பண்ணணும்னா கண்ணி அளவு விட சின்ன சைஸ்னா மீன் எஸ்கேப் பண்ணும். அதனால் நீங்கள் வந்து ஃபிஷ்ஷோடைய சைஸ் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஹாப்பா சூஸ் பண்ணுறது பெட்டர்.
1: கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த நம்ம கொசுவலை ஜன்னல்கள்லாம் அடிக்கிறமே கொசுவலை அந்த மாதிரியான அளவீடுல இருந்தாலே போதும்.
0: எஸ் அந்த மாதிரி அளவு இருந்தாலும் ஓகே தான். அதுக்கடுத்து நீங்கள் சைஸ் வளர வளர தண்ணியில் கொஞ்சம் அதிகப்படுத்தினா கொஞ்சம் நல்லா நீரோட்டம் உள்ளே வந்து உள்ளே போகும்.
1: மீன் வளர்ப்புக்கு நீரோட்டமும் ரொம்ப அவசியம்.
0: ஆமாம், மெயினாக நீரோட்டம் எதுக்குன்னா மீன் சுவாசிக்க தான் மெயினாக. இன்னும் அந்த டைமில் வந்து நம்ம தனியாக ஏரேஷன்லாம் போட முடியாது, அதுக்காக சொல்லுவேன்.
2: உழவர் உலகம் நிகழ்ச்சியில நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாச்சங்காலில் கொடுவா மீன் வளர்ப்பு. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பரிமாறிக் கொண்டிருக்கிறார் தலைஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் M. முகமது ஃபைசுல்லா அவர்கள். கொடுவா மீன் வளர்ப்பில் கடைபிடிக்க வேண்டிய மேலாண்மை முறைகள், மீன் குஞ்சு எங்கு வாங்கலாம், இது போன்ற தகவல்களை தொடர்ந்து கேட்கலாம்.

0: தொட்டியில் ஏதாவது வளர்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. தொட்டியில் வளர்க்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்குதா இந்த கொடுவா மீன் குஞ்சுகளை வளர்க்குறதுக்காக?
1: கண்டிப்பாக தொட்டியில் வளர்க்கலாம். தொட்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தொட்டின்னு சொல்லுவாங்க, சிமெண்ட் தொட்டியில் வளர்க்கலாம், இல்லைனா எஃப்ஆர்பி டேங்கில் வளர்க்கலாம். மெயினாக தொட்டியில் வளர்க்குறேன்னா மினிமம் வந்து 5 லிருந்து 10 டன் கெப்பாசிட்டி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தொட்டியில் வளர்க்குறேன்னா ஒரு கனமீட்டருக்கு 750 லிருந்து 1000 மீன் குஞ்சு விடலாம். இதில் மெயினாக வந்து பார்த்தோன்னா தொட்டியில் வளர்க்குறேன்னா தொட்டியை பொறுத்த வரைக்கும் நீர் வரத்து வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். தட்ஸ் மீன்ஸ் ஆஃப் ஃப்ளோ த்ரூ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. வாட்டர் வந்து உள்ளே வாங்கி வெளியே போகிற மாதிரி இருந்துடும். அது இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கொடுவா மீன் குஞ்சு வளர்க்குறேன்னா மெயினாக வந்து பார்த்தோன்னா நீரோட்டம் வந்துட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ நல்லா க்ரோத் கிடைக்கும் நம்மளுக்கு.
0: சரி, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா தொட்டியிலலாம் வளர்த்தா அடிக்கடி நம்ம வந்து அந்த நீரை வந்து மறுசுழற்சி பண்ணுற மாதிரி இருக்குமா? தண்ணி எடுத்துகிட்டு புது தண்ணி விடுறது மாதிரி அந்த மாதிரி இருக்குமா?
1: அந்த தொட்டியில் மூலம் வளர்க்கும் போது தண்ணி ஃபுல்லாக மாற்ற தேவையில்லை. தொட்டி தட் மீன்ஸாக ஃப்ளோ த்ரோ சிஸ்டம்னா எப்படின்னா தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ரன்னிங் சிஸ்டமே இருக்கணும். தண்ணி வந்து அப்படியே ஃபுல்லாக தான் இருக்கும், ஒரு 90% இருக்கும். அப்படியே வந்து வந்துட்டு அப்படி வெளியே போகிற மாதிரி இருக்கும். மேலோட்டமாக நீர் அப்படியே ஃப்ளோ த்ரோ இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் தண்ணி மாற்ற தேவையில்லை.
0: அதே போல் சார், இப்போ இந்த குஞ்சு வளர்க்குறோம், தரம் பிரிக்கிறது, அதாவது இந்த சைஸ் வரியாக சொல்கிறீங்க, 2 சென்டிமீட்டருங்கிறீங்க, 5 சென்டிமீட்டருங்கிறீங்க, இந்த மாதிரியான தரம் பிரித்தல் முக்கியமாக அவசியமாக இதை எப்படியெல்லாம் நம்ம கையாளலாம்? அந்த மீன்களை தரம் பிரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான உபகரணங்கள்லாம் நம்ம பயன்படுத்தலாம்?
1: தரம் பிரித்தல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கொடுவா குஞ்சு முக்கியமான ஒன்று. நீங்கள் தரம் பிரிக்கலைன்னா என்ன பண்ணால் அப்படியே ஒன்று கொண்டு அடித்து உயிர் பிழைப்பு சதவீதம் குறைய ஆரம்பிச்சிடும். மெயினாக வந்து பார்த்தோன்னா தரம் பிரித்தல் எதுக்கு அவசியம்னா இந்த உயிர் பிழைப்பு திணி அதிகப்படுத்தணும். நார்மலாக வந்து ஒரு குளத்தில் வந்து 1000 மீன் குஞ்சு விடுறீங்கன்னா நீங்கள் எதுவும் தரம் பிரித்தல அப்படியே தரம் பிரிக்காம விட்டுட்டீங்கன்னு என்ன பண்ணால் அதில் ஷூட்டர் செல்லு, ஒரு ஷூட்டர் ஃபிஷ்னு ஒன்று இருக்கும். ஷூட்டர்னா 3 நாள் 4 நாள் வந்து செல்லு பெருசாக வளர்ந்துடும். அது என்ன பண்ணால் நீங்கள் ப்ராப்பராக ஃபீட் போடல அப்படியே என்ன பண்ணால் சின்ன மீன் அடிச்சிடும்.
0: இந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கும்போது இவங்க மத்தியில் உசுறு வளர்றது கஷ்டம்டா அப்படின்னு நிறைய மீன் நினைக்கக்கூடிய நிலைமை இருக்கும்.
1: அதே மாதிரி அதனால் வந்து ப்ராப்பர் ஃபீடிங் இருக்கணும். உணவு பொறுத்த வரைக்கும் பொறுமையாக ஒரு 5 வேளைக்கு கொடுக்கணும். 5 வேளைனா ஒரு காலைல வந்து ஒரு 7 மணிக்கு கொடுக்கலாம். எல்லாம் அதுக்கடுத்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு 10 மணிக்கு 12 மணிக்கு கொடுக்கலாம். அதுக்கடுத்து மதியம் ஒரு 2 மணிக்கு, அதுக்கடுத்து ஒரு 4 மணிக்கு, அதுக்கடுத்து நைட் ஒரு 8 மணிக்கு, இந்த மாதிரி வந்து பிரித்து வச்சுக்கிட்டு கொடுத்தா உங்களுக்கு நல்லது. ஃபீடு வேஸ்டேஜ் குறைக்கலாம்.
0: இப்போ தரம் பிரிக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரியாக நம்ம செய்கிறதுனால இப்படிலாம் விஷயங்கள்லாம் நம்மகிட்ட இருக்குது. அடுத்தது இந்த கொடுவா மீன் வளர்ப்பில் அந்த மேலாண்மை முறைகள், அதோட முக்கியத்துவம் என்ன?
1: கொடுவா மீன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மேலாண்மைன்னு சொல்லணும்னா ஒன்று வந்து பார்த்தோன்னா நீர்த்தல மேலாண்மை, ஒன்று வந்து உணவு மேலாண்மை சொல்லணும். நீர்த்தல மேலாண்மை நார்மலாக வந்து பார்த்தோன்னா நீரில் வந்து நீர்த்தர காரணிகள் சொல்லலாம்னா பிஹெச், அமோனியா, டிஓ, அதுக்கு டெம்பரேச்சர், இதெல்லாம் முக்கியமான ஒன்று. இதை வந்து பார்த்தோன்னா கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். பிஹெச் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அது கொஞ்சம் பிரச்சனை வரும். இந்த நீர்த்தர காரணிகள் அது மாதிரி ஃபீடிங் கரெக்டாக அந்த பாடி வெயிட்டுக்கேற்ற நம்ம ஃபீடிங் கொடுக்கணும். ஓவர் ஃபீடிங் போட்டாலும் என்னன்னா தண்ணி கெட்டு போயிடும். அதுக்கடுத்தது லோ ஃபீடிங் போட்டால் ஓவர்னா அண்டர் ஃபீடிங் சொல்லுவாங்க, அண்டர் ஃபீடிங் போட்டால் மீன் வளராது. அதுக்கேற்ற மாதிரி ஃபீடிங் போட்டோன்னா ப்ராப்பராக அதோட பாடி வெயிட்டை பேஸ் பண்ணி நம்ம ஃபீடு கொடுக்கணும். இந்த மாதிரி நீர்த்தர காரணிகளும் அதுக்கடுத்தது உணவு மேலாண்மை கரெக்டாக இருந்தால் நோய் மேலாண்மை இருக்கு. நோய் மேலாண்மை நீங்க போக தேவையில்லை. நீர்த்தர மேலாண்மையும் உணவு மேலாண்மை ஸ்ட்ரிக்டா புடிச்சா நீங்க வந்து நோய் மேலாண்மை எந்த பிரச்சனை வராம கரெக்டா இருக்கும்.
0: அதாவது நீங்க சொல்ற மாதிரி இந்த அடிப்படை காரணிகளை சரியா வச்சுக்கிட்டோம்னாலே அடுத்த விஷயத்துக்கு நமக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இதை தாண்டி போகுது சார், அது மாதிரி சமயத்துல இந்த கொடுவா மீனுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும்?
1: நார்மலாக நீர்த்தர காரணிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அந்த பிஹெச் அதிகமாகிச்சாலும் பாக்டீரியா டிசீஸ் சொல்லுவாங்க, அது வந்து அதிகமான வந்து ஏற்படும். இல்லைனா வந்து ஃபங்கல் டிசீஸ் சொல்லுவாங்க, ஃபங்கல் வந்து பார்த்தோன்னா மேலே பாடியில் வந்து பார்த்தோன்னா ஒயிட் ஒயிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், இது ஒரு மேஜர் ப்ராப்ளம் வர சான்ஸ்.
0: வழக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்புறத்துலலாம் சொல்லுவாங்க மீனுக்கு வந்து அம்மா பார்த்துருக்குது அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான அந்த புள்ளிகள், கருப்பு வெள்ளையில் புள்ளிகள்லாம் வந்துச்சுன்னா அம்மா பார்த்துருக்கு மீனுக்கு அப்படிம்பாங்க. இப்போ அதுக்கு வந்து இந்த தண்ணி தான் ஒரு முக்கிய காரணியாக இருக்கா?
1: இப்போ நார்மலாக வந்து பார்த்தோன்னா இந்த ஒட்டுணின்னு சொல்லுவாங்க. ஒட்டுணினா அப்படின்னா பாடியில் வந்து சில பேராசைட் வந்து அட்டாச் ஆகி அதில் பிளட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த பேராசைட் எதனால் வருதுன்னா ஆர்கானிக் லோடு அதிகமாகனால நம்ம ஓவர் ஃபீடிங் போடும்போது தண்ணி ஒரு மாதிரி ஆகி அதை விட பேராசைட் வந்து வர சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் பேராசைட் உள்ளே என்ட்ரி ஆயிடுச்சுன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அந்த பேராசைட் என்ன பண்ணுன்னா தண்ணி அப்படியே செக் பண்ணி உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் மீன் வளர்ச்சி இருக்காது மெயினாக. அதுக்காக வந்து உணவு மேலாண்மையும் நீர் மேலாண்மையும் கரெக்டாக இருந்தால் நோய் மேலாண்மை தேவையில்லை.
0: சரிங்க சார், இப்போ இந்த மீன் குஞ்செல்லாம் எல்லாருமே அருகாமையிலே இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கு வளர்க்கணும்னு நினைப்பாங்க, நகரத்தில் இருக்கிறவங்களும் வளர்க்கணும்னு நினைப்பாங்க. இந்த மீன் குஞ்சுகளை, அதாவது தரமான கொடுவா மீன் குஞ்சுகள்லாம் வேணும் அப்படின்னா நம்ம எங்கே போனால் நமக்கு சரியான வழிகாட்டுதலோட அந்த குஞ்சுகள்லாம் தரமாக கிடைக்கும்?
1: மீன் குஞ்சு இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஆர்ஜிசி, ராஜகாந்த் சென்டர் ஃபார் அக்வாகல்ச்சர், அது வந்து பார்த்தீங்கன்னா சீர்காழியில் ஒன்று, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சீர்காழியில் தான் இருக்குது. அவங்க வந்து செயற்கை முறையில் இனப்பெருக்க பண்ணி மீன் குஞ்சு வந்து ரெடி பண்ணி மக்களுக்கு ஃபார்மர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நம்பர் வேணால் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க வந்து எந்த மாதிரி உப்புத்தன்மை நீங்கள் வாழறோம் செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஃபோன் பண்ணால் அவங்க ரெடி ஆச்சுட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி தலைஞாயில் அண்டர் கண்ட்ரோலில் வந்து பார்த்தோன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்வாகல்ச்சர் கீழே வந்து பார்த்தோன்னா நன்னீர் செயல் விளக்கம் மீன் பண்ணி கொர்க்கையில் ஒரு ஃபார்ம் இருக்குது. இந்தமாரி நன்னீர் மீன்ஸ் நன்னீர்னா ஃப்ரெஷ் வாட்டர்லேயே நாங்கள் வந்து அக்ளமடைஸ் பண்ணி நாங்கள் வந்து கொடுவா மீன் குஞ்சு வித்துட்டு இருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து என்னுடைய காலேஜ் கான்டாக்ட் மூலம் தொடர்பு பண்ணணும்னா உங்களுக்கு நாங்கள்

0: கொடுப்போம்.
1: நம்ம மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு வந்தாலே இந்த குஞ்சுகளை, தரமான குஞ்சுகளை வாங்கிக்க முடியும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்கிக்கலாம், எங்கள்கிட்ட இருக்கு. எப்போ வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டாலும் நாங்கள் கொடுப்போம்.
1: சரிங்க சார், இப்போ உங்களை மாதிரி இந்த அனுபவத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்டால் நீங்கள் ஈஸியாக பார்த்து எடுத்து கொடுத்துருவீங்க. இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் இப்போ தான் வளர்க்க போகிறோம், மீன் வளர்க்கணும்னு என்ன இருக்கிற எங்கள் மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன சார்?
0: சப்போஸ் இங்கே குடவை மீன் குஞ்சு வளர்க்குறீங்கன்னா டவுட் இருக்குன்னா எங்கள் காலேஜில் அணுகலாம். இந்தமாரி எங்களுக்கு வந்து ட்ரைனிங் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். ட்ரைனிங் வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 300 ரூபீஸ் அமௌண்ட் பே பண்ணால் ட்ரைனிங் கொடுப்போம். அதுமாரி ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்குன்னா ஒரு 600 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நம்ம ஃபீட் கொடுக்குறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்தோம்னா ஃப்ரீ ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து நிறைய வந்திருக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம், அதுவும் நாங்கள் அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். நான் 14 ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். சப்போஸ் அது படித்து உங்களுக்கு டவுட் இருக்குனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணி பேசினாலும் நாங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணுவோம். சப்போஸ் உங்களுக்கு குளத்தில் பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்தாலும் சொன்னால் எந்த ஏரியா சொன்னாங்க நாங்கள் நேரில் வந்து பார்த்து அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம்.
1: இதை தான் சார் நான் அடுத்ததாக கேட்கணுன்றது. இப்போ இந்த நீரில் வந்து pH மதிப்பு அப்படிலாம் சொல்கிறீங்க, இந்த தண்ணியோட நிலை என்னவா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அருகாமையிலேயே நம்ம போய் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எந்தெந்த அலுவலகத்தெல்லாம் நம்ம தொடர்பு கொள்ளலாம், இல்லை எங்கள் பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா?
0: நீர்த்தர காரணிகள் செக் பண்ணிட்டு வளர்க்குறது நல்லது. நீர்த்தர காரணிகள் செக் பண்ணதுக்கு வந்து பார்த்தோன்னா கிட்டெலாம் இருக்கும், கிட்ட மூலம் பத்து ரிசல்ட் அக்யூரேட்டாக வந்து கொண்டு வர முடியாது. இதை வந்து டைட்டேஷன் மூலம் சொல்லுவாங்க. டைட்டேஷன் அக்யூரேட் ரிசல்ட் வந்துன்னா டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி காலேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, என்வாயன்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அவங்களே நாங்கள் செக் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கேற்ற அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுத்தா போதும், அவங்க செக் பண்ணி கொடுத்துருவாங்க சார்.
1: சரிங்க சார், இப்போ இந்த தரமான மீன் குஞ்சுகள் வந்து சிதம்பரத்தில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நம்ம திருச்சி பகுதியில் இருந்து அங்கே போய் நம்ம குஞ்சுகளை வாங்கிட்டு வரோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து பயண தூரம் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, பயண நேரம் அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் அங்கேருந்து இந்த இடைப்பட்ட தூரத்தில் இந்த குஞ்சுகளை பாதுகாப்பாக நம்ம கொண்டுகிட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுல நம்ம என்ன மாதிரியான முறைகள் எல்லாம் இந்த குஞ்சுகளை கொண்டுட்டு வரும்போது கடைபிடிச்சா அது பாதுகாப்பா வந்து சேரும், அதாவது நம்ம மீன் குட்டைக்கோ இல்ல நம்ம மீன் தொட்டிக்கோ வந்து சேரும்?
0: மீன் குஞ்சு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மீன் குஞ்சு அந்த பையில போடுவாங்க. இப்போ நார்மலாக வந்து பார்த்தோன்னா இங்கிலாந்து சென்னைக்கு போகிறோம்னா அந்த சென்னை லாங் டிஸ்டன்ஸ் 6 hours 7 hoursனா அதோட பேக்கில் வந்து பார்த்தோன்னா குஞ்சுடைய நம்பர் கம்மிப்படுத்தணும். இப்போ நார்மலாக வந்து பார்த்தோன்னா ஒரு 1:3 சொல்லுவாங்க. இப்போ 1% வாட்டர்னா 3% வந்து ஆக்சிஜன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரேஷியோவில் வந்து நம்ம வந்து கொடுப்போம். இப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து திருவாரூர்னா நம்ம வந்து ஒரு 100 குஞ்சு விடணும்னா 100 குஞ்சு விட்டுலாம். இதே வந்து நம்ம சென்னைக்கு போகிற மாதிரினா அது 100 குஞ்சை வந்து ஒரு கம்மிப்படுத்தணும், ஒரு 40 மீன் 30 மீன் கம்மிப்படுத்தி நம்ம சேல்ஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ஈஸியாக சேஃபாக போயிடும். அதுக்கடுத்து ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த டைமிங் இருக்குது, லேட் ஈவினிங் சொல்லுவாங்க, ஒரு 6 மணி 5 மணிக்கு ரேஞ்சில் வந்து நீங்கள் எடுத்து போனால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். அதெல்லாம் இயர்லி மார்னிங் சொல்லுவாங்க, 6 மணி 7 மணினா அந்த மாதிரி டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி கம்மியாக நேரத்தில் நீங்கள் மீன் குஞ்சு எடுத்து போட நல்லது. சப்போஸ் நீங்கள் டைம் இல்லை ரொம்ப முடியலன்னா வாகனத்தில் வந்து இந்த ஏசின்னு சொல்லுவாங்க, ஏசி வண்டின்னு சொல்லுவாங்க, அந்த ஏசி வண்டியில் எடுத்து போனால் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், டெம்பரேச்சர் மெயின்டெயினாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வண்டியில் எடுத்து போகிறது நம்ம பெட்டர்.
1: நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா கொடுவா மீன் வளர்க்குறதுக்கு வந்து இந்த வெளியில் இருக்கிற இந்த சுற்றுச்சூழலில் குறிக்க வெப்பநிலையும் கூட ஒரு முக்கிய காரணமாக இருக்கும்னு நினைக்கிறோம்.
0: ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இப்போ பார்த்தா வெளியில் உள்ள வெப்பநிலை அதிகமாகும் போது தண்ணியில் ஹீட் அதிகமாகும், மெட்டபாலிசிட்டி நடக்கும். மெட்டபாலிசிட்டி நடக்கும்போது ஆக்சிஜன் கன்சம்ஷன் அதிகமாகும், ஆக்சிஜன் லெவல் குறைய வரும்போது டியூ அதிகமாகிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது பேக்கில். ஸோ அதனால் வந்து நீங்கள் எடுத்து போகும்போது லேட் ஈவினிங் இயர்லி மார்னிங் கொண்டு போகிறது நல்லது.
1: சரிங்க சார், ரொம்ப சிறப்பாக அந்த கொடுவா மீனோட வரலாறே சொல்லியிருக்கிறீங்க. கொடுவா மீன் எப்படி வளர்க்கணும், எப்படி தேர்ந்தெடுக்கணும், எந்தெந்த முறையிலெல்லாம் பாதுகாக்கணும், அப்போ தான் அது நமக்கு கொஞ்சம் பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இந்த மீன் குஞ்சுகளை வாங்குறதுக்கான இடத்தோட தொடர்பு எண் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க, அந்த தொடர்பு எண் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம நேயர்கள் குறித்து வச்சுப்பாங்க.
0: அந்த ராஜீவ்காந்த் சென்டர் ஃபார் அக்வாகல்ச்சர் இருக்குங்களே, அதுக்கான காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தோன்னா 7299247299.
1: நேர்களே, இந்த எண்ணை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. யாராவது மீன் வளர்க்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தது, தரமான குஞ்சுகள் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா 72 99 24 72 99.
0: இப்போஸ் வந்து கொடுவா மீன் குஞ்சு சம்பந்தமான எது சந்தேகங்கள் இருந்தாலும், கொடுவா மீன் குஞ்சு தேவைப்பட்டாலும் என்னுடைய நம்பரை நீங்கள் அணுகலாம்.
1: நிச்சயமாக சார் தேவைப்படும். நேர்களே, நீங்கள் இப்போது இந்த தொடர்பு எண்ணை குறிச்சுக்கோங்க. உதவி பேராசிரியர் டாக்டர் முகமது ஃபைசுல்லா அவர்களுடைய தொடர்பு எண்
0: 7639357497 36 39 35 74 7.
1: சார், இப்போது மீன் வளர்க்குறது அப்படின்றது நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு பார்த்தா இதில் ஏதோ கொஞ்சம் நிறைய சிரமம் இருக்குமே, இருக்கிற மாதிரி தோணுதே அப்படின்னு கூட நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம இப்போ என்ன சொல்லலாம்?
0: இந்த கொடுவை மீன் வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நல்ல லாபம் வரும். இப்போ நம்ம நார்மலாக கால்நடை கோழிப்பண்ணெல்லாம் வைக்கிறீங்களே, எல்லாத்துலேயும் சிரமம் இருக்கும், இல்லை சிரமம் இல்லாமல் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் சிரமத்தை கடந்து நீங்கள் வந்தாச்சுக்கோ நல்ல சக்ஸஸாக இருக்கலாம். இப்போ நார்மலாக ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சிரமம் இருக்கும் தான் சார், தெரிஞ்சுக்கணும் இந்த பிரச்சனை இருக்குது, இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுனா கண்டிப்பாக வந்து ஃபியூச்சர் நல்ல லாபம் வரேன். நான் கொடுவா மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மார்க்கெட்டிங்கில் ஹை டிமாண்ட். இப்போ வந்து நார்மலாக குளத்தில் வந்து மீன்

0: வளர்க்கறதை விட நாற்றாங்கல் முனையிலும் போது நீங்க குஞ்சு வளர்த்தனா அதிக லாபம் வந்து கண்டிப்பா பெறலாம்.
1: நிச்சயமா சார், இந்த பயிற்சி வகுப்புகள் பத்தி சொன்னீங்க இல்லையா, ஒரு நாளைக்கு 300 ரூபாய் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோன்னு, இது எப்படி குறிப்பிட்ட எண்ணிக்கையில நபர்கள் சேர்ந்ததுக்கு பிறகு பயிற்சி கொடுப்பீங்களா, இல்ல யார் வேணாலும் விருப்பப்பட்டா இப்போ ஒரு 300 ரூபாய் செலுத்திட்டு எனக்கு பயிற்சி வேணும்னு நான் கேட்டா ஒருத்தருக்காகவும் இந்த பயிற்சியை வழங்க முடியுமா?
0: நார்மலா வந்து பயிற்சி பொறுத்த வரைக்கும் பாத்தோம்னா ஒரு மினிமம் ஒரு 5 பேர் இருந்தா நல்லது, ஏன்னா அதுக்கேத்த மாதிரி வந்து பாத்தோம்னா ஒரு 5 பேர் இருந்து நம்ம பயிற்சி கொடுக்கறது எங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால் வந்து பயிற்சி நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணனா என் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி பேசலாம், இந்த மாதிரி ட்ரைனிங் வேணும்னு சொன்னாலும் நாங்கள் நோட் பண்ணிப்போம். ஒரு 5க்கு மேலே இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச
1: வரைக்கும். இந்த பயிற்சி முழுக்க முழுக்க நம்ம டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள பல்கலைக்கழகத்தில் தான் நடக்கும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக சார்.
1: சரி, இன்னைக்கு நேயர்களுக்கு வந்து இந்த கொடுவா மீன் வளர்ப்பு பற்றின நிறைய தகவல்களை எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி.
0: நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார்.
2: ஊருக்கு வந்து இப்படி பொழுதன்னைக்கும் போனும் கையுமா இருந்தா என்ன பண்றது? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்பவே நாக்கு மேல பல்ல போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வாய கட்டி வயித்த கட்டி ஒன்னு படிக்க வச்சேன், அந்த புழப்பையும் பார்க்காம இந்த புழப்பையும் பார்க்காம நீ இப்படி போனும் கையுமா உட்காந்துட்டு இருக்கியே.
3: புலம்பாதீங்கம்மா, நம்ம நிலத்துல ஒரு பண்ணை கட்ட போடலான்னு இருக்கிறேன், அது சம்பந்தமான தகவலை தான் இப்போ ரேடியோல கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
2: ஓஹோ, ரேடியோலயாப்பா? சரி சரி, அவங்க சொல்ற மாதிரியே செய்யி, கண்டிப்பா பெரிய அளவு.

நாற்றங்காலில் கொடுவா மீன் வளர்ப்பு தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொண்டார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் M. முகமது ஃபைசுல்லா அவர்கள்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: நேரம் 8:00. இனி கேட்கலாம். வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. நாட்டின் வளமான கலாச்சாரமான நாட்டுப்புற கலைகளை பாதுகாப்பதில் கலைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 2024 மற்றும்

2025 ஆம் ஆண்டுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், நாட்டுப்புற கலை வடிவங்களை உயிர்ப்புடன் வைத்திருக்க சிறப்பு முயற்சிகள் மேற்கொள்வது அவசியம் என்றார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. சென்ற மாதம் 20ஆம் தேதி தொடங்கிய மழைக்கால கூட்டத்தொடரில் 19 அமர்வுகள் இடம்பெற்றன. பொது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு, தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு, தீர்வாயங்கள் சீர்திருத்தங்கள், தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக உள்ளிட்ட சட்டத்திருத்த மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேறின. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேறியுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். நாட்டின் மூவர்ண தேசிய கொடி ஒவ்வொரு குடிமகனின் பெருமை மற்றும் நாட்டின் ஒற்றுமையை பிரதிபலிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இல்லங்கள் தோறும் தேசிய கொடி ஏற்றவும் ஹர்கர் திரங்கா இயக்கத்தில் இணையவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மூவர்ண கொடியுடன் தாங்கள் எடுத்துக்கொண்ட சுய புகைப்படங்களை ஹர்கர் திரங்கா .com இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மோட்டார் வாகனம், மின்னணு, எஃகு, மூலதனப் பொருட்கள், பாதுகாப்பு, ரசாயனம், சூரிய மின்சக்தி, ஜவுளி, மருந்தியல், மருத்துவ உபகரணங்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், தோல் மற்றும் காலணிகள், உணவு பதப்படுத்துதல் பிரிவுகளில் உலகளாவிய உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1,07,000 பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் 67,452 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழில் தொடங்க 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. சென்னையில் நடைபெற்ற தமிழக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 4,476 கோடி ரூபாய் முதலீட்டில் 8 திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இலங்கை கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கக் கோரி முதலமைச்சர் திரு விஜய் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருக்கு இன்று கடிதம் எழுதியுள்ளார். தமிழக அரசால் அமைக்கப்பட்டுள்ள வருவாய் மேம்பாட்டுக் குழு தலைவரும் மத்திய திட்ட ஆணையத்தின் முன்னாள் தலைவருமான மான்டேக் சிங் அலுவாலியா மற்றும் அக்குழுவினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். தமிழகத்தில் முதன்முறையாக சென்னை IIT சார்பில் திருவாரூர் மாவட்டம் விஷ்ணுபுரம் கிராமக்குளத்தில் சோலார் தகடுகள் அமைக்கப்பட்டு அதனுடன் பெறப்படும் மின்சாரம் மூலம் மின் மோட்டாரை வேளாண் அமைச்சர் திரு வினோத், சென்னை IIT இயக்குநர் காமக்கோட்டி ஆகியோர் இன்று இயக்கி வைத்தனர். தமிழகத்தில் பெண் குழந்தைகளுக்கான பள்ளிச் சீருடைகள் மறு வடிவமைக்கப்படும் என்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் தலாயபுரத்தில் தையல் தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலும் திடீரென பெய்த மழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நமஸ்கரித்தான்பட்டியில் உள்ள தனியார் பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். மூலப்பொருட்களை கலவை செய்வதற்கான இயந்திரத்தை பொருத்திக் கொண்டிருந்தபோது ரசாயன கலவையின் உராய்வு காரணமாக வெடி விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த சிவகாசி தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இம்முகாமில் 1,000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதிப் போட்டியில் நாளை இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வேங் இணை ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இன்று நடைபெற்ற காலிறுதியில் இந்த இணை ஜப்பான் இணையை 7-6, 6-4 என்ற செட்களில் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: காலத்துக்கு ஏற்ப ரசிகர்கள் மாறலாம், ரசிகர்களோட ரசனைகள் கூட மாறலாம். ஆனா இந்த ஒரு காலகட்டத்துல மட்டும் எல்லாரோடைய ரசனைகளும் ஒரே மாதிரி இருக்குங்க. அது எந்த காலகட்டம்? ஆமாங்க, 80-90கள் அப்படின்னு சொன்னாலே போதும். அப்பப்பா என்ன மாதிரியான காலகட்டம்! எல்லோரும் விரும்பக்கூடிய அந்த பசுமையான நினைவுகளை எப்படிங்க மறக்க முடியும்? உங்களுக்கு விருப்பமான 80-90களின் பாடல்களை நேர்விருப்ப பாடலாக கேட்டு ரசிக்கலாம். இப்போது இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் பங்கேற்க
1: தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 04-3-1-3 எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1.

0: நேரம் 8:11 கேட்டிணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமை. நம்மோடு இணையும் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: நான் நாகமங்கலத்துல இருந்து பிளைண்ட் பேசுறேன் சார். தமிழ்செல்வன் என் பேரு.
0: தமிழ்செல்வன் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: பாடும் வானம்பாடியில இருந்து ஒரு பாட்டு போடுங்க சார்.
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி
1: நன்றி நன்றி.

0: இரவு பொழுது இசையால் இனிமையாக்கும் இரவு இசை இனிமை கேட்டு அஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நம்முடனேயும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் திருச்சி செல்வன் சரவணன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சரவணன் அவர்களை, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து கருப்பு வெள்ளை படத்துல இருந்து ஒரு நல்ல சாங்ஸ் பண்ணுங்க.
0: நிச்சயமா, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.
1: தேங்க்யூ.

0: 8:26. இசையால் இளமையை மீண்டும் உணர வைக்கும் 80 தொண்ணூறுகளின் பாடல்களை நேர்வரப்பு பாடலாக கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சியில் நம்முடைய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்துங்கய்யா?
1: நம்பர் 1 டோல்ட் மேடம், அன்புராஜா மேடம்.
0: சொல்லுங்க அன்புராஜா அவர்களே, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: விருப்ப பாடல் வந்து இந்த பன்னீர் புஷ்பங்கள் படத்துல இருந்து பூந்தளிராட அப்படின்னு ஒரு பாட்டு வரும் மேடம்.
0: நிச்சயமா பாடல் வழங்கியெல்லாம் இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.
1: ஆ, நன்றி மேடம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் கேட்டிணைந்திருக்கிறோம். இது இரவு இசை இனிமை. நேரம் 8:31. நேர்களை உங்களது குரலும் உங்களுக்கு விருப்பமான பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க. 04-3-1 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. நிகழ்ச்சியில் மூடு நீயும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம்.
0: யாரம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்மா.
1: நான் அந்த சாத்தனூர்ல இருந்து ராணி பேசுறேன்.
0: ராணியம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க எல்லாரும் நல்லா
0: இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். நிகழ்ச்சி எல்லாம் கேக்குறீங்களா?
1: 9 மணி வரையிலும் கேட்போம். இதுவா அப்புறம் மேல சூரிய பொம்ல பாட்டு கேட்போம்.
0: சரி, ரைட். என்ன பாட்டு வேணும் இப்போ?
1: எங்களுக்கு வந்து சம்சாரம் அது மின்சாரத்துல பாட்டு.
0: என்ன பாட்டு?
1: சாரம் அந்த பாட்டு போடணும்.
0: சரிம்மா, பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: நேற்றைய இனிய தருணங்களை இன்றைய இரவோடு இணைக்கும் 80 90களின் பசுமையான பாடல்களை நேர் விருப்ப பாடலாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சியில் அடுத்தத விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேர் வணக்கம். யாரு தங்கச்சி சொல்லுங்க.
1: நந்தினி.
0: நந்தினி சொல்லுங்க. நந்தினி
1: எனக்கு அந்த பாட்டு போடுங்க.
0: நந்தினி எங்க இருந்து பேசுறீங்க? நந்தினி
1: நவலூர்ல பேசுறேன்.
0: நவலூர்ல இருந்து பேசுறீங்க. நந்தினிக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: தர்மத்தின் தலைவன்ல இருந்து
0: பாடல் கொடுத்துடலாம். இணைப்புல இருந்ததுக்கு நன்றிமா.
1: சரிக்கா.

0: அருமையான பாடல்கள் ஒலிபரப்பாயிட்டு இருக்கு. இது இரவு இசை இனிமே வழங்கி கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி. நேரம் 8:44 ஆகுது. நிகழ்ச்சியில் நம்மோடு நீங்கள் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் இங்கேருந்து?
1: திருச்சி மாவட்டம் கோண்டாகுறிச்சி சந்திரராஜ்.
0: போண்டா குறிச்சியா?
1: போண்டா குறிச்சி பிள்ளம்படிக்கிறது.
0: கோவண்டா குறிச்சியா? சரி சரி.
1: ஆமாம் ஆமாம் சார்.
0: நல்லா தெளிவாக அழகாக சொல்லணும். அழகான பேர், ஊர் பேர்.
1: ஆமாம்.
0: என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு என்ன நல்ல ஒரு பாட்டா போடுங்க.
0: நன்றி. பாடல் கேட்க
1: நண்பர் பன்னீர்செல்வம்.

0: தென்றலாய் வந்து நினைவுகளை வருடும் என்பது தொண்டர்களின் பாடல்களை நேர்வரப்பு பாடலாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் அடுத்ததான் விருப்ப பாடல் தெரிவிக்க வரும். நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கும். யார் எங்கிருந்துங்கய்யா?
1: திருமடை மதுர் ஓட்டம் நெய்சுப்பே சோப்பு தெரிவு மூர்த்தி பேசுறோம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு இந்த முதலமுறை பற்றி இருந்து ராசாவே ஒண்ணு நன்றி அந்த படத்துங்க
0: பாடல் கொடுத்தலாமே. நன்றிங்க ஐயா.
1: நன்றிங்க மேடம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இரவு இசை இனிமை. இரவு இசை இனிமை நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் வணக்கம்.
1: உற்சாகமான இனிய இரவு வணக்கத்துடன் திருச்சி முதலியார் சத்திரம் ரஹமத்துல்லா.
0: ரஹமத்துல்லா ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு இந்த ராசிக்குட்டி படத்துல நான் பிடிச்ச கேளியே வாசமுள்ள அந்த பாட்டு வேணும்.
0: பாடல் கேட்கலாமா?
1: நான் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.

கேட்டு பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இரவு இசை இனிமை. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. இன்னும் சில நொடிகளில் நியூஸ் அட் 9 டெல்லி அஞ்சலாக.

இரவின் மொழியில் இனியது ஓர் இசைப்பயணம். அன்றும் இன்றும் என்றும் உங்கள் நினைவுகளோடு நிழலாலும் தேனமுத கானங்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் திருச்சி FM ரெயின்போ 102.1 உங்களுக்கு விருப்பமான பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னா உங்க பெயர் ஊர் பெயரோட உங்களுக்கு விருப்பமான பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை குரல் பதிவிட்டோ அல்லது தட்டச்சு செய்தோ 938-546-102-1 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைக்கலாம். ஞாபகத்தை நிகழ்ச்சியில் முதலாவதாக விருப்ப பாடல் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர் புத்தூர் பரம அவர்கள் விரும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய பாடல் சிவந்த மண் திரைப்படத்திலிருந்து.

0: இரவை குளிர்விக்கும் விதமான காவிய பாடல்களை நேயர்வரப்பு பாடலாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஞாபகவரதி நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்த பாடலாக திருச்சி இரட்டை வாய்க்கால் விஜய் நகர்லேருந்து சித்ரா சுவாமிநாதன் அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திலிருந்து.
1: நெஞ்சில் தொடுத்துக் கொள்ளவா,
2: பட்டுக்கொள்ளவா,

ஒரு பாடல் ஒரு நினைவு, ஒரு பாடல் ஒரு உணர்வு. ஞாபகத்தை நிகழ்ச்சியை கேட்டு நஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர் குமரநகர் கார்த்திகேயன் அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் தீபம் திரைப்படத்திலிருந்து.

10:14 நேரில் கேட்டறிந்திருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொற்கால இசை நம்மை நினைவுகளின் பாதையில் அழைத்துச் செல்லும் மாயம். அப்படிப்பட்ட மாய பயணத்தில் இணைஞ்சிருக்கும் ஞாபகதி நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்பப்பாட தெரிவித்திருக்கும் நேயர் எடப்பாடி பூலாம்பட்டி தங்கவேல் அவர்கள் விரும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய பாடல் அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திலிருந்து.

0: பதனிதக கண்களும் கவி பாடுதே
1: தந்தி மதக பதனிதக கண்களும் கவி பாடுதே
0: கண்களும் கவி பாடுதே
1: மகனித கண்களும் கவி பாடுதே
0: கண்ணே உன்

0: ஒரு பாடல் போதும் மறந்து போன 1000 நினைவுகளை மீட்டெடுக்க ஞாபகத்தை நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் நேயர் திருச்சி அபிராமி அவர்கள் விரும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய பாடல் தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து.
1: பாட்டு பாடவா பாட்டு பேசவா

ஞாபகோர்தே நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர் வடலூர் ஜோதிமணி அவர்கள், இவரோட ஞாபகத்தை கிளறிய அந்த பாடல் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து.

கடந்த கால நினைவுகளின் ஓர் இசை பயணம். ஞாபகத்தை நிகழ்ச்சி கேட்டறிந்திருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்த பாடலாக நறுமணம் கவளும் இனிய பாடல். தாழம்பூ திரைப்படத்திலிருந்து விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரிலிருந்து எல் வி மணி அவர்கள்.

இரவின் அமைதியில் நினைவுகள் பேசும் காவிய பாடல்கள நேர்வர்ப்ப பாடலா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் யாபூர்தி நிகழ்ச்சியில திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் திருச்சி கருமண்டபம் ஜி அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் கர்ணன் திரைப்படத்திலிருந்து.

தஞ்சாவூர் செண்பகவல்லி நகர் நேரு பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் அரங்கேற்றம் என்ற படத்தில் ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சிரிக்கிது என்ற பாடலை ஒளிபரப்புமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: 10:37 நேரில் கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பாய் ஞாபகம் வருதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்பப்பாடல் தெரிவித்திருக்கும் நேயர்.
1: பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நான் தன்

மனம் திரும்பும் வெட்டுகளும் காலம் மறக்காத நினைவுகளும் இணைந்து பயணிக்கும் ஞாபகத்தை நிகழ்ச்சி கேட்டறிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் நேயர் தஞ்சாவூர் லட்சுமி அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் தங்கரங்கன் திரைப்படத்திலிருந்து.

0: தேத்திக்கும் தேனமுத கானங்களை நேர் வெப்ப பாடலாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஞாபகவர்த்தி நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததாக வெப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர்.
1: வணக்கம் மேடம், நான் கீழாண்டார் வீதியிலேருந்து சாய்நிவன் பேசுகிறேன். எனக்கு யாரடி நீ மோகினி அந்த பாடல் வேணும். கற்பகம், சுஹாசினி, வெங்கடேஷ், சண்முகம், ஜெகதீஸ்வரி, கோகிலா ராஜலட்சுமி, ஸ்வேதிகா. நன்றி, வணக்கம்.
0: மழலை குரலில் ஒரு காவிய பாடல். விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து.

உறங்கும் வேளையில் உறங்கா நினைவுகளோடு பயணிக்கும் நேரம் இது ஞாபகோர்தி நிகழ்ச்சியில். அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர் திருச்செந்தம்பூண்டி தஞ்சாவூரிலிருந்து ஹரிஹரன் அவர்கள். விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து.

மறந்து போன நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பித்த பொற்கால பாடல்களை கேட்டு ரசித்தோம். ஞாபகோர்தே நிகழ்ச்சியில் இதுவரை நிறைவு செய்யக்கூடிய நேயர் மணப்பாறை சொக்கம்பட்டி மூர்த்தி அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் பாத காணிக்கையை திரைப்படுத்துள்ளது. கேட்கவிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ஞாபகோர்தே நிகழ்ச்சி.

0: இன்னைக்கு ஞாபகத்தை நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் வாட்ஸ்அப் வழியாக விருப்பப்பாடல தெரிவிச்சிருக்கீங்க. நேரம் கழுதி ஒலிபரப்ப முடியல. நன்றி நேர்களே, மற்றும் ஒரு அழகிய தருணத்தில் சந்திக்கலாம். நேயர்கள், இனி நமது பண்பலையில் விவித பாரதி நிகழ்ச்சிகளை அதிகாலை மணி 5:45 வரை தொடர்ந்து கேட்கலாம். சென்னை அஞ்சலாக.
1: இன்னும் சில நொடிகளில் அடுத்த அறிவிப்பு தொடரும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பினர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 11 ஆயிற்றுக்கு. நாம் அணிஞ்சிருக்கிறது ஒரு பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 FM பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறோம். எஸ், உங்க மனசுக்கு பிடிச்ச
2: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில மனசு மயங்கிட்டு இருக்கீங்க. அழகான ஒரு பாடல் ஆசை படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

அழகான ஒரு பாடல் கேட்டு ரசோம். அழகான வரிகளுக்கு சொந்தக்காரர் வாலி உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவங்களோட குரல்ல தேவாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கோம். நேரம் 11:07 ஆயிட்டு இருக்கு. அந்த இரவு அப்படிங்கறது நமக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு நிமிடங்கள் இல்லையா? இஸ் நம்மளுடைய உணர்வுகளை அசை போடுறதுக்கும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கும் ரொம்ப இனிமையான ஒரு மென்மையான நேரம் தான். இஸ் அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது என்னதான் நீங்க

யாருக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாலுமே அந்த பூக்களை கொடுக்கும் பொழுது அவங்க மனம் அவங்களோட முகத்துல அப்படி ஒரு புன்னகை வரும் இல்லையா, அந்த முகம் மலர்ற தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எஸ் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாழ்த்து சொல்றது, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச பூக்கள் கொடுக்கறது, கொடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பாடல் கேட்கலாம் நேர்களே.

மிளவே முடியாத உண்மையான உணர்வுகளின் சங்கமமாய் காதல் மட்டுமல்ல இசையின் நாதமும் கூட. அவ்வளவு ஒரு அழகான பாடல்ல சில பாடல்கள் நீங்க அப்படியே பிரயாணம் பண்ணீங்க அப்படின்னா வெளியில வர்றதுக்கு மனசு இருக்காது. அது மாத்திரம் இல்லாம சில பாடல்களை நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு பிடித்த அந்த நபர் அப்படியே உங்களை நகர்வை விட மாட்டாங்க இல்லையா? ஆமாம் நேர்களே, நம்ம இந்த வாழ்க்கையில அந்த நினைவுகளோட பொக்கிஷம் எவ்வளவு ஒரு அழகு, இசை எவ்வளவு அழகா அதை உணர வைக்குது. லவ் பேர்ட்ஸ் படத்துல இருந்து ஹரிகரன் மற்றும் சித்ரா அம்மாவோட குரல்ல, வைரமுத்துவின் வரிகளில் ஏஆர் ரஹ்மானோட இசையில தான் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:15 ஆயிட்டு இருக்கு. ஆமாம் நேர்களே, நாம் இணைஞ்சிருக்கிறது பாரதி 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.4 பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். என்னதான் இருந்தாலுங்க, நம்ம ஓடிட்டே இருந்தாலும் அந்த அன்பு, அந்த காதல், நமக்கு பிடிச்சவங்க கிட்ட அந்த வெளிப்படுத்துற அந்த தருணம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு க்ஷணமா வாழ்றது அப்படி சந்தோஷமா, அந்த க்ஷணம் நீங்க முழுசா உணர்ந்துருக்கீங்களா? அடுத்ததா என்ன பாடல் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே உங்களுக்கு பிடிச்சவங்கள, உங்க மனசுக்கு பிடிச்சவங்கள எங்க வச்சிருப்பீங்க? எங்க வச்சிருப்பேன்னு தெரியல சித்ரா, ஆனா எங்கேயோ பத்திரமா வச்சிருப்பேன், அந்த இடம் தான் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் அந்த இடமா அப்படின்னு யோசிச்சுட்டே பாடல் கேட்டு ரசிங்க.

பெண்ணின் மனதை தோட்டப்படத்துல இருந்து உன்னி கிருஷ்ணனோட அழகான குரல்ல, முத்து விஜயனின் வரிகள்ல இசை ராஜ்குமார் அவங்களுடைய அழகான இசையில தான் பாடல் கேட்டு வச்சிருக்கோம். நேரம் 11:21 ஆயிட்டு இருக்கு. நாம நினைச்சிருக்கிறது ஒரு பாரத 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் மதுரை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேடூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.4 பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அந்த மனசு எவ்வளவு அழகான ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துறது பாத்துறீங்க இல்லையா? உங்களுடைய காதல நீங்க சொல்லும் பொழுது யார சாட்சியா வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த கதாநாயகன் உருகி உருகி வெண்ணிலவ சாட்சியா தன்னோட காதலி கிட்ட காதல சொல்றாங்க. பாடல் கேட்கலாம், நேர்களை இணைந்திருங்கள்.

என்னுள் எழும் எண்ணங்களையெல்லாம், மனதிலுள்ள ஆசைகளையெல்லாம் அழகான என் தாய் தமிழில் உம்மிடம் பகிர்வதற்காகவே, உரையாடுவதற்காகவே இசையால் மனதை வருடி மயக்கிக் கொண்டிருக்கும் பண்பலையா விவித் பாரதியில் அழகான பாடலோட இணைஞ்சிருக்கிறீங்க. ஒரு நிமிஷம் உங்களோட எல்லா கவலைகளையும் மறந்துட்டு இந்த பாடல் நீங்க, அவ்வளவுதான் அந்த சந்தோஷம், அந்த ஒரு அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கான அலைவரிசைகளோட அப்படியே நம்ம அழகா பயணப்பட்டோம் அப்படின்னா அதற்கான முழுமையான அந்த ஒரு நிறைவை அப்படியே அள்ளி பருகலாம் அப்படிங்கிறது தான் இயற்கையோட சாராம்சம். இந்த இரவு என்னவோ கொடுக்குது சித்ரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா, எவ்வளவு பேர் நீங்க பேருந்துல பயணப்பட்டு இருக்கலாம், இல்ல நிறைய பேர் உங்களை நினைவலைகள்ல ஞாபகங்கள்ல பயணப்பட்டு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய உங்களுடைய பழைய காதலா இருந்தாலும் சரி, பழைய உணர்வுகளோட சங்கமாவா இருந்தாலும் அப்படியே உணர்ந்து அப்படியே பயணப்படுங்க. இது ஒரு காதல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப உருக்கி உருகி காதலிக்கும் பொழுது ஒன்னே ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, ஒன்னும் இல்ல நீ என்னோட அம்மான்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா நீ என்னோட குழந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, இங்க என்ன சொல்லி காதலிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பாடல் கேட்கலாம் நேர்களை, இணைந்திருங்கள் மென்மையான இதமான பூவின் மென்மையான நறுமணத்தோடு.

மின்சார கனவு படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சாதன சர்க்கம் அவங்களோட குரல்ல, வைரமுத்துவின் வரிகளில் ஏஆர் ரஹ்மானோட இசையில பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். 11:28 ஆயிட்டு இருக்கு.

பூமியில் வாழும் காலம் முழுசும் அழகான அற்புதமான காதலோடு உயிரோடு உயிராக படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சித்ராமா குரல்ல வைரமுத்துவின் வரிகளில் வித்யாசாகரோட இசையில தான் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கோம். நேரம் 11:34 ஆயிட்டிருக்கு. அடுத்த அரை மணி நேரம் ஒரு 80s-90s வந்த பாடல்கள் கண்டிப்பா உங்களுக்காக. இந்த மௌனமான நேரத்தில் எந்த சதவுமே இல்லாம மௌனம் மட்டுமே மிகப்பெரிய சதமா இருக்கிறதுக்கான ஒரு பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள்.

வார்த்தைகளின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மௌனத்தையே பரிசாக கொடுத்து விடுங்கள். சலங்கை ஒளிப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அம்மாவோட குரல்ல வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசித்துக்கிறோம். நேரம் 11:39 ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான பாடல்கள் இந்த நேரத்துல நம்ம கேட்கறது அப்படிங்கறதே ரொம்ப அழகான ஒரு அனுபவம் தான் இல்லையா? அடுத்ததாக ரோஜாவை தாளாட்டுறதுக்காக யாரு காத்திருக்கிறாங்கன்னு பாக்கலாம். இணைந்திருங்கள் நேர்களை, உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களோட உங்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியில. மனசு மயங்கிட்டு இருக்கீங்க.

ஒரு அழகான பாடல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். நினைவில்லாம் நித்யா படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியனும் மற்றும் எஸ் ஜானகி அவங்களோட குரல்ல வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:44 ஆயிட்டு இருக்கு. இந்த பாடல் அடுத்ததா என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரே ஒரு கேள்விதான், நீங்க யார்கிட்டயாவது ரொம்ப கஷ்டமா பேச ஆரம்பிக்கிறீங்க, ஒரு உங்களுடைய உரையாடல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பேசி முடிக்கும் பொழுது உங்களோட அந்த மனசை மாத்துறாங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷமா அந்த கவலை எதுக்காக நம்ம கால் பண்றோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாம முடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள் கிடைச்சாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வரவங்க, அவங்களை ரொம்பவே பொக்கிஷமா பாத்துக்கோங்க. இன்னும் ரொம்ப முக்கியமானது, நாம சம்பாதிக்கிறது நம்ம கூட இருக்கிற வகையில் அல்ல, நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் தான் ரொம்ப பொக்கிஷமானவங்க. அதனால சில உறவுகள் இந்த மாதிரியான அன்பு பரிமாறதுக்கான சில உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ், இதையும் மனசுல வச்சுட்டே அடுத்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா. எஸ், வண்ணம் கொண்ட வெண்ணிலவு எங்க வந்திருக்குன்னு பாக்கலாம். இணைந்திருங்கள், உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை எல்லாமே கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க நீங்க உங்க மனசும் மயங்கும் நிகழ்ச்சியில.

இப்படிலாம் ஒருத்தர் காதலிக்க முடியுமா அப்படின்னு பயங்கரமா ஒரு உணர்வை ஏற்படுத்துற பாடல் தான் இந்த பாடல். தனிமை, ஏக்கம், நீ வந்து கூட சேர்ந்த அப்படின்னா எனக்கு முழுமை பெறும் என்னுடைய உயிர் அப்படிங்கறது மாதிரியான ஒரு உணர்வு. நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தேன், எப்படிங்க நட்சத்திரத்தை பறிச்சு கொடுக்கணும் அப்படின்னா அப்பாப்பா எப்படிலாம் ஒருத்தர் காதலிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே என்ன பாடல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிக்ரம் படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களோட குரல்ல, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களுடைய இசையமைப்பில் வைரமுத்துவின் வரியில் பாடல் கேட்டு வச்சுட்டு இருக்கிறோம். வைரமுத்து வரிகள் அப்படின்னாவே அதுக்கு ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் ஆளுமையும் சேர்ந்துதான் இருக்கும். இசையமைப்பாளர் எஸ் பி பாலசுப்ரமணியம் சார் அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ரொம்ப அழகான ஒரு பாடல். ஆமாம் நேர்களே, அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன இன்னைக்கு ஃபுல்லுமே நிலவா வந்துட்டு இருக்கு அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க மனசு அப்படி பௌர்ணமி மாதிரி யாரையோ பொக்கிஷமா வச்சிட்டு இருக்கு, அதனால நீங்க பாக்குற கேட்கிற எல்லாமே நிலவாதான் தோணுது. அடுத்தும் ஒரு நிலவு பாடல் தான்

என்ன மாதிரி ஒரு அற்புதமான பாடல். இசையா, என் செந்தமிழா, என் மொழியின் அழகா, காதலின் அடர்த்தியா, என்ன சொல்லி இந்த பாடலை வர்ணிப்பது. அவ்வளவு ஒரு அழகான ஒரு பாடல். குங்கும சமிழ் பாடத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அம்மா குரல்ல இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு வச்சிருக்கோம். நேரம் 11:56 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்னு ஒரு நிமிஷம் நீங்க இசையோட உங்க மனசோட இயந்திருந்தீங்க அப்படின்னா, கவலையெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருந்திருந்தீங்க அப்படின்னா, இதுதான் நம்ம நிகழ்ச்சியோட வெற்றியாவே கருதலாம். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஆமாம் நேர்களே, உங்ககிட்ட நன்றி சொல்லி விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி சித்ரா. அடுத்து ஒரு அழகான அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி நேர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே, உண்மை புரிந்து கொண்டாள் உண்மை தெரிந்து கொண்டாள் இந்த பூவையர் குலமா.

காளைகளா உள்ளபடி சொல்லட்டுமா சொல்லட்டுமா சொல்லட்டுமா ரகசியத்தை சொல்லட்டுமா துள்ளிகோடு காளைகளா.

0: ஒண்ணு ரெண்டு மூணு.
1: நாளைக்கு உன் நடப்பு இதுதானா தங்கச்சி?
0: நமக்குள்ளே

0: 92.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
1: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
0: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
5: तो ऐसा बोलो ना,
4: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
6: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके साथ।

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 4 மணி. வணக்கம் நேர்களே, அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்துணர்வான அழகான காலை வணக்கம். மகிழ்ச்சி பொங்கட்டும், இல்லம்தோறும் வளமை இனிமை செல்வம் நிரம்பட்டும், வாழ்க்கை ஜொலிக்கட்டும், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.

நாம் அழிஞ்சிருக்கிறது வெத்பார்த்த நூற்று 2.3 மனங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டம். தெய்வீக ராகத்தில் முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் குரலில், பாலியின் வரிகளில் சங்கர் கணேஷ் அவர்களின் இசையில் கை கொடுப்பாள் கற்பகாம்பாள் என்ற படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நோய்களை தீர்ப்பதும் மருத்துவமே, மறை நான்கிலும் காண்பதும் மருத்துவமே. நோய்களை தீர்ப்பதும் மருத்துவமே, மறை நான்கிலும் காண்பதும் மகத்துவமே.

திரையிசையில் தெய்வீக பாடல் வரிசையில் அடுத்ததாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் கை கொடுப்பால் கற்பாம்பிகள் படத்திலிருந்து. பி சுஷிலா அவங்களோட குரல்ல, வாளியின் வரிகள்ல சங்கர் கணேஷ் அவங்களோட இசையில் பாடல் கேட்கலாம். மயில் இறகால் மெல்ல மெல்ல என தொடங்கும் பாடல்.

சரணாகதி நம் தாயிடம் மட்டுமே, அத்தனை நம்பிக்கையோடு, வெற்றியின் உச்சத்திற்கே அழைச் செல்வாள் என்ற நம்பிக்கையோடு. அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். பொங்கும் மங்களத்தில் இசையவிருப்பது ஆர் ஞானவேல் அவர்களின் நாகஸ்வரம் மற்றும் வி கணபதி அவர்களின் தமிழ்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, காலை 5 மணி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு, விவசாயம் செழிக்கட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், இல்லந்தோறும் வளமை இனிமை செல்வம் நிரம்பட்டும், வாழ்க்கை செழிக்கட்டும், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் முதலாவதாக இசையவிருப்பது லலிதா சகஸ்ரநாமம், சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில்